0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகம் 3:5 வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் தேவ மனுஷன் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நான் நம்புறேன், வெறும் ஜெபம் பண்ண மட்டும் பத்தாது, வாக்கு தத்தங்களை விசுவாசித்தால் மட்டும் பத்தாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு நம்ம என்னவாக மாறணும் அப்படின்னா, பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக மாறணும். அதற்காக நம்மை சுத்திகரிக்காம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ சுத்திகரிக்கிறது என்கிறது வந்து மிக அவசியமான ஒன்று. உங்களுடைய வீடு, நீங்கள் குடியிருக்கிற வீடு தான். இன்னைக்கு காலையில அந்த வீட்டை கூட்டியாச்சு. சரி, இன்னைக்குதான் இந்த வீட்டை கூட்டிட்டோமே, இனி எதுக்கு நாளைக்கு கூட்டணும், ஒரு 10 தாண்டி பார்த்துக்கலாமா, 20 தாண்டி பார்த்துக்கலாமா அப்படின்னு அந்த வீட்டை நம்ம கூட்டல அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த வீடு என்னவா மாறிடும் அப்படின்னா, அது ஒரு பாலடைஞ்ச, ஒரு அழுக்கடைஞ்ச வீடா மாறும். அந்த வீட்டுல வந்து சமாதானமா நம்மளால குடியிருக்க முடியாது. அப்போ ஒரு பாத்திரமே எடுத்துக்கங்க, அந்த பாத்திரத்தை வந்து சமைச்சாச்சு, சமைச்சு முடிச்ச பாத்திரத்தை உடனே கழுவணும். சமைக்காம ரொம்ப நாள் வச்சிருந்த பாத்திரத்தையே எடுத்து கிளீன் பண்ணி தான் சமைக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா அதுல இருக்கிற அசுத்தங்கள், அதுல இருக்கிற அழுக்குகள்னு வந்து அது வந்து நம்ம ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அது ஒத்து வராது. அப்போ அதே போலத்தான் யாருடைய வாழ்க்கையும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல சுத்திகரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்கள், ஆனால் அங்க ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும், எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2 நீங்கள் 12 வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 2:12 வாசிக்கலாமா, சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12 ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 வெள்ளை போல தைலத்தினாலும், 6 சுகந்த வர்க்கங்களினாலும், ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, இவ்விதமாய் ஸ்திரீகள் முறையின்படி 12 செயல்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாசுவேரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, இங்க பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு பெண்ணும் 6 வெள்ளை போல தைலத்தினாலும், 6 சுகந்த வர்க்கங்களினாலும், ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்பிலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ராஜாவை சந்திக்க போகணும் அப்படின்னு சொன்னார். இந்த ராஜா வந்து தனக்கு ராணிகளை அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ ஊர்ல இருக்கிற அந்த பிள்ளைங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஒரு கன்னி மடத்துல வச்சு அவர்களுக்காக ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர், வேலை செய்யற ஒருத்தரை கொடுத்து அவர்கள் சுத்திகரிக்கப்படுறாங்களா. எத்தனை மாசமா கிட்டத்தட்ட 6 ஒவ்வொரு பொண்ணும் 6 வெள்ளை போலம், 6 சுகந்தம் இருக்கும். அப்படியா 6-12 கிட்டத்தட்ட 1 வந்து சுத்திகரிக்க மட்டும் படுறாங்க, கிளீன் பண்ணப்படுறாங்க. அதற்கு பிறகுதான் யாரை பார்க்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ராஜாவை பார்க்கிறதற்கு அதற்கு பிறகுதான் வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் சந்திக்க வேண்டுமே, ஆனால் சும்மா சந்திக்க முடியாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சுத்திகரிப்பு அவசியம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த குலைச்சல் இருக்கிற இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாசம் பண்ண முடியாது. அப்போ ஒரு ராஜாவை சந்திப்பதற்கு ஒரு மகளுக்குள்ள இருக்கிற ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, அவங்க 12 சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிதான் போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, சுத்திகரித்து தான், நம்ம சுத்தமாய் தான் போய் நிக்க முடியும். உங்க ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலே உலாவ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை சுத்தி என்னவா இருக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கணும். இல்ல, நான் உன்னுடைய பாளையத்திலே அசுத்தமானதை காண்பேனே ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்காம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும்ப்பா. நீங்கள் வேதத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பாருங்க. ஒரு பெரிய அற்புதத்தை எங்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, முதல்ல சுத்திகரிப்பை தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். சுத்திகரிப்பு அனுப்பிட்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை திரும்பி கொண்டு வராரு பாருங்க. அவர்களை திரும்பி கொண்டு வரும்போது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால அவங்க கழுவப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமையே வைத்து அதற்காக ஒரு பஸ்காவை கர்த்தர் ஆசரிக்க பண்ணி அந்த பஸ்காவை யாரெல்லாம் ஆசரிக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனோடு இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் சங்காரமானார்கள். அந்த சுத்திகரிக்கு பிறகுதான் கர்த்தர் அவங்களை எப்படி புறப்பட பண்ணார் என்றால் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அப்போ இந்த முதல் நாள்ல எல்லா தேவ மக்களும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிக்கணும்னா எப்படிதான் நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை சுத்திகரித்து நான் வந்து நிற்கிறதற்கு பலன் தார். நம்மளை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு பிரியமா மாறினதற்கு பிற்பாடு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜப குறிப்புகள் எல்லாம் குறைத்து கொள்ளலாம். நம்ம ஜப குறிப்புகளுக்கு ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் அந்த காரியங்களை தேவனே நமக்காக செய்வார். அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னை கழுவி நீர் என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னை சுத்திகரிங்க. நீங்க இதை குறித்து நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின 51வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேனால் முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை. நீங்கள் 51வது சங்கீதத்துல நீங்க 1வது வசனத்துல இருந்து வாசிங்க அப்படின்னா அப்படியேதான் எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. ஆனா அந்த ராஜா வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணின உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்த்து 1வது வசனம், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே என் பாவம் மற என்னை சுத்திகரியும். அப்போ இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்துல என்ன வாஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா சுத்திகரிப்பா வாஞ்சிக்கிறான். என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்கிட்ட குறை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்கிட்ட மீறுதல்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ண பெருசா, நான் யாருடைய பணத்தை திருடினேன், நான் எங்க போய் எதற்கு எந்த காரியம் எதுவுமே பண்ணலையே, நான் கத்திரதான நாடி இருக்கிறேன். நம்மை நாமே நிதானித்து அறியல அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை சரியா இருக்காது. நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களிலே தவறுகிறோம், ஒரு விஷயத்துல இல்ல பல விஷயங்களிலே தவறுகிறோம். தன்னை நீதிமான் என்று எண்ணக்கூடாது. நான் ரொம்ப சுத்தமுள்ளவன்னெல்லாம் சொல்லிட முடியாது. இந்த 2021வது வருஷம் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலே அல்ல, கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினாலதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்போ எல்லாரும் ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீதே அப்படி ஜெபிக்க முடியுமானா, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண முடியுமானா? அதனால ராஜாக்கள் செய்யற தவறுகள் தானே, ராஜாக்களுக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, அதுக்கு என்ன பெரிய உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் நம்ம வந்து நம்மளையே தட்டி கொடுத்துடக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, நீ அவனை விட பரவாயில்லடா இவனை விட பரவாயில்லடா, அந்த தட்டி நம்ம தட்டி மட்டும் நம்மளை கொடுத்துடக்கூடாது ஒரு நாள். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல வந்து பரிசுத்தமாய் நிறைய பேர் வாழ முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே அவங்கள தட்டி கொடுத்துக்கிறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி 10 பேரை பேசி நம்ம வாழ்க்கை நல்லாதான் இருக்குது, இவனுக்கு நம்ம எவ்வளவு மேலு, இவன் எவ்வளவு நடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இல்ல இல்ல இல்ல இல்ல, நம்மை நம்ம தான் நிதானிக்க வேணுமே தவிர இன்னொருத்தரை வச்சு நம்ம வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. கர்த்தரை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே ஒப்பிடணும். ஆமேன் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய சரீரம் எப்ப சுத்தமாகுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை அடிக்கையிடும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுதாமா, சுத்திகரிப்பு உண்டாகிறது. அப்போ சுத்திகரிப்பு ஜபம்னா என்ன, நம்ம சுத்தம் ஆகுறதுனா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்முடைய காரியங்களை நம்ம ஃபீல் பண்ணி ஐயோ இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். நிறைய என்ன பண்ண, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த வருஷத்துல இந்த தவற நான் பண்ணிருக்க கூடாது, ஐயோ எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன். இல்ல இல்ல, வெறும் ஃபீல் பண்றதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. நிறைய நிறைய சகோதரர்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, தப்பு பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வாயை திறந்து அறிக்கை செய்ய மாட்டாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சரியான சுத்திகரிப்பு எப்ப உண்டாகும் அப்படின்னா, நீங்க எப்ப அறிக்கை செய்யறீங்களோ அப்பதான் சுத்திகரிப்பு உண்டாகும். இந்த ஏழு நாட்களும் எந்த நாட்கள் அப்படின்னா, நீங்க ஒன்னொன்னா அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய வாய்களை திறந்து அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய, நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வடை அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சுத்திகரிக்கிறார். ஆமே, கவனிங்க, நமக்கு சுத்திகரிப்பு அவசியம். இந்த சுத்திகரிப்பு எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அறிக்கை செய்கிறதுலதான் என்ன ஆரம்பிக்குது. அப்போ நீங்க போகும்போதும் வரும்போதும் இன்னைக்கு இந்த காலையில ஜபத்தை முடிச்ச உடனே நீங்க விட்டுறக்கூடாது. இன்னைக்கு முழுக்க உங்களுடைய மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அதான் நீங்கள் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது அவன் தன்னுடைய வாயை திறந்து இந்த ஒரு விசை என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானோ, அப்பதான் ஆண்டவருடைய இரக்கம் வந்து அவன் மேல வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய அந்த வாய்களை திறந்து அந்த காரியத்தை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சத்த நீங்க வாய் அமைதியாய் வைத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வந்தாச்சு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு முழுக்க உங்க மனசுனால மனசுல சொல்லணும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், இந்த காரியத்துல என்ன சுத்திகரியும். உங்களுக்கு கர்த்தர் எதெல்லாம் ஞாபகம் கொடுக்கிறாரோ எல்லாத்தையும் அறிக்கை செய்ய, கர்த்தர் பெரிய சுத்திகரிப்பை தர வல்லவரா இருக்கிறார். நெகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது, நெகேமியா என்ன பண்றார் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணி சொல்றாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் சொல்லுங்க செய்தோம். அதை ஏன் சொல்லணும், ஃபீல் பண்ணிட்டாரு அப்புறம் எதுக்கு சொல்லணும், அதுவும் அந்த சூழ்நிலை சொல்லணும். இல்ல இல்ல, சொன்னாதான்ப்பா, அதை போய் தேவ சமூகத்துல சொல்லி நாங்க அப்படி செஞ்சோம் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய இரக்கம் அவங்க மேல அழகாய் கடந்து வருகிறது. கைகளில் சுத்தம், ஹோலி ஹேண்ட்ஸ். முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுல சுத்தம் இருக்கணும், எதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைகளை நம்ம சுத்திகரிக்கணும். இந்த கைகளை நம்ம சுத்திகரிக்கல அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. நான் சொல்றேன், இந்த கரங்கள் தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய சரீரத்துல நம்முடைய கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அவயம். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கை செய்யறது எல்லாமே நல்லா இருக்கணும். நம்ம கை செய்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா, அதுல ஆசீர்வாத குறைவோ அதுல நம்ம வெற்றி அடைய முடியாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, யோசேப்பு தன்னுடைய கையினால என்னெல்லாம் செஞ்சானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு. தாவீது போன இடத்துல எல்லாம் அவன் செஞ்ச காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய கை செய்கிறது எல்லாமே நல்லா வர்றது இல்ல, நம்ம கை செய்கிறது நஷ்டமாயிருது, நம்முடைய கையில தோல்வி ஆகுது. அதற்கு பிறகு இன்னொன்னு, இரண்டாவது, நம்ம யார் முன்னாடியும் கை கட்டி வாழ்ந்துடக்கூடாது, கை கட்டி வாழ்ந்துடக்கூடாது. இன்னொருத்தருக்கு அடிமையா கை கட்டி நின்று ஆரம்பத்துல இன்னொருத்தருக்கு முன்ப தாழ்ந்து போகிறது அல்ல, அவங்க கேள்வி கேட்டு அவங்க நம்மளை கடினமாப்படுத்தி. சிலருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்தவங்க முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கிறோம், வெக்கப்பட்டு போய் நிற்கிறோம். ஆனா இல்லை, நம்ம நிமிர்ந்து நடக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவது நம்முடைய கைகளிலே தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்முடைய கையினால நிறைய பேர் பிளஸ் பண்ணப்படணும். உங்க கை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான கையா மாறணும். ஸோ இதுக்காக வந்து கடைசியில் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்தம் எங்க இருக்கணும் அப்படின்னா, கைகளிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். யாக்கோபு எழுதின நிருபம் 4 எடுத்துக்கொள்ளலாமா? 4 8 வசனத்தை வாசிக்கலாமா? 4 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாவிகளே உங்கள் கைகளை, எல்லாரும் சொல்லுங்க, கைகளை சுத்திகரியுங்கள். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கைகளை சுத்திகரியும். என் கை எப்படி இருக்கணுமாமா? இது பரிசுத்தம் உள்ள கையா மாறணுமா? நம்முடைய கைகள் வந்து பரிசுத்த கைகளா மாறணும். பரிசுத்தமான உங்க கையை பாருங்க, உங்க கை பரிசுத்தமான கையா இருக்கா? உங்க கையில செய்யறதெல்லாம் பரிசுத்தமா இருக்குதா? நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். சங்கீதம் 24 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24 வசனத்தை வாசிக்கலாமா? 24 வசனத்தை வாசிக்க போறோம். 24:4, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யார் தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக் கொள்வாங்க அப்படின்னா, உங்க கையில என்ன பண்ணணுமாமா சொல்லுங்க? உங்க கையில இப்ப பாருங்க, சாப்பிட போறோம். சாப்பிட போகும்போது நம்ம எல்லாருமே கை கழுவிட்டு தான் சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, கையில இருக்கிற அசுத்தம் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளுக்குள்ள போயிடக்கூடாது, தீட்டுப்படுத்திடக்கூடாது, அது விஷமா மாறிடக்கூடாது. உலகத்துல இருக்கிற ஒரு ஆகாரத்தை சரீரத்திற்காக சாப்பிடுறவங்க வெளிப்பிரகாரமா கையை கழுவி சுத்தப்படுத்த முடியுமானால், உங்க கை பரிசுத்தமான கையா இருக்கா? நீங்க அதை சுத்திகரிக்கிறீங்களா? நீங்க செக் பண்ணிக்க, உங்க கை நல்ல கையா? உங்க கைகளை ஆண்டவர் நம்ப முடியுமா? இந்த கைகளிலே நீங்கள் செய்கிற பாவத்திற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். உன் கை உனக்கு இடரலா இருக்கக்கூடாது, அதை தரித்து போடு. உன் கை இடரலா இருந்தா ஆண்டவர் சொல்ற அதை தரித்து போடுன்னு சொல்றாரு. சோ இன்றைக்கு எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கைகளினால நான் செய்த பாவத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சு இந்த கையை என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இது ஒரு ஆசீர்வாதமான கையா மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கைகளிலே பரிசுத்த குறைச்சல் இருக்குமே, ஆனால் உங்கள் கை பரிசுத்தமான கையா இல்லாம இருக்கும்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். ஆசீர்வாதம் குறையா இருக்கா? நான் நம்புறேன் உண்மையிலே ஆண்டவர் வந்து இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை அவருடைய தலைகளிலே கையை வைத்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தும் போதெல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது என்னன்னா, இந்த கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமான கையா இருக்கும். இந்த கையை கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த வருஷத்தை முடிச்சு புது வருஷத்துக்குள்ள போகும்போது உங்க எல்லாருடைய கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல கையாய். ஆமேன் சொல்லுங்க. உங்க கையை அப்படியே கர்த்தர் சமூகத்துல வச்சு சொல்லுங்க, இந்த கையை பரிசுத்த கைகளில் சுத்தம் உள்ளவனும். யார் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள்? கைகளிலே சுத்தம் உள்ளவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். என் கையை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. உங்க கை பரிசுத்தமான கையா இருந்துச்சுன்னா இது மேல ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தங்கும், அப்படியே தங்கும், அது வீணாய் போகவே போகாது. ஆண்டவருடைய பிள்ளையே, நான் வந்து இந்த ஊழியம் வந்து கர்த்தருடைய கிருபையினால இவ்வளவு பறந்து விரிந்த ஊழியமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊழியத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கும்போது என் கையில் வந்து கையில் வந்த காணிக்கை பணம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் பைபிள் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா 25 காசு கொடுத்தாங்க. அன்னைக்கு 25 பைசா, அந்த 25 பைசா காயின் இருக்கும் பாருங்களேன், இன்றைக்கி இல்லை, அன்னைக்கு 2000 அந்த காயின் இருந்துச்சு. அந்த அம்மா தான், அவங்க தான் என்னை ரட்சிப்புள்ள நடத்துகிறாங்க. அந்த அம்மா வந்து, எப்பா என் வாழ்க்கையில் பெரிய கிரீடம் வச்சது மாதிரி இருக்குது, நான் உன்னை சச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன், இன்னைக்கு நீ ஊழியக்காரனா ஒப்பு கொடுத்துட்ட, நீ நல்லா ஊழியம் செய்வ, என்னுடைய முதல் விதை அப்படின்னு சொல்லி 25 காசை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என்னுடைய கையில் வச்சிருந்த அந்த 25 காசு கர்த்தர் பெருக பண்ணி கர்த்தர் நம்பி நம்பி நம்பி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் லட்சங்களை கொடுக்குற கையாக இந்த கை மாறிடுச்சு. அப்போது இந்த கை சுத்தமாக இருக்குமே ஆனால் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் போட்டாலும் அது பெருகுமே தவிர ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் பொத்தலான பயிலாக போடுற மாதிரி போடாது. நம்ம நிறைய பேர் திரளாய் விதைக்கிறோம், ஆனால் கொஞ்சமாக அறக்கும். அறுத்ததை கொண்டு வந்து பார்த்தாலும் நிறைய பேருடைய கையில் அந்த ஓட்டை இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஓட்டை, கை பொத்தலான கை. நான் நம்புறேன், ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போமே, இந்த கை பரிசுத்தமுள்ள ஒரு கையா இருந்தா இந்த கையில ஓட்டை இருக்காதுன்னு நான் நம்புறேன். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய கையில ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு, அந்த பொறுப்புல நாளுக்கு நாள் அவன் வளர்ந்தானே தவிர அந்த கையில என்னவாகல அப்படின்னா, உங்களுடைய கை சுத்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கைகளிலே நிற்க முடியாது. உலகத்தானே உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது அது வித்தியாசமானது, அதுதான் நமக்கு வேணும். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், பணக்காரங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க கையை பார்த்து, ஆண்டவரே இந்த கையை பரிசுத்தப்படுத்து, இந்த கையில நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பே எதில் தான் நடக்குது, கையில் எதில் சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் சிலர் செல்போனையே நோண்டிட்டு இருக்காங்க பாருங்களேன், கையில் ரிமோட்டையே வச்சுருக்காங்க பாருங்களேன், கையில் ரிமோட்டு, கையில் செல்ஃபோனு, கையில் என்னத்தெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் செய்யணும். உங்கள் கை இது பரிசுத்தமுள்ள கை, இது திருவிருந்து வாங்குகிற கை, இது ஆண்டவருடைய ரத்தத்திலையும் அவருடைய சரீரத்தையும் மானம் பண்ணுகிற கை. இந்த கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னொரு தலை மேலே நீங்கள் பிளஸ் பண்ண வேண்டிய கை, இந்த கை பரிசுத்தமான கையாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் இந்த கையை பார்த்து இது எல்லாத்தையும் போடுவார், எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். உங்களுக்கு கையை கர்த்தர் நம்பணும், என் கரங்களை கர்த்தர் நம்பணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு முழுக்க உங்கள் கைகளுடைய பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்கள் கையை ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களுக்கு நம்ப முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் கைகளிலிருந்து லட்சங்கள் கொடுக்கப்படணும், உங்கள் கைகளிலிருந்து கோடிகள் போகணும், உங்கள் கரங்கள் வீடுகளை கட்டணும், உங்கள் கரங்கள் நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கைகளை கட்டி எழுப்பணும், உங்களுடைய கரங்கள் பெரிய பெரிய தொழில்களை செய்யணும், உங்களுடைய கரங்கள் நிறைய பேர் மேல் வைக்கப்படும் போது அவருடைய வியாதிகள் அப்படியே சரியாகணும், உங்கள் கரங்கள் வைக்கப்படுகிற இடமெல்லாம் பிளஸ்ஸிங்காக மாறணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல கையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கைகளை நீர் சுத்தமாக்கும், என் கைகளை பரிசுத்தமாக்கும். ஸோ நம்முடைய பிளஸ்ஸிங்கே எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய கரங்களில் தான் அடங்கியிருக்கு. இந்த நம்பிக்கை இருக்கா சொல்லுங்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கையில் வந்ததுக்கு பிறகு அது அப்படி தான் இருக்கணும்னா ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு பிரதர் வந்து ரொம்ப நல்ல நீதிமான், நல்ல தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷர், நல்ல ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷன். ஒரு பழைய கார் ஒருத்தர் வந்து அது ரொம்ப நாள் ஓட்டாமலே இருந்துச்சு. அப்போ வந்து இவர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு பைக்கில் மூணு பிள்ளைங்களை வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருந்தார். அப்போ வந்து அந்த பிரதர் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் இருக்குப்பா, நான் அந்த கார் வந்து ஒன்றுக்கும் ஆகாத காராக இருக்குது, நீ வேணால் இதை வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்று வேணால் புது கார் எடுத்துக்கோ அப்படின்னு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், அது திடீர் திடீர் ரோட்டில் நின்றுறோம், அது பெரிய ஆபத்து அப்படின்னு. சரி நீ கொடுங்க நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த காரை வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வச்சுருந்தார். 4 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த கார் வந்து அவருக்கு ரோட்டில் நிற்கவே இல்லையா. அப்போ நான் நம்புகிறேன், சில நஷ்டமான பொருட்கள் கூட சிலருடைய கையில் வரும்போது அது எப்படி தான் மாறும் அப்படின்னா, பிளஸ்ஸிங்காக மாறும். உங்கள் கையில் கர்த்தர் எது கொடுத்தாலும் அது நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் அப்படி உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி அந்த பழைய மாதிரி கை கிடையாது, இனி ஒரு புது கரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கை எப்படி இருக்கணுமாமா சொல்லுங்கள். எல்லாருமே சுத்தமான கையாக இருக்கும். நியாயக்கேடு எதில் இருக்கக்கூடாது? உங்கள் கைகளில் நியாயக்கேடு இருக்கக்கூடாது. உங்கள் கைகளில் நியாயக்கேடு, எவ்வளோ அழுக்கு இருந்தால் எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது நமக்கு. வெளியான அழுக்க விட உள்ளான அழுக்க கழுவுறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. சரி இந்த கைகளில் என்னத்தை என்னென்ன பாவம் செய்யும் அப்படின்றத ஆண்டவர் வந்து லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறார். அப்படின்னா நிபச்சொல், விரல் நீட்டுதல் நிபச்சொல், இது கூட ஒரு பாவம். அப்படின்னா இன்னொருத்தரை உங்கள் கையினால் சுட்டி காமிக்கிறது கூட ஆண்டவர் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் கையினால் இன்னொருத்தரை விரல் நீட்டக்கூடாது. இவன் தான் காரணம், இவன் தான் காரணம் அப்படின்னா அவங்கள பழி சொல்லி அவங்க மேலே ஒன்றை நம்ம திணிக்கக்கூடாது. இரண்டாவது பரிதானம் வாங்கக்கூடாது. நம்ம கைகள்னால என்ன வாங்கக்கூடாது? பரிதானம். அப்படின்னா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் உங்களுடைய கரங்கள் வந்து யாரிடத்துலையும் போய், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க எப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் லஞ்சம். லஞ்சம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசீர்வாதமான இடத்துல கத்துறவங்களை வச்சுருக்கிறாரா, தயவு செய்து லஞ்ச பணம் நமக்கு இன்னொருத்தரை கறந்து அந்த லஞ்ச பணத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட பணம் அதற்கு குறைவாக இருந்தால் கூட போதும், ஆண்டவர் உங்களை சாபம் இல்லாத சந்ததியை கத்துறவங்களுக்கு தருவார். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சங்கீதம், இதெல்லாம் சங்கீதம் 15வது சங்கீதத்தில் இருக்கிறது, நீங்கள் எடுப்பீர்களே. ஆனால் 15வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் 5வது வசனம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றேக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுவோம். அப்போ உங்க கையினால யாருக்கும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு நாள் எங்களுடைய பிரதர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வட்டி கொடுத்து வட்டி காசு வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துட்டு இப்படி வட்டி காசு வாங்கணும்னு சொல்கிறீங்களே, வட்டி காசு வாங்க நம்ம வாங்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து அநியாய வட்டி தான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நியாயமான வட்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சொன்னாராமா அநியாய வட்டி வாங்கக்கூடாதுன்னாரு, நியாயமான வட்டி வாங்கலாம். ஆண்டவர் காசு கடைக்காரர்னு சொன்னது யார் அப்படின்னா, பேங்க். நீங்க பேங்க்ல ஒரு பணத்தை போட்டு அதன் நிமித்தமாய் வருகிற வட்டியை வாங்குறது தப்பு இல்லை, ஆனா இன்னொருத்தருக்கு வட்டிக்கு கொடுத்து அவருடைய பணத்தை நம்ம வந்து கையாடுகிறத ஆண்டவர் விரும்பல. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குவாலிட்டி. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை நம்பணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா, இதுல எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுடைய கரங்களினால இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு என்ன கூடாது. சிலர் வந்து இந்த வட்டி காசுலே தான் நாங்கள் வாழ்றோம் அப்படின்னு இதை விட்டுருங்க. எங்க அம்மா அப்பா போய் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்களாம், அந்த வட்டியிலேருந்து வர்ற பணத்துல தான்ப்பா நான் மெடிசனே வாங்குறேன். அம்மா வட்டியை வாங்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, அப்படின்னா என்னப்பா பண்றது, நாங்கள் பிழைக்கிறதுக்கு என்னப்பா பண்றது? அப்போ நிறைய பேர் வந்து

இன்னொருத்தருடைய பொருள் உங்க கைகளில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இது இது ஒரு பரிசுத்தம். அடுத்ததாக உங்களுடைய கைகளினால இன்னொருத்தருடைய பொருளை என்ன பண்ணக்கூடாதுன்னா திருடக்கூடாது. இது ஒரு பரிசுத்தம். உங்க கைகள்னால திருடக்கூடாது. திருடுகிறது பாவம் அப்படின்னு சொல்லுது. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு வேண்டாம். அடுத்து நீங்க வந்து மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கைகளினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்க சரீரத்தை கெடுக்கிற அசுத்தமான விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. அது ஒரு பெரிய விளக்கம். அது கர்த்தர் தான் உங்கள்ட்ட பேசுவார். உங்க கைகளை நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஓகே, என் கை ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியத்தை செய்யுது, நான் எந்த காரியத்துல இப்ப மிஸ்டேக்கா இருக்கிறேன். நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்க கைகளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிசுத்தத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே திங்க் பண்ணி பாருங்க, என் கை ஏதாவது தவற செய்தா, என் கை ஏதாவது தவற செய்தா. இந்த கரங்கள் கத்திரிடத்துல போய் நிற்கும் போது அதை எல்லாரும் கையில வந்து சர்ச்சில் வந்து கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கும் போது இந்த கை என்ன கைவா இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, ஜனங்களே இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி. கத்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது உங்க கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமா, சொல்லுங்க பார்க்கலாம், சுத்தமா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் கரங்களில் ஒரு பரிசுத்தம் எனக்கு வேண்டும். இன்னொருத்தருடைய எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. நான் இந்த கையினால யாரையும் நான் அடிக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய பொருளை என் கையில் நான் வச்சுக்க கூடாதான்றத, என் கையினால அசுத்தத்தை நிறைவேற்றக்கூடாது. என் கண்களுடைய இச்சையை என் கைகளினால நான் நிறைவேற்றக்கூடாது. நான் யாரையும் விரல் நீட்டிடக்கூடாது. நான் எந்த பரிதானமும் நான் வாங்கிடக்கூடாது.

கர்த்தர் இந்த முதல் செக்ஷன்ல நிறைய பேர் மேல கர்த்தர் அந்த கிருபையை ஊற்ற. சிஸ்டர், உங்க கைகளினால தப்பு பண்ணாதீங்க, உங்க கைகளினால அந்த அசுத்தத்தை தொடாதீங்க. உங்க கை பரிசுத்தமுள்ள கையா இருக்கணும். உங்க கரங்களை கர்த்தர் நம்புறாரு, உங்க கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வருகிற ஆண்டு உங்களுடைய கைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணி அநேகருக்கு இந்த கைகளை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய கரங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க கரங்களை எவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் நம்புறாரு ஆண்டவர். இந்த கை சுத்தமா இருக்க வேணாம், அதே கையில பைபிளை தொடுறோமா, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த கையினால கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோமா? இல்ல இல்ல ஆண்டவரே, என் கைகளில் சுத்தம் எனக்கு வேணும்.

ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்றதற்கு அவங்க கண்ணுல மாத்திரம் இல்லை, அவங்க சிந்தையில மாத்திரம் இல்லை, அவங்க எதுலையும் கையை தப்பு பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய கரங்களினாலே அதை பறித்து அதை சாப்பிட்டாங்களாம். அப்போ அவங்க கையில என்ன இருக்கு அப்படின்னா மிஸ்டேக் இருக்குது, அவங்க கையில மிஸ்டேக் இருக்கு. நீங்கள் சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சிந்தையில மட்டும் இல்லை, தன்னுடைய கண்களால மட்டும் இல்லை, உங்க சிந்தை உங்களுடைய கண்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது அதுக்கு ரொம்ப எது உடந்தையா இருக்கு அப்படின்னா உங்க கைதாங்க உடந்தையா இருக்குது. இந்த கரங்களை ஆண்டவர் நம்பணுமா? சிலருக்கு சிலருக்கு அப்படி ஆசீர்வாதத்தை கத்த தரணும். அப்போ உங்க கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமான கையா இருக்கும், சுத்தமான கையா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தது தெரியல, இனி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கையை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு யோசனை வரட்டும், இல்லை இல்லை என் கைனால நான் அதை பண்ணக்கூடாது, என் கைனால் அதை நான் பண்ணக்கூடாது, தீமையை தொற்றக்கூடாது. இன்னொருத்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில் வாங்கும்போது நம்முடைய கை பதறணும் அப்படியே, வேண்டாம்ப்பா வேணாம்ப்பா. எனக்கு அப்படிதான், யாராவது ஒருத்தர் அந்த காணிக்கைகளை இன்றைக்கு கொடுக்கும்போது கூட என் கை அப்படியே பதறுது, என் கைகள் பதறுகிறது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுகிறது. என் கையில் அப்படியே அந்த யாராவது அதுவும் கஷ்டப்பட்ட யாராவது அந்த காணிக்கையை கொண்டு கொடுக்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு எனக்கு. ஐயோ இந்த பணத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், சரியான ஊழியத்தை செய்யணும், இதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், என் கையில் கொடுத்துருக்க பணத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, இதை நான் இருமாப்பா ஆழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் அந்த பயபக்தியோட தான் நான் நினைக்கிறேன். அதில் எல்லாருக்கும் எதை குறித்து ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் கை எப்படி இருக்கணுமாமா? தொடாதீங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ நம்புறாரு, எவ்வளோ நம்புறாரு. திருவிருந்த கையில் வாங்கும்போது உன் கையில் எவ்வளோ அசுத்தம் இருக்குது, அதான் அவருடைய ரெண்டு கைகளிலையும் ஆணிகள் அடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் கையினால் செஞ்ச தப்புனால தாங்க. நம்ம கையினால் செஞ்ச தப்புக்காக அவருடைய கரங்களிலே ஆணிகளை அடித்தாங்க, ஆணிகளை அடித்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கையில் தப்பு பண்ணும்போது நீங்கள் நினைங்க, இன்னொரு டைம் ஆண்டவரை சிலுவையில் நீங்க அரைக்கிறீங்க, அவருடைய கையில ஆணி அடிக்கிறீங்க, ஆணி அடிக்கிறீங்க. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, ஏன் ரெண்டா இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது எப்படி தான், நீங்க இனி சச்சில் கை தூக்கி ஆராதிக்கும் போது, இனி ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்க கையை பரலோகம் பார்த்து எப்படின்னா, நான் சொல்றேன் பரலோகம் நிறைய பேருடைய கையை பார்க்குது, ஆனா நிறைய பேருடைய கை அழுக்கா இருக்கு, ஆனா ஒரு சிலருடைய கை மட்டும் எப்படி இருந்தா பரிசுத்தமா. பரலோகம் யாருடைய ஆராதனையை அங்கீகரிக்கும் என்றால் பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி. உங்க கைக்கு எப்ப வல்லமை வரும், உங்க கையில எப்ப அபிஷேகம் வரும், உங்க கைகள் நீங்க தொட்டதெல்லாம் எப்ப நல்லா வரும் அப்படின்னா உங்க கை பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது, இல்லைன்னா நடக்காது. நீங்க வைங்க, பிளஸ் பண்ணுங்க. சிலர் சொல்றாங்கல்ல ஜோம் பண்ணும் போது என்னமோ தெரியல, அவர் என் தலை மேல கை வச்சதுல இருந்து எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட போய் தலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலருடைய சிலர் வந்து தலை மேல கவிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துடும், அவங்கள்ட்ட இருக்க அசுத்த வாழ்க்கை நம்ம இடத்துல வந்துடும் அப்படின்னு. அதனால போற இடத்துல எல்லாம் போய் எல்லார்ட்டையுமே தலை கொடுக்கறது நல்லதும் இல்லை. சரி, அவங்க எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுத்துட வேண்டாம். அதை சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சிலருடைய கரங்கள் வைக்கப்படும் போதே வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பாருங்க, நல்லா பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கையை வச்சோன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிரும் பாருங்க. அப்போ அவங்க கைகளில் ஏதோ வந்து ஒரு குறைவு இருக்குது. நான் சொல்றேன் உங்க கைகளை கத்தர் சமூகத்தில் இன்னைக்கு வைங்க, உங்க கையை கத்தர் பிளஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். கத்தருடைய பலிபீடத்தில் உங்க கை இருக்கணும், உங்க கை பலிபீடம். இதுவரைக்கும் அந்த உங்க கை நன்மையை பார்க்கலன்னா இனி உங்க கை நன்மையை பார்க்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை பிளஸ் பண்ணி கொடுங்க, என் கையை ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லுங்க. நீங்க பாழான இடங்கள் உன் கையை கொண்டு கத்தர் கட்டி எழுப்புவாரு. ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்டு கிடக்கிற இடத்தை உன் கரம் கட்டி எழுப்பும். ஆமென். நெகேமியாவுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டி எழுப்பினார் அல்லவா, அப்படி இடிந்து போய் கிடக்கிற அலங்கங்களை கர்த்தர் உங்க கைகள் மூலமாய் கட்டி எழுப்ப போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய கரங்களை கர்த்தர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய கரங்களை உங்க சமூகத்துல வைக்கிறேன்னு.

எங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டவே. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவே, ஹல்லேலூயா, தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோப்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் ஆலய

அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் the celebration started. Hallelujah. Until then he was wandering. Hallelujah. Amen. அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பில் இருந்து தகப்பனுடைய வீட்டில் இருந்து தூர இருந்தான். ஒரு நாள் யோசித்தான், I will rise up. I will go to my father's house. நான் எழுவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா முடக்கப்பட்டிருந்த

ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்து ஜீவன் தந்திக்கு மேல தந்திங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக.

போகிறோம், ஏமாந்து போகிறோம். காதுகள் கேட்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். வசனத்தை வாஞ்சிப்பதற்கு அன்றுவரை உண்மை நோக்கி உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதுடைய அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வாக எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார். Those who have been joined us, oh God, hallelujah, in worship, we pray at this moment, oh God, at this day, oh God, Jesus, that you will touch them, oh God. You will touch them with your power, oh God, in the name of Jesus Christ. Every aim and every sickness will be removed, oh God. Hallelujah. There will be a supernatural power, oh God, that will be manifested.

இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக. தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

பேர் போலுக்கா ஒவ்வொருவரையும் வருகைக்காக ஆயத்து படுத்துகிறேன். ஆகியோரை நான் விட்டதா

wrong decisions in our lives because of, hallelujah, the wrong voices of God. தவறான சத்தங்கள் நாங்கள் கேட்டதுதாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாட்களிலே கிருபை தாங்க. இந்த பேண்டமிக் நாட்களில் தாங்க. தேவசித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தம

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு பரலோகத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. We don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீராக. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரே குடும்பத்தால் எங்கள் நண்பர்கள் ஹாலலூயா எங்கள் ஜனங்களை கர்த்தர் திருப்புவீராக திருப்புவீராக. ஹாலலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை. ஹாலலூயாயிருக்கும் என்று சொன்னவன் என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீர்கள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்க பார்த்தவே தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவ

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீ நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க, வசனத்தை வசனமாய் போதிக்க ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திர ஆயுதங்களா எடுத்து பயன்படுத்துவீரா.

ஒன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அத்தந்த பினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பார்த்திருக்கோம். அலலூயா, நாங்க சாதாரணமான ஆட்கள் தான். நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அலலூயா எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா? அலலூயா எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. I can do everything through Christ, through Christ.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாக சிலுவைகளுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, oh God, to place the cross before us. Orvani enai pinpatti varavaramina andru sonnadhu thannai thane veruthu self denial thannai thane veruthu than siluvai eduthu enai pinpatti varakkadam. That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. Andru enak adu marandu pogadhu. Hallelujah. Siluvai munbaga vaithu nangal oduvadharku

எவ்வளவு நாள் நாங்க இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, O God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can chibika over what you need smugly. தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அன்றே தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உடைய கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்ற காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கு 9வது காரியமாக பரிதபித்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோனாவின் புத்தகம் 4:11 வசனத்தை நான் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அதனால் இந்த பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் யோனாவுக்கு சொல்கிறார். ஆனால் யோனாவினுடைய ஜபம் பரிதபிக்கிற ஜபம் எதுக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோனாவின் புஸ்தகத்தில் 10வது வசனத்தில் அது ஆண்டவரே பேசுகிறாரு. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காக பரிதபிக்கிறாயே. எதுக்காக பரிதபிக்கிறாரா? ஆமனுக்காக. ஐயோ, இந்த ஒரு நைட்டில் அது அழிஞ்சு போச்சேன்ட்டு பரிதபித்து ஆண்டுகிட்ட வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு. இந்த ஆமனுக்கு என்ன பாவம் செஞ்சுது, ஏன் இதை அழிச்ச அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், என்ன பேசுகிறாரு? எப்பா, இந்த ஒரு நாளில் முளைச்சி ஒரு நாளில் அழியக்கூடிய ஆமனுக்கு செடிக்காக நீ இவ்வளோ பரிதபித்து என்கிட்ட பேசுறிய, பச்சாதாபம் பார்க்குறிய, பரிதபித்து அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறிய. அப்போ இந்த 120,000 பேர், இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு நான் பரிதபியாமல் இருப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்காக பரிதபித்து ஜபிக்கிறார். அன்பால் இன்றைக்கி அதனால தான் ஆண்டவர் வாக்கடங்கா பெருமூச்சோடு நான் ஜெபிக்கிறேன் என்று ரோமர் 8 சொல்கிறார். இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கே தெரியல, ஆமனுக்கு செடிக்காக ஜெபிக்கிறோம். இதை சொல்லும்போது எனக்கு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற சகோதரர்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தி பாரு, மூடப்பழக்கமான பக்தி எப்படி இருக்குது. மாட்டுக்கு இறங்குறாங்க, மனுஷனுக்கு இறங்கலை, அவங்க பக்தி அதான். இதே போல் தான் யோனா, அந்த 120,000 பேர் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அவனுங்களுக்காக பரிதபிக்கலை, ஆனால் ஆமனுக்கு செடிக்காக பரிதபித்து ஆண்டுகிட்ட பேசுகிற. இன்றைக்கி நாம் கூட அப்படி தாங்க சில சமயத்தில் ஜெபிக்க தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த வசனம், 8வது வசனம் ரோமரில் ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பரிதபித்து வேண்டுகிறார் பாருங்கள். இன்றைக்கி ஏசாண்டுடைய ஜபம், அங்கே பரலோகத்தில் உட்காந்து பிதாவோடு பேசிக்கிட்டே இருக்கிறார், ஐயோ இந்த கேசவனை விடு, ஒரு நாள் விடு, இந்த ஒரு வருஷம் பாரு அவன் எப்படி திருந்துறானா இல்லையான்னு பாரு, ஐயோ இன்றைக்கி உன் பேரையும் என் பேரையும் ஆண்டவர் சொல்லி சொல்லி வக்காலத்து வாங்கி பரிதபித்து ஜெபிக்கிறாருங்க. இதை நினைக்கும் போது கண்ணீர் தான் நமக்கு வருது. ஐயோ என் பிள்ளை இன்றைக்கி திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், சரி விடு, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான், என்ன செய்யறது, விடு, அவன் நாளைக்கு திருந்துறானா பாரு, நான் எப்படியாவது அவனை நான் கரெக்ட் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே பரிதபிக்கிறார், பரிதபித்து ஜெபிக்கிறார். இன்றைக்கி நாம் இன்றைக்கி மனுஷன் மேலே பரிதாபம் கொள்கிறோமா? நம்மளை சார்ந்தவர்கள் மேலே பரிதபித்து ஜெபிக்கிறோமா? ஐயோ இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்கள அப்படியே வெறுத்துடுறோம், அப்படியே அவங்கள ஓரம் கட்டிடுறோம், அவங்கள வந்து ஒரு தீண்டத்தகாதலை பார்க்குற மாதிரி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் பார்த்துருந்தானாக்கா இந்த பரிதபித்து இந்த யோனா போல் அந்த அழியணுன்னு தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர். இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத அப்படின்னு சொல்கிறார். அன்பான்ல இதை நான் சொல்லும்போது, இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாதன்னும் போது எனக்கு எபிரேயர் கிளாஸில் நடத்தினது தான் ஞாபகம் வந்தது. இது என்ன வலதுகை இடதுகை அப்படின்னாக்கா, அது ஒரு பெரிய ரகசியம் இருக்குல்ல. அந்த வலதுகை அப்படி என்பது மொத்தம் 248 பிரமாணத்தை செய்யணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அடுத்தது 365 கட்டளைகளை செய்யாதேன்னு சொல்லி கொடுக்குறார். இதை ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கனாக்கா 613 வரும். இன்றைக்கி பாருங்கள், இந்த 613 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த 613 கட்டளைகள், ஒன்று 248 செய் என்றும் 248 கட்டளைகளை செய்யாதே என்றும் சொல்லியிருக்கிறார். இது ரெண்டுமே இந்த 248 வலது கையிலையும் 365 இடது கையிலையும் வைத்து தான் அவர்கள் ஜெபிப்பார்களாம். இதை நான் லேவியாரமும் 23:40 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து 40 முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அகலில் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த ஒரு கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள் யூதர்கள். அந்த கூடார பண்டிகையில் அவங்க வலது கையில் வந்து என்ன செய்வாங்களாம், ரைட் ஹேண்டில் வந்து அலங்காரமான விருட்சத்தின் கனிகளை வைத்து கொள்வார்களாம். அலங்காரமான விருட்சத்தின் கனிகள் 248 சமமாக இருக்கிறது. இந்த 248 செய் என்ற கட்டளைகளுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அந்த அலங்காரமான விருட்சங்களின் கனிகள். இதை வைத்து கொண்டு இடது கையில் என்ன வைப்பாங்களாம், இந்த 365 செய்யாதே என்று சொல்கிற அந்த காரியம் என்னென்னா, 365 காரியம் இருக்குது, அது படித்தா மண்டை காஞ்சிரும் அது. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்களாம், தன்னுடைய இடது கையில் என்ன செய்வாங்களாம் பாருங்கள், பேரிச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அகரிகளையும் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே அசைவாட்டுவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அன்பானிலே, இன்றைக்கி ரெண்டு கையில் ரெண்டு விதமான பொருள்கள். ஒரு கையில் வலது கையில் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அலங்காரமான விருட்சத்தின் கனிகளையும் இடது கையில் பேரிச்சம் ஓலை தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளை ஆற்றல் அகரி, இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் வலது கையில் இருக்கிற இந்த கனிகளைப் போல நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவியத்தில் எங்களை மாற்றும் என்றும், இந்த இடது கையில் இருக்கிற இந்த பேரிச்சம் ஓலையைப் போலவோ அல்லது தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளையைப் போலவோ ஆற்றல் அகரியைப் போலவோ நாங்கள் வாழக்கூடாது என்றும் என்ன செய்வாங்களாம், அசைவாட்டுவார்களாம் 4 திசைகளையும். அவர்கள் அந்த கூடாரத்துக்கு வெளியே வந்து அதிகால வேளையில் இந்த ரெண்டு கைகளையும் இந்த பழங்களையும் இந்த பேரிச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளைகளும் ஆற்றல் அகரி என்ற ஒரு தாவரத்தையும் கையில் வைத்து கொண்டு, இடது கையில் வைத்து கொண்டு, அது 365 செய்யாதே என்ற கட்டளையை குறிக்கும்படியாக அவர்கள் வைத்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் வலது கையில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியைப் போல, அலங்காரமான விருட்சத்தின் கனியைப் போல நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை இந்த இடது கையில் இருக்கிற இந்த 3 காரியத்தின் படி நாங்கள் வாழக்கூடிய 365 படி வாழக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம், அசைவாட்டுவார்களாம், அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனையை ஏறெடுப்பார்களாம். அன்பானே, இதுதான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத. அன்பானே, யூதர்களுக்கு தான் இந்த 613 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த புறஜாதியார்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நினிவே பட்டணத்து மக்கள் இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் இந்த 248 அவங்க அறியல, 365 அறியல. ஆனால் அவங்க செய்கிற அக்கிரமத்தை ஆண்டவர் பார்த்துட்டு நான் அழிப்பேன்னு சொல்கிறார். நினைவேப்புக்கு போய் அவங்கள எச்சரிப்பு கொடுன்னு யோனாவை அனுப்புகிறார். யோனா போய் எச்சரிப்பு கொடுத்துட்டார். ஆனால் 48 இவர் என்றார், 40 என்றார், 40 இவர் அழிக்க போகிறத பார்க்குறார், அழிக்கலை. ஆனால் இவங்க என்னடா நடந்ததுன்னா, அவன் சொன்ன எச்சரிப்பை கேட்டால் அவன் மனம் திரும்பிட்டான். பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டால் ரெட்டு உடுத்தினா சாம்பலில் உட்காந்தான். அரசன் முறை பிச்சைக்கார முறை கொண்டு மாடு ஆடுலாம் என்ன செஞ்சுது, எல்லாம் உட்காந்து உபவாசம் பண்ணி எல்லாம் செய்ய ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு எல்லா பாவத்தையும் பொல்லாத காரியத்தையும் விட்டு விலகி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காரியம் இவனுக்கு யோனாவுக்கு தெரியல. ஆனால் இவன் என்ன செய்கிறான், நினைவே அழிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு காத்துட்ருக்கலாம். இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தான் இவன் நிழலில் ஒரு இவன் படுத்திருக்கிற இடத்துல வெயில் அதிகமாக வந்ததுனால ஒரு ஆமணக்கு செடியை முளைத்து அதனுடைய தலையெல்லாம் அழகாக தழைத்திருந்து அவனுக்கு நிழலாக வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நிழலில் அவர் படுத்துக்கிட்டு பார்க்குறாரு, நினைவே அழியதா இல்லையான்னு. அன்பாவில்லையே, அடுத்த நாள் நைட்டு அந்த ஒரு பூச்சியை விட்டு ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடியை ஃபுல்லாக அழித்த உடனே வெயில் சுல்லுன்னு மூஞ்சில் பட்ட உடனே ஏஞ்சி பார்க்குறான், ஆமணக்கு செடியை காணாம், தலையெல்லாம் பூச்சி அரிச்சு போச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த ஆமணுக்கு செடி உனக்கு என்ன பாவம் செஞ்சுது, இதை போய் நீ அழிச்சிட்டிய ஒரே நாளில், நல்ல நேழு கொடுத்ததுன்னு ஆமணுக்கு செடிக்காக பரிதாபித்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் அந்த யோனா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நினிவே பட்டணத்தில் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இவங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டானான்ற. அன்பாவில்லே, இன்றைக்கி இந்த பரிதபிக்கிற ஜபத்தை நம்ம பண்ணுறோமா? இன்றைக்கி மக்களுக்காக மக்களை நியாயம் தீர்த்துறோங்க. இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி பண்டுட்டிக்கு அடைக்கலை பட்டணம்னு ஏன் பேர் வச்சுன்னா, இந்த நசல் கொண்டது நொண்டி சொத்தை இன்றைக்கி பாவிகள் இப்படிலாம் சேர்த்துக்கிட்டு தான் தாவீது தன்னை என்ன செஞ்சார், படைபலத்தில் வந்து அவர் சண்டை போட்டு இன்றைக்கி ஜெயித்தார். இன்றைக்கி அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு போர் வீரர், நல்ல பெரிய பராக்கிரமசாலிலாம் அவங்ககிட்ட வரல. யாரெல்லாம் அவன்கிட்ட வந்தானாக்கா, நொல்லையும் நொண்டியும் முடமானவன் பாவியானவன் அவனை சேர்த்துக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சார், ஆதரவு கொடுத்தார். அதுமாதிரி உண்மையிலே நம்ம அடைக்கலை பட்டணத்தில் இன்றைக்கி மற்ற நான் ஏற்கனவே இருந்த சபையில் இருக்கும்போது யாரெல்லாம் பாவின்னு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்குறாங்களோ அவங்கெல்லாம் நான் சேர்த்து அணைச்சி அவங்களுக்காக ஜெபிப்பேன், மன்றாடுவேன். இன்றைக்கி அவங்க திரும்பி மனம் திரும்பி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதே ஸ்தாபனத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க முத்திரை பயித்தவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கி அந்த ஸ்தாபனம் அவங்கள வெளிக்க தெரிவித்துச்சு, நீ ஸ்தாபனத்துக்குள்ளே வரக்கூடாது, நீ வந்து சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு, நீ கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள சேர்த்து வச்சு அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள ஆதரவு கொடுத்து அவங்க வெக்ஸாகாமல் இருந்து அவங்கள சத்தியத்தை சொல்லி அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள உருவாக்கி விட்ட பிறகு இன்றைக்கி அவங்கள இனிக்குது, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு உட்காந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற காசை வாங்கின்னு உட்காந்துக்கிறாங்க. அன்பாவில் இன்றைக்கி என்ன ஒரு மாதிரியான காரியம் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இந்த யோனாவினுடைய புத்தகத்தில் இந்த 4:11 நான் மறக்கவே மாட்டேங்க. அன்பாலே, நான் பாவியாக இருக்கையில், நான் அயோக்கியனாக இருக்கும்போது எனக்காக பரிதபிக்கிற இயேசு, எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவாக இருக்கிறார், எனக்காக பரிதபித்து ஜெபிக்கிற இயேசுவாக இருக்கிறார். அந்த ஜெபத்தை நானும் நீனும் கற்றுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி அடுத்தவனை பாவின்னு தீர்க்கறதுக்கு நாம் யார், அடுத்தவனை பாவின்னு சொல்லி அவனை நெக்லெக்ட் பண்ணவோ அதை ஒதுக்கி வைக்கவோ நாம் யாருங்க? அன்பாவில், இன்றைக்கி அவனுக்காகவும் நம்ம பரிதபித்து ஜெபிக்கணும். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இன்றைக்கி பரிதபித்து நம்ம ஜெபிக்கிறோமா? உண்மையிலேயே அதை தான் சொல்லுவேன். திரும்பி இந்த ஜெயலலிதா காலத்தில் மதமாற்றம் தடை சட்டம் போட்ட உடனே எல்லா ஊழியக்காரர்களும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது எல்லா ஊழியக்காரரும் ஒரு வாயை போல இல்லாமல் எல்லாரும் வாயிலேருந்து, ஆண்டவர் இந்த ஜெயலலிதா ஒழி ஆண்டவரை, அவளை கை காலம் முட்டக்கம் ஆண்டவரை, மதமாற்றம் தடை சட்டம் போட்டதுனால அவளை சாகடியும் ஆண்டவரை, அவளை பாட்சியை விட்டு இறக்க ஆண்டவரை அப்படின்னு இப்படி தான் நெகட்டிவாக ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலே நான் 40 நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும், அவங்கள மன்னிங்க, அவங்க தாங்கள் செய்து இன்னதுன்னு தெரியாமல் ஆண்டவரே உங்ககிட்ட மோதுறாங்க, எங்கிட்ட மோதலை, கிறிஸ்தவனை அவங்க எதிர்க்கலை, இயேசு கிறிஸ்துவாகிய ஒன்றை எதிர்க்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்கள, ஒன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று. அவங்க கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணல, கிறிஸ்துவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க தாங்கள் செய்தது இன்னதுன்று தெரியாமல் செய்கிறாங்க. அவங்கள மன்னியன்னு சொன்ன உடனே அவங்கள ஆசீர்வதித்து ஜோம் பண்ணோடனே இந்த 39 கண்ணை திறந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பாவில், இன்றைக்கி இதுதான் நம்ம கற்றுக்கக்கூடிய சத்தியம். அவங்களுக்காக பரிதபிக்கிற ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த ஆற்றல் அகரியெல்லாம் சொன்னேன், அதனுடைய அர்த்தமே வேறுங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, முதல் பேரிச்சம் ஓலைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். பேரிச்சம் ஓலை அப்படின்னாக்கா அது வந்து துன்மார்க்கருக்கு சமமாக இருக்குது. ஸ்மெல்லும் பேடு, டேஸ்ட்டும் பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஆற்றல் அகரியை போல இருப்பாரலாம். அவர்கள் வந்து மல்லும் பேடு, அந்த டேஸ்ட்டும் பேடு, அது வந்து அது அப்படி இருக்குமா அந்த ஆற்றல் அகரி. அப்போ வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள், அதன்படி வாழாதவர்கள் என்று அர்த்தமா. அதன்படி பார்த்தோம்னா பரியாசக்காரர்கள் என்றன்னா தழைத்திருக்கிற விருட்சத்துக்கு சமம் அப்படின்னு. அது ஸ்மெல்லு குட்டாக இருக்கும், டேஸ்ட்டு பேடாக இருக்குமா. அதே போல் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, நீதிமானை போல் நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த அந்த தழைத்திருக்கிற விருட்சத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அடுத்தது 1 அலங்கார விருட்சம் வந்து கனி, நான் கனி கொடுக்குறவங்க. 3 காரியம் பாவிகள், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்கார இடத்துல பாவிகளுடைய வழியில் நில்லாமலம் அப்படின்றது இந்த என்னன்னாக்கா பேரிச்சம் ஓலைக்கு சமமா. அந்த பேரிச்சம் ஓலை என்னன்னாக்கா ஸ்மெல்லு பேடு, டேஸ்ட்டு குட்டாக இருக்குமா. அவங்க எப்படின்னா வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள். இவங்க தான் பேரிச்சம் ஓலைக்கு சமமாக இருக்கிறார்கள் என்று. இப்படி ஒவ்வொரு ஆற்றல் அகறினா எப்படி, அது வந்து ரெண்டுமே பேடு. இந்த ஆற்றல் அகறி இப்போ விருட்சத்தின் கிளைகள் வந்து ஒன்று ஸ்மெல்லு நல்லா அழகாக வாசனையாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு கசப்பாக இருக்கும். அதே போல தான் பரியாசக்காரர் இருக்கிறாங்க. அடுத்தது பாவிகள் இருக்கிறாங்க. பாவிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா பேரிச்சம் ஓலையை போல் இருக்கிறாங்களாம். ஸ்மெல்லு பேடு, டேஸ்ட்டு குட்டு, இனிப்பாக இருக்குமா. அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்க, வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் இதன்படி நான் வாழாதவர்களாக இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதுதான் அவங்க அசைவாட்டுகிறார்களாம். இந்த மாதிரி வலதுகைக்கும் இடதுகைக்கும் இந்த

உண்மையிலே அந்த பாவ வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத, வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை என் மேலே எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி, இந்த சபங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, யோனாவை போல நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆமனுக்கு செடிக்கு நாங்கள் இறக்கம் விடாமல் பரிதபிக்காமல் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக நாங்கள் பரிதபித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை எனக்கு எங்களுக்கு கூட தாங்க. அப்படியே தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமென். காட் பிளெஸ் யூ.

பிரேசலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண செய்த அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நம் ஆண்டவர், நம் கர்த்தர். கர்த்தராகிய யெகோவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டுமா? நித்திய கண்மலை என்று சொல்லும்போது ஆபிரகாம் காலத்தில் அவர் எப்படி இருந்தாரோ, ஈசாக்கு காலத்தில் எப்படி இருந்தாரோ, யாக்கோபு காலத்தில், நோவா காலத்தில், தானியேல் காலத்தில், தாவீதின் காலத்தில், ஆமீன், காலங்கள் எல்லாம் மாறினது. ஆனால் அவருடைய வல்லமை எங்குமே மாறவில்லை. ஆமீன். அவருடைய செயல்கள் ஆமீன் அதிகமாய் அதிகமாய் வெளிப்பட்டதே தவிர எங்குமே குறைவாய் காணப்படவில்லை. ஏனென்றால் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 62:8, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுடைய அடையாளம், அவன் தன் இருதயத்தை அவரிடத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவான். தன் காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல மட்டுமே. இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகள், பாரங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுவான். கர்த்தரை நம்புகிறவன் இதை செய்வான். அது மாத்திரமல்ல, ரோமர் 4:21 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தரை நம்புகிறவன் தன் இருதயத்தை ஊற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, இதே ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? ஆமென். ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொள்வான். எப்படி ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாடும், அதே போல உறுதியாய் பற்றி கொள்வான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழிந்து போகிற அநித்திய மாணவர்கள் மேல நம்பிக்கை வைத்து ஏமாந்து விடாதே, உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. நித்திய கண்மலை, நம்மை ஜெனிப்பித்த கண்மலை, நம்மோடு பயணிக்கிற கண்மலை, நம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிற கண்மலை, நமக்கு மறைவிடமாயிருக்கிற கண்மலை, மகிமையை காண மட்டும் நம்மை மறைத்து வைக்கிற கண்மலை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்பிக்கையின் அடையாளமாக இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றுங்கள். அவரை முழு நிச்சயமாய் நம்பி அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களை எல்லா நிலையிலும் செழித்திருக்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நம்பும் கண்மலை நீர்தானப்பா. உம்மை என்றென்றைக்கும் நம்ப, எக்காலத்திலும் நம்ப, எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1. நார்மன் கைஸ்லர் என்பவர் தன் வீட்டுக்கு அருகில் தன்னோடு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அழைத்ததால் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அவர்களோடு சென்றார். அதைத் தொடர்ந்து அதே சபையில் நடைபெற்ற ஞாயிறு சிறுவர் பள்ளிக்கும் சென்றார். சுமார் 400 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து சண்டே ஸ்கூலுக்கு சென்றார். ஒவ்வொரு வாரமும் ஒரு பஸ் டிரைவர் தவறாமல் வந்து அவரை அழைத்துச் செல்வார். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிறு பள்ளிக்கு சென்றும் அவர் ரட்சிக்கப்படவும் இல்லை, தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கவும் இல்லை. ஆனால் 400 வாரங்கள் கழித்து அவர் ஒரு நாள் தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். வார வாரம் இவனை சபைக்கு பஸ்ஸில் தவறாமல் அழைத்து சென்றும் என்ன பிரயோஜனம், இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என சோர்ந்து போய் 395வது முறையோடு அந்த சிறுவனை சபைக்கு அழைத்து செல்லாமல் அந்த பஸ் டிரைவர் நிறுத்தியிருந்தால் அந்த சிறுவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? இந்த சிறுவனை அழைத்துச் செல்வதால் என்னுடைய நேரம்தான் வீணாகும் என்று அந்த டிரைவர் நினைத்திருந்தாலும் அந்த சிறுவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? அன்று சிறுவனாக ஞாயிறு பள்ளிக்கு வந்த நார்மன் கைஸ்லர் பிற்காலத்தில் மிகப்பெரிய இறையியல் பேராசிரியராக மாறினார். கிறிஸ்தவ உலகில் எண்ணற்ற விளக்க உரைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அவை வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக பெரும் பொக்கிஷமாக விளங்குகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நீங்களும் யாருடைய ரட்சிப்புக்காகவோ பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அவர்களை சபைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் காணப்படாததால் சோர்ந்து போய்விடாதிருங்கள். அவர்களை தேவன் ஏற்ற வேளையில் ரட்சிப்பார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என நினைத்து ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். விடாப்பிடியாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை தொடர்ந்து ஆலயத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். தங்களை குறித்த தேவ திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கரம் பற்றி நடத்துவேன், கைவிடாது இருப்பேன், உன் வழிகளில் உள்ள கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன் என்று. ஆதலால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருவேன் என்று. கர்த்தர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறவர். ஏசையாவின் புஸ்தகம் 42:19 யாரை குருடர் என்று சொல்லுகிறார் என்றால், நம்மைத்தான் குருடர்கள் என்கிறார். நாளைய தினத்தை குறித்து என்ன நடக்கும் என்றும் அடுத்த நிமிடம் என்னவாகும் என்றும் நாம் அறியோம், கர்த்தரே அறிவார். ஆகையால் நமக்கு முன்பாக காலங்களையும் நேரங்களையும் நாம் அறியாதவர்களாக உள்ளபடியால் நாம் குருடர்களே. நம்மை தேவன் விசேஷித்த பாதையில் நடத்த வல்லவராயிருக்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 8:22-25 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், அங்கு சொல்லப்பட்ட ஊரின் பெயர் பெர்சாயிதா. பெர்சாயிதா என்றால் மீன்களின் வீடு என்று பொருள். அந்த இடத்தில் தேவனின் அழகான படைப்பை காண முடியாதவனாயிருக்கிறான் அந்த குருடன். அப்பொழுது கர்த்தர் குருடனின் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து செல்கிறார். சுகம் கிடைக்கும் மட்டும் அற்புதம் நடக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று. நீங்கள் தெளிவாய் காணும் மட்டும் அவர் உங்களோடு இருந்து ஏசையாவின் புஸ்தகம் 42:16 சொல்வது போல் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீண்ட நாள் காத்திருக்கிற உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை அவர் இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் காணும் மட்டும் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆதலால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாத வழியிலே உங்களை நடத்தி கைவிடாது இருந்து கரம் பற்றி நடக்க பண்ணி தெளிவாய் காணும்படி செய்து இருளை வெளிச்சமாக மாற்றி கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: வாழ்வும் வார்த்தையும்.
3: ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக மாறாத வல்லமை என்ற தலையங்கத்தோடு எசாயா 40:12 ஜீவ வார்த்தையோடு ஆரம்பிக்கிறோம். தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஞானளவாய் பிரமாணித்து மலைகளை தராசாலும் நிறுத்தவன் ஜார். இப்படியான கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. அழகான மஞ்சள் நிற ரோஜா பூ ஒன்று பூச்சாடியில் மலர்ந்திருந்தது. அதை கண்டு நன்பி இந்த பூவிலும் பார்க்க என்று ஆரம்பித்தாள். ஒப்பீடு செய்ய வேண்டாம். ஒப்பீடு செய்யும் போது இந்த அழகான பூவின் மேன்மையை அழகை நம் கண்களின் பார்வை குறைத்து போடக்கூடும் என்று தடுத்து விட்டேன். கடந்து போன வேதனை மிக்க நாட்களில் மேற்கண்ட வசனம் எப்பொழுதோ நடந்த இந்த சிறிய சம்பவத்தை நினைவுபடுத்தியது. நமது தேவாதி தேவனுடைய மகத்துவத்தை உணராமல் அவரை குறித்து நாம் செய்கின்ற தவறும் இதுதான். மேற்காணும் வசனத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பூமி உருண்டையின் பெரும் பாகத்தை நிரப்பி இருக்கிற தண்ணீரை ஒரு கைப்பிடியால் அளக்க முடியுமா? எல்லையற்ற வானத்தை கணக்கெடுத்தான் முடியுமா? மண்ணை மரக்காலில் அடக்கவும் மலைகளை தராசால் நிறுக்கவும் தான் முடியுமா? ஆக இந்த வசனம் தேவனுடைய அனந்த மேன்மையை, மகிமையை, ஞானத்தை, வல்லமையை நமக்கு உணர்த்துகிறது. அதுவே உண்மை. கர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரா முகமாயிருக்கிறீர் என்றும், ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவரளி செய்யவும் எனக்கு விருப்பம் உண்டு என்றும் பல விதங்களில் ஜோபு தன் வேதனையை ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். 30:31. ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் என்ன? கேள்விக்கு பதில் கிடைத்ததா, அல்லது கேள்விகளுக்கு பதிலாக கேள்விகளே கிடைத்ததா? ஜோபுவின் கண்களை தேவன் திறந்தார். இறுதியில் சர்வ வல்லவரோடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் ஜார். தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்று 42 கூறினார். ஜோபுவோ, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்றார். தேவன் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். எசாயா 40:22. நீரே சிருஷ்டிகர், நீரே நமது தேவைகளை சந்திக்கிறவர், நீரே சகாயர் என்றெல்லாம் பல வார்த்தைகளால் நாம் தேவனை துதிக்கிறோம், புகழுகிறோம். ஆனால் இவை யாவும் மனித எல்லைக்குள் அடங்கிய அறிவே. பூமியில் நிகழும் காரியங்களுக்கு நேராக நமது பார்வை திரும்பும் போது அவரது வல்லமையின் மகத்துவத்தை அதிகமாக காணலாம். இன்று கிறிஸ்துவில் நாம் தேவனை காணுகின்ற கிருபையை பெற்றுக் கொண்ட நாம் ஏன் உலகத்தை பார்த்து தடுமாற வேண்டும் இல்லையா? இன்றைய சிந்தனைக்கு, தேவனுடைய வல்லமையும் கரிசனையும் மாறாது என்ற நம்பிக்கை நமக்கு உண்டா? உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ வார்த்தைகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய ஜீவ சாட்சிகளையும் இன்னும் பலவிதமான தேவனுக்கேற்ற உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களையும் நீங்கள் கேட்டு மகிழுவதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது, தேவன் ஒரு பகுதி, உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை சுட்டி காட்டி பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 11வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த மூன்று நாட்களிலும் சில காரியங்களை காண்பிக்கும்படியாக நான் ஆவிக்குரிய கண்களிலே ஒரு பெரிய ஒளியையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும்படியான வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்க போகிறோம்.
2: அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது
1: அவர்
2: தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டான். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
1: அவர்கள்
2: போய்
1: வெளியே
2: இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே
1: கட்டியிருந்த
2: அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே
1: நின்றவர்களில்
2: சிலர்
1: நீங்கள்
2: குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது
1: அவர்களை
2: போகவிட்டார்கள்.
1: என்னை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால வேளையில இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை அடிக்கடி நீங்கள் பிரசங்கங்களிலே கேட்டும் இருக்கலாம். இயேசு இந்த உலகத்திலே வந்து பவனியாக வந்து ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த அந்த காரியத்தை நீங்கள் இங்கே கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். அநேக முறை நான் இந்த பகுதிகளிலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து காண்பித்து கொடுக்கும்படியாக என் ஆவியில் ஏவப்படுகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம், இந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன். இரண்டாவது, இந்த கழுதை குட்டியை உபயோகித்த ஆண்டவராகிய இயேசு. மூன்றாவது, இந்த கழுதை குட்டி என்று மூன்று நாட்களும் நான் உங்கள் மத்தியில் சில சத்தியங்களை நான் கொண்டு வருவதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக the owner, the user, the used one என்று சொல்லி மூன்று பகுதியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கழுதை குட்டிக்கு சொந்த காரணை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அவனை குறித்து இந்த வசனங்களில் அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிற ரெண்டு மூன்று காரியங்களை வைத்து அதற்கு பின்னணியான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கழுதை குட்டியினுடைய சொந்த காரணை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாக நான் உங்களோடு கூட கேட்கிறேன். இந்த உலகத்தில் நம் கையில் என்ன இருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறதினால்தான் அவர்கள் தாங்களும் உபயோகப்படுத்தாமல் தங்களால் உபயோகப்பட வேண்டியவைகளை கட்டி வைத்திருக்கிற ஒரு பொல்லாத நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அநேகருக்கு இந்த விளக்கங்கள் சரியாக தெரியாதபடினாலே தேவன் அவர்களை நம்பி, அவர்களை உண்டாக்கினவர் அவர்களை நம்பி என்ன தந்திருக்கிறார் கைகளில் என்பதை குறித்த சரியான தெளிவோ அறிவோ இல்லாததினாலே அறியாமை அவர்களை அடக்கி வைத்திருக்கிறதையும், ஆகையினாலே ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடாதவர்களாக தடுக்கப்பட்டு நிற்கிறதையும் இந்த பகுதியில் இந்த மனிதனை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை விளக்கும் வண்ணமாக சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அறியாமையை உடைய மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்வான் என்பதை குறித்து நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும்படியாக, தன் கையிலே இருக்கிறதையோ, தன்னை குறித்து தேவன் நோக்கத்தையோ, தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறவர்களை அறியாமை அடக்கி வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்கமாக கூற விரும்புகிறேன். இக்னரன்ஸ் என்று சொல்ல வேண்டும், அதை இன்னசென்ஸ் என்று சொல்லுவதில்லை, அறியாமையை இக்னரன்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறது போல காணப்பட்டாலும் அந்த அறியாமையை உடையவர்கள் ரொம்பவுமாக பாதிக்கப்படுகிற காரியத்தை நான் முதலாவது காண்பித்து, இந்த மனிதனுக்கும் தன் கையில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்த காலத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அநேகம் பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, முதலாவது அறியாமை என்ன செய்யும் ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை விளங்க காட்டுவதற்கு நான் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுவதற்கு முன்னதாக, பல வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய மாவட்டத்தில், நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய பழைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். ஒரு ஏழை குடும்பம், அந்த தாய் தன்னுடைய ஒரே மகனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த

சீராட்டி தாளாட்டி அவர்கள் வளர்த்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்னதாக சோறு கொடுத்து அனுப்புவார்கள். அவன் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பின்பு ஓடோடி சென்று 2 வீட்டில் வேலை செய்து விட்டு 12 மணிக்கு பிள்ளை வந்து விடுவான், என் கையால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்து விடுவார்கள். பின்பும் பிள்ளை சாப்பிட்டு விட்டு போன உடனே மறுபடியும் போய் இன்னொரு வீட்டிலே வேலை செய்வார்கள். பிள்ளை 3 மணிக்கு வரும்ள்ளதாக மறுபடியும் வந்து விடுவார்கள். பிள்ளையை பிரிந்து இருக்கிறதற்கும் இஷ்டமில்லை, ஆனால் பிள்ளையை வாழ வைப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என்று சொல்லி 3 வீடுகளிலே பலவிதமான வேலைகளை அவர்கள் கொடுக்கிற அந்த சின்ன சம்பளத்துக்கு செய்து தன்னையும் தன்னுடைய பிள்ளையையும் காத்து கொண்டு வந்தார்கள். அந்த தாய் தகப்பனற்றனுடைய பிள்ளையை எப்படியாயிலும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தினாலே பாசத்தை ஊற்றி ஊற்றி ஊற்றி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சகலத்தையும் செய்து நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிந்திருந்ததை தாயினுடைய அன்பை கண்ட அந்த பிள்ளையும் மிகவும் ஒழுக்கமுடையவனாக மிகவும் நேர்த்தியாய் படிக்கக்கூடியவனாக, அந்த நாட்களிலே மின்சாரம் கிடையாது, ஆகையினால தெரு விளக்கை ஏற்றுவதற்கு வருவார்கள், கொஞ்சம் நேரம் அந்த தெரு விளக்கு எரியும், எண்ணெயில் எரியும், அந்த தலையாரி ஏற்றிவிட்டு போவான். அந்த வெளிச்சத்தில் தான் இந்த மகன் இருந்து படித்தான். ஒவ்வொரு நாளும் 3 வீட்டிலே வேலை செய்து என்னுடைய தாயினை படிக்க வைக்கிறார்கள், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், தங்களை காத்துக்கொள்கிறார்கள் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாக அவன் விளக்கு வீட்டிலே விளக்கரிக்கிறதற்கான பணம் கிடையாது, வீட்டிலே மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு பணம் கிடையாது, எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒழுக்கு விளக்கை கொளுத்தி வைப்பதற்கு தெரியாது என்றால் ராத்திரி சமைக்கிறதற்கு ஒரு சின்ன டிபிரி மாத்திரம்தான் வைக்க வைத்திருந்தார்கள். ஆகையினால் தெரு விளக்கில் படித்த அந்த பையன் நன்றாக படித்து தேறி அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மாறினான், பின்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டாக மாறினான். ஆகையினால் அரசாங்கமே அவனை கல்லூரியில் படிக்க வைத்தது. கல்லூரியில் படிக்கும்போது மிகவும் தன்னை தாழ்த்தி அந்த பிள்ளை படிக்கிறதுல மாத்திரம் கவனம் செய்து அது தன்னுடைய தாயை விட்டு தூரமான ஒரு ஹாஸ்டலில் தங்க நேரிட்டதினால அரசாங்கமனுக்கு படிக்கத்தான் பணம் கொடுத்ததே வழி ஹாஸ்டலில் இருக்க இல்லை. அந்த ஹாஸ்டல் பணத்தையும் தாய் இன்னமும் வேதனை செய்யோடு கூட இன்னும் 3 வீடுகளிலே வேலை செய்து தன்னை உருக்கி நொறுக்கி பிள்ளையை படிக்க வைத்ததை எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும்போது அவன் பார்த்து அவன் ஏக்கம் உண்டது வழக்கம். கல்லூரியிலேயும் முதல் மாணவனாக தெரிந்ததினாலே அவனை வெளிநாட்டுக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு படிக்க அனுப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பும் போகுவதற்கு வேண்டிய விமான செலவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது தாய் கலங்கினவளாக பிள்ளை அனுப்பி வைத்தாள். பிள்ளை போய் 5 ஆண்டுகள் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து உடனடியாக அவன் பரீட்சை எழுதி முடித்த அடுத்த நாளே வேலைக்கு சேரும்படியான ஒரு ஆர்டரையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ 2 வருடம் லீவ் எடுக்காமல் வேலை செய்தால் நீ 2 வருடத்திற்கு பின்பு போக முடியும் என்றால் இப்பொழுதே உனக்கு வேலை தருகிறோம், உன்னுடைய ரிசல்ட் வர முன்னதாகவே நாங்கள் தருகிறோம் என்று அந்த கம்பெனி அவனை வைத்திருந்ததினால பெரும் பணத்தோடு கூட அம்மாவுக்கு கடிதம் எழுதினான். அம்மா, 5 வருடம் ஆகிறது உங்களை பார்த்து, நான் தேறி கல்லூரியில் மாத்திரமல்ல எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்ததினால இந்த கம்பெனியினை தானாக வந்து வாங்கி என்னை 2 வருடம் உங்களை பார்க்க விடவில்லை, ஆனால் பெரிய சம்பளம் இருக்கிறாது, நான் 2 வருடத்துக்கு வந்து உங்களை கட்டி தழுவுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்து எழுதியிருந்தான். தாய் இந்த நேரத்தில் டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டாள். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவள் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவளாக மாறினாள். போதகர் வந்து வந்து மாதத்திலே ஒரு முறை வந்து அவருடைய பொருளான நிலைமையை பார்த்துவிட்டு ஜெபித்து விட்டு செல்வது வழக்கம். அந்த ஊருக்கு ஒரு புதிய போதகர் வந்தபோது இந்த தாயை பழைய போதகர் அடையாளம் காட்டி கொடுத்தார். ஐயா ஒரு நல்ல ஆள், ஆனால் இப்போ வியாதி நிமித்தமாக நடக்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போய்விட்டார் பழைய போதகர். அவருக்கு கொஞ்சம் காரியங்கள் தெரியும், இந்த புதிய போதகருக்கு ஒன்றுமே தெரியாததுனால அதிகமான காரியங்கள் தெரியாததுனால ஒரு நாள் அந்த தாயிடத்தில் கேட்டாள், அம்மா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது ஜெர்மனுங்கன்னு சொல்கிறீங்களே, வெளிநாட்டில் என்னையா என்ன அம்மா செய்து? நம்ம சொன்னாங்க என் பிள்ளை நல்லா படித்ததுனால அரசாங்கமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது, அங்கேயும் போய் நல்லா படித்ததுனால உடனே அவன் பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே

0: ஒரு கம்பெனியில் 2 வருஷம் லீவு எடுக்காம நீ வேலை செய்ய, நீ உயர்ந்த இடத்துல வைக்க போறன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை அங்கே வேலை செய்யுது, அவனுக்கு சம்பளம் கிடைக்காதாம்மா. ஆமையா, சம்பளம்லாம் கிடைக்கத்தான் செய்யும், சம்பளம் கிடைக்காம எப்படி ஐயா வேலை கொடுப்பாங்க? அப்போ உங்கள் பையன் அங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே தரித்திரத்தில் இந்த டிபி வியாதியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலத்தில் போய் பக்கத்து வீட்டு துணியை வாங்கிட்டு வந்து இங்கே தோய்த்து காய போட்டு அந்த பணத்தை வச்சு வயிறை கழுவி கொண்டிருக்க வேணுமா? இதுதான் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து காக்க அன்பு காட்டுறது நிலைமை. ஐயோ என் பிள்ளை அப்படி சொல்லாது, என் பிள்ளை என்ன ரொம்ப நேசிக்கிற பிள்ளைன்னு வாயை அடைத்து விட்டார்கள். அந்த போதகர் அன்றைக்கு போய்விட்டார், அடுத்த மாதம் வந்தார். இது உண்மையான நடந்த சம்பவம், நான் சொல்கிறதை கவனியுங்கள். அடுத்த மாதம் வந்தார், வந்து மறுபடியும் அந்த தாயினுடைய இயலாத நிலைமையை பார்த்து கண்ணீரோடு கூட ஒரு கேள்வி கேட்டார், ஏம்மா உங்க பிள்ளைக்கு நான் எழுதுறேன், எனக்கு லெட்டருக்கு அட்ரஸ் கொடுங்கம்மா, அட்ரஸ் கொடுங்க. அந்த பிள்ளை என்ன பிள்ளை, தாய் இப்படி இருக்கும்போது தாய்க்கு உதவி செய்யும் இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என் பிள்ளை மாதம் தவறினாலும் எனக்கு அங்கிருந்து 2 கடிதங்கள் எழுதும் போதும் 2 கடிதத்திலையும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஐயா. ஃபோட்டோ அனுப்புகிறாரா? இவர் கிராமப்புறத்து பாதகர். என்ன ஃபோட்டோ? இங்கிலாந்தில் உள்ள ராணி ஃபோட்டோவா அனுப்பிக்கிட்டு இருக்கான் ஐயா, ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறான் ஐயா. இவருக்கும் பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு, என்ன இவரும் ஒரு கிராமப்புறத்து போதகர் தானே, பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆசை வந்த அவர், ஏம்மா நான் பார்க்கட்டுமான்னு சொன்ன உடனே, ஆமாய்யா அந்த கவரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கவரில் அந்த பிள்ளையினுடைய அட்ரஸ் இருக்குயா, நீங்கள் அவனுக்கு லெட்டர் எழுதலான்ட்டு அந்த சேர்த்து வைத்திருந்த எல்லா படங்களையும் பார்க்க வேண்டும்னு சொன்னபோது, இந்த நாட்களில் யாரும் போஸ்டல் ஆர்டர் எடுக்கிறதில்ல, அந்த நாட்களில் போஸ்டல் ஆர்டர் இருந்தது. ஒரு போஸ்டல் ஆர்டரில் ராணியினுடைய முத்திரை படத்தை போட்டிருப்பாங்க, அந்த கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அத்தனை பெரிய பணம் மாதம் மாதம். அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2000 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறாய். இந்த அம்மாவுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 8 அந்த போஸ்டல் ஆர்டர் அந்த அம்மா சேர்த்து வச்சுட்டு கையில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஃபோட்டோன்னு நினச்சிக்கிட்டு அதை கையிலே வச்சு அங்கேயே அதை பார்த்து அறியாமையினால தருத்திரத்தில் இருந்த பார்த்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா உங்கள் பிள்ளை உங்களை நினச்சிருந்துருக்கா, அம்மா உங்கள் பிள்ளை மாதம் மாதம் 70 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபான்னு அன்றைக்கி 20 லட்சம் ரூபா கூட பெறும், அவ்வளோ பணத்தை அனுப்பிச்சு வச்சுருக்கா. நீங்கள் தருத்திரத்தில் வயிற்றை கழுவுறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் துணியை வாங்கி துவச்சி டிவிக்கு மருந்து பார்க்காம இப்படி செத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னபோது அந்த தாய் கிட்டத்தட்ட மூர்ச்சையாகிவிட்டாள் என்று நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த நடந்த சம்பவத்தை அந்த ஊரில் வேலை பார்த்து தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய தாத்தா எனக்கு சொன்னார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தம்பி தம்பி ஒரு மனிதனை அறியாமை, அவனுடைய அறியாமை கையில் இருக்கிறதை புரியாத நிலைக்கு தள்ளிவிட்டு அவனை தரித்திரத்திலையும் தேவைகளின் நடுவிலையும் மரணத்துக்கு நேராக வழி நடத்திவிடும், ஆகையினால நீ அறியாமல் வாழ்ந்து விடாதே என்று சொல்லி அவர்கள் எனக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்னுடைய தாத்தா இடத்துல நான் கொஞ்சம் துரு துரு என்று கேள்வி கேட்கிறவன், என் தாத்தா இடத்துல, தாத்தா இதெல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்கிற போது, அவள் ஐயா நான் வேலை பார்த்த ஊரில் நடந்ததை சொல்கிறம்மா, தம்பி நீ நினைத்துக்கொள் என்று என் தாத்தா சொன்ன காரியம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், தேவன் தனக்கு செய்திருக்கிறவைகளையும் தேவன் தன்னுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறவைகளையும் அறியவில்லை. ஆகையினால் தான் அவர்கள் தேவனை குறித்து தேடுகிற அளவுக்கு தேட முடியவில்லை என்று என் சத்தியம் சொல்லுகிறது. தேவனை அறிந்தவர்களும் அறியாமல் வாழ்கிறார்கள் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு 3 நபர்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் இந்த கூட்டத்தை குறித்து பவுல் அழகாக நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தல 17:16 வாசித்து பார்த்தால், அங்கே அத்தேனே என்கிற பட்டணம், இன்றைக்கு ஏத்தேன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அன்றைக்கு அதற்கு அத்தேனே என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணம் வரைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை அங்கே கொண்டு போய் விட்ட போது, அங்கே அந்த அத்தேனர் இந்த பவுல் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினாலே பாவ மன்னிப்புக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததினாலே அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பும், அதோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்தாவியை தருகிறதுனாலே பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையும் தருகிறார் என்று சொல்லி, அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று அவர் உயிரோடு எழுந்ததையும் அவர் திரும்ப வருகிறதையும் குறித்து பிரசங்கம் பண்ணின போது பவுல் என்ன சொல்லுவா என்று கேட்பதற்கு அந்த அத்தேன பட்டணத்தார் ஒன்று செய்தார்கள். வாசிக்கலாம் சில வசனங்களை, அப்போஸ்தல நடபடிகள் 20வது வசனத்தில் வாசிக்கலாம். 17
1: நூதனமான காரியங்களை
0: அவர்கள் சொன்னார்கள், நூதனமான காரியங்களை
1: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
0: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
1: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம்
0: என்று, அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று
1: என்றார்கள்
0: என்றார்கள்.
1: அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும்,
0: அந்த அத்தேனை ஏதேன்ஸ் என்கிற அந்த பட்டணத்தார் எல்லாரும்,
1: அங்கே தங்குகிற அந்நியரும்,
0: அங்கே தங்கியிருந்த அந்நியரும்,
1: நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும்,
0: புதிதான காரியங்களை சொல்லுகிறதிலையும்,
1: கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை,
0: வேறொன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்குறதில்லை. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு புதுசா கதை அடிக்கணும், யாராவது ஒரு புதிய காரியம் சொல்லணும், இதை கேட்கறதுல மனதுள்ளவர்களான என்றால் அவனை அழைத்து, பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனை அழைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி எங்களுக்கு சொல், நீ சொல்லுகிற காரியம் எங்களுக்கு நூதனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மரித்தால் அவன் அழிந்து போவானே, நீ சொல்லுகிறாய் மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று, நீ சொல்லுகிறாய் பவுலே எந்த மனிதனும் இதுவரைக்கு மரணத்தை காணாமல் அவன் மரணத்தை கண்டவன் உயிர் தெழுந்ததில்லையே, நீ சொல்லுகிற இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாய் என்று புதிதாய் ஒன்று சொல்லுகிறாய். கூடவே அவர் திரும்ப வரப்போகிறாய் என்று சொல்லுகிறாயே, புதிதாய் இருக்கிறது, எங்களுக்கு இதனுடைய கருத்து தெரிய வேண்டும் என்று அவனை கூட்டி வைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி பேசின போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான் வாசியுங்கள்.
1: அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும்,
0: கிட்டத்தட்ட புதிய காரியங்களை கேட்பதற்கு தங்களுடைய மனதை செலுத்தி இருந்த அந்த அத்தேன பட்டணத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனை அறிந்து தேவனை அறிவிக்கிறவனாய பவுல் சொல்கிறான், நீங்கள் எந்த விஷயத்திலையும்,
1: நீங்கள் மிகுந்த
0: தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். போதும் நல்லா கவனிங்க, அங்கே பவுல் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், இந்த அத்தேன பட்டணத்தாருடைய நிலைமையை பாருங்கள், இவர்கள் மிகுந்த தேவதா பக்தி உடையவர்கள், அவருடைய பக்திக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய பண்டிகைகளுக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய திருவிழாக்களுக்கு குறைச்சல் இல்லை, தேவனை தேடுகிறோம் என்கிற முயற்சிக்கு குறைச்சல் இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறோம் என்கிற காரியங்களுக்கு ஏராளமாக பணத்தை செலவழிக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. ஆகையினாலே பவுல் சொல்கிறான், என் அருமையான பட்டணத்தாரே, நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்பதை காண்கிறேன். எப்படி கண்டுபிடித்தேன்? அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
1: எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது,
0: கொஞ்சம் நிறுத்துங்க, நன்றாக கவனிங்கள். அந்த பவுல் சொல்கிறான், அப்ப உங்க பட்டணத்தை நான் சுத்தி வந்தேன், நீங்கள் அநேக ஆராதனைகள், திருவிழாக்கள், பண்டிகைகள் கொண்டாடுகிறதை நான் உற்று பார்த்தேன், நான் உற்று கவனித்த போது
1: அறியப்படாத தேவனுக்கு,
0: அங்கே நீங்கள் பண பலிபீடங்களையும் கட்டியிருந்தீர்கள், அதுல ஒரு பலிபீடத்தில் எழுதி வைத்திருந்தீர்கள், அறியப்படாத தேவனுக்கு
1: என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன்.
0: எத்தனை இடத்துல பலிபீடங்கள், எத்தனை இடத்துல தூபம் காட்டுவதற்கு உண்டாக்கப்பட்ட மேடைகள், எத்தனை இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதற்காக உண்டாக்கிவிட்ட கோயில்கள், எத்தனை விதமான பக்தியை செலுத்துவதற்கு ஏராளமான பணத்தை அள்ளி வீசுகிற நீங்கள் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவனுக்கு. வாசிக்கலாம்,
1: நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற,
0: ஐயா நீங்க ஆராதிக்க விரும்புறீங்க, ஆனா அறியாம ஆராதிக்க விரும்புகிற அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவரை குறித்து சொல்கிறது, எங்கேயோ இருக்கிறவன். தமிழிலே கடவுள் என்று சொல்கிற வார்த்தையே கடந்து நிற்பவர் என்பதை குறிப்பதான ஒரு வார்த்தை என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் என் சத்திய வேதத்தை ஒழுங்காக வாசித்தால், அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டால், அந்த ஆண்டவரை அனுபவித்தால், எந்த மனிதனும் அவர் கடந்து நிற்கிறவராக அல்ல, கலந்து வாழ்கிறவராக அவரை காண முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் வாழ்க்கையோடு கலந்து வாழ்கிறவர், என்னுடைய பாடுகளை பார்த்து தூரத்தில் கண்மூடி நின்று கொள்ளிவிடுகிறவர் அல்ல. ஐயா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை கடந்து நீ வேதனையிலையும் சோதனையிலையும் பலவிதமான பாவங்களிலையும் கட்டுண்டு சீரழிந்து கடந்து நுழல வேண்டும் என்று விரும்பாதவர். He is our God. அவர்தான் ஐயா நம்ம தேவன். அவரை நாம் அறியலாததினாலே நாம் எல்லா விதமான பக்திகளையும் செய்கிறோம், எல்லா விதமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறோம், பணத்தை தாராளமாக செய்கிறோம், இசைகளை முழக்குகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ என் தினம் என்னை அறியவில்லை. ஆனால் அந்த பவுல் அதை ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அறியாமை உள்ள காலங்களை
0: தேவன்
1: காணாதவர் போல் இருந்தார்.
0: இப்பொழுதோ
1: மனம் திரும்ப வேண்டும் என்று
0: எங்குமுள்ள மனுஷர் அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். பழைய செய்தியில் இந்த மனுஷனை குறித்து சொல்லியிருக்கானாலும், ஏதோ என்ன ஏவுகிறதுனால அந்த மனுஷனை குறித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்கிற பீகார் நக்சல் பாரிகளினால அநேக உபாதைகளை அடைகிற ஒரு மாநிலம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நக்சல் பாரிகளின் தலைவர்களையும் துப்பாக்கி என்ன தலை அந்த அவருடைய கால் ஆட்களையும் அநேக முறை என்னுடைய மக்கள் சந்திக்கிறார்கள், நான் சந்திக்கிறேன். அப்படிப்பட்ட சிவானந்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு 36 வயது நிறைந்த ஒரு நக்சலைட்டின் தலைவனை கயாவின் பக்கத்தில் சேர்காட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது, புத்தனுக்கு ஞானம் பிறந்த அந்த கயாவுக்கு பக்கத்தில், அங்கே இருந்து என்னுடைய சகோதரர்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். அண்ணன், இவன் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று. நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பெரிய உடம்பல்ல, ஒரு குள்ளமான ஒரு மனுஷன்தான், மெலிவான மனுஷன்தான். அவருடைய பெயரை நான் பல முறை கேட்டது மாத்திரமல்ல, 26 பேருக்கு 6 அங்கலத்தை குறைக்கிறேன் என்று குரல் வளைய வெட்டின மனிதன். அவனுடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருந்ததினாலே, சிவானந்தன் நீதானா என்று நான் கேட்டேன். அவனை நான் முதல் முதலாக பார்க்கிறேன். என்னோடு கூட ஊழியம் செய்கிற சகோதரர்ல ஒருவருக்கு, பாலேஸ்வர் என்று சொல்கிறவருக்கு, அவர் சொந்தக்காரர் என்கிற அப்படினாலே, தன் சொந்தக்காரர் என்கிற காரியத்தின் நிமித்தமாக இந்த பாலேஸ்வரும் பயங்கர அடிதடியாடியக்கூடிய முரட்டாட்டமான மனை இயேசு மாற்றினபடினால, இவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்ததினால, தன்னுடைய உடன் நண்பராகிய லட்சுமணையும் கூட்டிக் கொண்டு ரெண்டு பேரும் போனார்கள். இப்பொழுது நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். இந்த சேர்காட்டியில் ஒரு குகை இருக்கிறது. இந்த குகை தான் அவனுடைய இருப்பிடம். அவனை சுற்றிலும் 3 ரவுண்ட் துப்பாக்கி ஏந்தினவர்கள் எப்பொழுதும் நின்று பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் உள்ளே இவர்கள் சொந்தக்காரன் என்கிற முறையிலே கடந்து சென்று அவனை ஆண்டவருக்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்தபோது, நான் அவரை பார்த்து கேட்டேன், சிவானந்தன், நீ ஏன் இப்படிப்பட்ட காட்டேரியாய் மாறிவிட்டாய்? எப்படி இந்த இயேசுவிடத்தில் ஏன் வந்தாய் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டேன். பல காரியங்கள் உண்டு. என்னுடைய ஒரு செய்தியிலே முழு சம்பவத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேச வந்த காரியம் அதிகமாக இருக்கிறபடினால நான் இங்கே சொல்ல, அவன் சொன்ன காரியம், ஐயா, என் வாழ்நாளிலேயே முதல் முறையாக என் அக்கிரமத்திற்காக, என் பாவத்துக்காக தன்னுடைய கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்த ஒரு இயேசு அடிக்கப்பட்ட காட்சி உன்னுடைய மக்கள் சொன்னார்கள். அவருடைய காரியத்தை பார்த்தபோது, ஆயுதங்களை தாங்கி நிற்கிற தெய்வத்தை அல்ல, ஆயுதத்தினால் அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இயேசுதான் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி சரண்டர் அடைந்தேன். ஐயா, அது என்னை மாற்றிட்டு எனக்குள் இந்த இரத்த காட்டரின் குணத்தையே தூக்கி எறிந்து விட்டது என்று சொன்னபோது, என் இருதயமே மகிழ்ந்தது. அவன் மறுபடியும் என் கால்களை தொட்டு கும்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆட்கள் எனக்கு காட்டி கொடுத்த வசனம், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். 26 பேருக்கு உயிருக்கு உலை வைத்த என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் கொலை வரி பிடித்தவனாக, கொன்று குவிக்கிறவனாக, மற்றவர்களையும் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்கும் ஏவினவனாக, மிருகமாக வாழ்ந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பு இழுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, என்னை மாற்றிற்று என்று சொன்னபோது பரலோகம் அழிந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற உலகமெங்கிலும் இது போய்கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அல்லது தூரத்தில் இருக்கிறவர்களும் அறியாமையினாலே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து உங்கள் பணத்தை வீணாக்கி நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு ஏதோ ஆராதிக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை ஆண்டவர் தொட்டு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை மறுவப்படுத்துகிறாராக இன்றைக்கு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், 30 வசனத்தை.
1: அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ,
0: ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று பவுல் சொன்னானே, அதே போல நான் சொல்றேன், இப்பொழுதோ
1: மனம் திரும்ப வேண்டும் என்று.
0: நீ மனம் திரும்பி உன் தேவனை அறிந்து கொள் என்று.
1: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்
0: கர்த்தர். கட்டளையிடுகிறார். கட்டளை என்றால் தட்டி விடுவதற்கு அல்ல, ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஏற்றுக்கொள், தள்ளிவிடு என்றால் அல்ல. உன்னை உண்டாக்கின, உனக்கு உதவி செய்ய, உன்னை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனை தந்தவர் கட்டளையிடுகிறார். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அறியாமல் தொழுது கொள்கிறவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பி அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். போன மாதத்தின் ஆரம்பத்தில் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது என்னை தேடி, முன்னதாக நக்சலைட் தலைவனாக இருந்து இன்றைக்கு போலீஸில் சரணடைவதற்கு காரணமாக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினால் அந்த மனிதனும் என்னை பார்க்க வந்தாக. அவருடைய காரியங்களுக்கு எத்தனையோ கேஸ் நடந்திருக்க வேண்டும். போலீஸ் என்கவுண்டரிலே அவருக்கு தோள்பட்டையிலே குண்டு நுழைந்த குண்டின் காயங்களை தொட்டு பார்த்தவன் நான். அவரை நான் தான் சொன்னேன், நீ போலீஸிலே சரணடைந்து விடுவது நல்லது, அல்லது உன்னை என்கவுண்டர் போட்டு உன்னை அழித்து விடுவார்கள் என்று சொன்னபோது அவர் என்னை பெரிய அண்ணன் என்று சொல்லுவார். பெரிய அண்ணன், உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை அறிந்திருக்கிறதுனால எனக்கு ஆயுள் கால தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைத்தாலும் எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறதுங்கிற நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறபடினாலே நான் சரணடைகிறேன் என்று சொல்லி பழனவர் என்னை வந்து பார்க்க வந்தபோது எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், அண்ணன் தெரியுமா, என் மேலே இப்போ ஒரு கேஸும் இல்லை, எப்படி நடந்தது தெரியாது, போலீஸ் அதிகாரிகள் என்னுடைய நடக்கையை பார்த்தார்கள், ஜெயிலுக்குள்ளேயே நான் போகிறதையும் பேசுகிறதையும் கேட்டார்கள், நீ நல்லா தெரிஞ்சிட்ட, உன் மேலே ஒன்றும் இல்லைப்பா, போ, எஃப்ஐஆரே இல்லைகள்னு கிழிச்சு போட்டு விட்டார்கள். எனக்கு பொக்காராவில் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கவர்மெண்டே தந்திருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலை. ஐயா, இந்த முரட்டாட்ட மாணவர்களை மாற்றுகிற இந்த நல்ல தெய்வத்தை தான் ஐயா இன்றைக்கு ஜனம் அறியாமையினால எட்டி உதைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்பு என்று கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த ஜனம்தான் அறியாத தெய்வத்தை அறியாத வழிகளிலே ஆராதனை செய்து அறியாத வழிகளிலே பணத்தை செலவழித்து தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். அறிந்த ஜனத்தின் நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த முதலால் நாள் காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை யோவான் நமக்கு அழகாக எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
1: வாரத்தின் முதல் நாள் காலையில்
0: குமாரத்தின் முதல் நாள் காலையில்
1: அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து
0: இயேசுவை வைத்த கல்லறையிடத்திற்கு வந்து
1: கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி,
0: நன்றாய் கவனியுங்கள், இயேசு அவளிடத்திலே சொல்லி இருந்தார், சீஷரிடத்திலே சொல்லி இருந்தார், நான் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருந்தார். அறிந்திருந்த அவளுக்கு இப்பொழுது அறியாமை என்கிற ஒரு காரியம் கவி பிடித்ததினால் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். அவளுடைய நிலைமையெல்லாம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறை திறந்து கிடக்கிறது, அவளுக்கு திகில் பிடித்து கொண்டவளாக ஓடுகிறாள். இயேசுவின் சீஷனாய பேதுருவிடத்தில் ஓடுகிறாள், யோவான் இடத்தில் வந்து பாருங்கள், என்ன ஆயிட்ட தெரியவில்லை, அவரை காணோம், அவரை காணோம், அவரை காணோம். ஏனென்றால் பின்னதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 9வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்.
0: அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை
1: அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
0: அறியாமை சொன்னார், வாக்குக்குள் சொல்லியிருந்தா, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன், மரணத்தை கட்டி வைத்து, மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டு நான் உயிரோடு எழும்புவேன் சொல்லியிருந்தா, ஆனால் ஒன்றும் புரியவில்லை. வேத வாத்தியங்களை சொல்லியிருந்தார், புரியவில்லை. திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார், 3 வருடமாக உபதேசித்திருந்தார், புரியவில்லை. கவனிங்கள், ஓடுகிறாள். பேதுருவை யோவானை இழுத்துக் கொண்டிருக்கிற அவங்களும் ஓடுறாங்க, உள்ள வரைக்கும் போய் பார்க்கறாங்க. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த கல்லறை துணி அங்கே அடுக்கி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். இவள் அழுகிறாள், கரைகிறாள். அந்த அதிகாரத்தை பார்த்தால் 2 தூதர்களை பார்க்கிறாள். தலைமாட்டில் ஒருவன், கால் மாட்டில் ஒருவன் பார்க்கிறாள். இயேசு வைத்திருந்த இடத்துல 2 தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அவளுக்கு இன்பம் அளிக்கவில்லை. அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. இயேசு வேண்டும். நன்றாக கவனிங்க, என் சத்திய வேதம் சொல்கிறது, இயேசு அவள் பின்னதாக நின்று பெயரை கொடுத்து கொடுக்கிறார். மரியாளே, அவன் நினைச்சாலாம் தோட்டக்காரன் நினைச்சாலாம், தெய்வத்தை தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் ஏராளம். எடுபடி வேலை செய்கிறதுக்காகத்தான் தெய்வத்தை உபயோகப்படுத்துகிறவங்க ஏராளம். ஏதோ ஒரு குற்றிய இந்த சூனியம் வைக்கிறவன் ஏவி விடுற ஆவி மாதிரி தான் தெய்வத்தையே ஏவி விடுற ஆட்கள் உண்டு. இயேசுவை கூட சில நேரங்களில் அறியாமல் ஏவி விடுகிறவர்கள் உண்டு. கவனியுங்கள், நீ சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாத போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு புரிய வேண்டிய விதமாய் புரியாத போது நீ அலைகிறாய், அழுகிறாய். அவருடைய இடத்திலே தான் ஓடுகிறாள். பேதுரு இடத்துல தான் ஓடனா, யோவான் இடத்துல தான் ஓடனா. யோ, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க யா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. அவங்களும் பாதி வெந்தவங்க தானே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. அவர்களை குறித்து தான் இதற்கு அவங்களுக்கும் தெரியல, சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. வெறும் அழுகையும் துக்கமும் தீரிடுகிறது. இன்றைக்கு அநேக தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற விசுவாசிகளுடைய நிலைமை இதுதான். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதனைக்கு சொல்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், அதில் கேட்கிறோம், இதை கேட்கும் சொல்லுவாங்க. ஆனா அலமோதுறாங்க, இங்க போவோம், அங்க போவோம், அங்க போனா கிடைக்காது, இங்க போனா சொல்ல மாட்டாங்க, அங்க போனா சொல்ல மாட்டாங்க, என்னமோ குறி சொல்றவங்ககிட்ட போற மாதிரி ஒவ்வொரு இடமா போகிற ஒரு அலக்கழிக்கப்படுகிற விசுவாசிகளின் கூட்டத்துக்காக பேசுகிறேன். என் அருமை ஜனமே, இந்த மாலை வேளையில் அறியாமை உன்னை பிடித்து கொள்ளுமானால் நீ எத்தனையாய் அலசடிப்படுவாய் என்பதை நீ புரிந்துகொள். யூ மே நோ மெனி திங்ஸ். நீ பார்ப்பாய், கல்லறை திறந்திருக்கிறதை பார்ப்பாய். நீ ஒருவேளை தேவதைகளை கருத்து கூட நீ சொல்ல முடியும். நீ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்க அந்த துணிகளை பேச முடியும். நீ அங்கேயும் இங்கே அலைந்து அலைந்து அலைந்து அலைந்து உன் இயேசுவை அறியக்கூடாமலே நீ அலைந்து தெரிய முடியும். இன்னொரு சம்பவத்தையும் அதே காரியத்தை லூக்கா எழுதியிருந்த பார்க்கலாம். இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பாருங்கள். அந்த நூக்கால் நான்காவது அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வேத வசனத்தை கற்றவர்கள், வேத வாக்கியங்களை முறைப்படி அழிந்தவர்கள், தீர்க்க தரிசன ஆகமங்களை கற்றவர்கள், அவர்களும் கூட மிகுந்த துக்கத்தோடு நடந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வாசிங்கள் பதினைந்தாவது பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரை.
1: அன்றைய தினமே அவர்கள் இரண்டு பேர்,
0: அவர்களில் இரண்டு பேர்
1: எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள்.
0: போறார், எருசலேமிலே இருந்தது போதும், எருசலேமிலே இனி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக எம்மாவு என்கிற ஊருக்கு போகிறார்கள்.
1: போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
0: அவர்கள் இயேசுவை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவின் பாடுகளை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவை ஜனங்கள் எப்படியாய் பாடுபடுத்தினார்கள் என்றுதான் பேசுகிறார்கள், இயேசுவின் முகத்தில் துப்பினார் என்பதைத்தான் பேசுகிறார்கள். இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசுகையில்
1: இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு
0: நடந்து போகையில்
1: இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் ஆனாலும்
0: அவரை அறியாதபடிக்கு
1: அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
0: என்ன கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். இயேசுவை குறித்து தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை தான் பேசுகிறார்கள், ஆனால் அவருடைய கண்கள் இயேசு கூட நிற்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக, அவர்களோடு கூட நடக்கிறதை காணக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது, அறியாமை அவர்களை மாட்டி வைத்திருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நீ துக்க முகத்தோடு உன்னுடைய பாடுகள் உனக்கு பெரிதாக தெரிந்து நீ நடக்கும் பலனின்றி நம்பிக்கை இழந்து உன் சந்தோஷத்தை இழந்து மிகுந்த வேதனையோடு கூட உன்னுடைய காரியத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை இன்றைக்கு அந்த அறியாமையின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த முதல் நாள் கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது நான் கழுதைக்குட்டியை சொந்தக்காரனுக்கு வருகிறேன். கழுதைக்குட்டியுடைய சொந்தக்காரனை குறித்து நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, 2 வழி சந்திலே தாயோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, இதை குறித்து 450 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். வாசிக்கலாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம்.
1: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே
0: கம்பீரி
1: இதோ
0: உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
1: அவர் நீதியுள்ளவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: தாழ்மையுள்ளவரும்
0: கழுதையின் மேலும்
1: கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
0: 450 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்கன் சகரியா தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறது, கம்பீரிப்பாய், மகிழுவாய், நீ ஆர்ப்பரிப்பாய், ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லுவாய், ஆண்டவரே உமக்கு ஓசன்னா என்று சொல்லுவாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கழுதைக்குட்டியின் பெயரை ஆண்டவர் 450 வருடங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய ஆகமத்தில் எழுதி கொடுத்திருந்ததை அறியாத ஒரு எஜமான். என்னை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு தாலந்துகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு பொருட்களை தந்திருக்கலாம், உங்களுக்கு பதவிகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கலாம், ஆனால் நீ கட்டி வைத்திருக்கிறாயோ அறியாமையினாலே? லிசன், இந்த மனிதனுக்கு தெரியாது தன் கையில் இருப்பது என்னது என்று தெரியாது. நான் சொன்னேனே ஒரு மூதாட்டியை குறித்து, என் தாத்தா எனக்கு காண்பித்துக் கொடுத்த அந்த மூதாட்டியை குறித்து சொன்னேனே, மகன் மாதம் பணம் அனுப்பி கொண்டு தான் பெருந்தொகை, அன்றைக்கு 1 பவுண்டுக்கு 12 ரூபாய் இருக்கும்போது அவர் அனுப்பி தந்திருந்தார். இன்றைக்கு அதே பவுண்டுக்கு 110 ரூபாய் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஒவ்வொரு மாதமும் அத்தனை பணத்தை அனுப்பி இருந்தார். அன்றைக்கு என்னுடைய தாத்தா சொல்லுவார்கள், 1 ரூபாய் வைத்தால் நாங்கள் வாட்டு வண்டி எடுத்துக்கொண்டு போவோம் சாமான் வாங்குவதற்கு. இன்றைக்கு நாம் பையிலே காசு எடுத்துட்டு போய்விட்டு நாம் கையிலே சாமான்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் பேங்கில் பாஸ் எடுத்துகிட்டு போனால் தான் கையில் கையில் கொஞ்சம் காசு வர அந்த கை ஏதாவது பொருள் வரணுங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கும். அந்த நாட்களில் அறியாமையினாலே அவள் தருத்திரப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி கொண்டு அழுது கொண்டு வாழ்கிறாள். இந்த மனிதனை பாருங்கள், இந்த மனிதனை பாருங்கள், அவனை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கையில் கொடுத்திருக்கிறார். தான் ஏறி போய் தன்னை ராஜாவாக, நாளைக்கு அதை குறித்து அதிகமாக பேசுகிறேன், நான் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த மனிதனை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கு யாரையும் ஏற விடாதபடி பார்த்து கொண்டது உண்மைதான், ஆனால் கட்டி வைத்திருக்கிறான். அறியாமையினாலே உபயோகப்பட பண்ணிய ஒரு பொருள் அவனிடத்தில் கட்டி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் அவனிடத்தில் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமலே சீஷர்களை அவுக்கிறார்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்கூட்டரை யாராவது எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, டேய் என்னடா ஆள் இல்லைன்னு நினச்சா, சொந்தக்காரன் இல்லைன்னு நினச்சியா, உங்கள் மோட்டர் சைக்கிள் யாராவது தூக்குனாங்கன்னா என்ன நினைப்பீங்க, என்னடா யார் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு தான் கேட்டீங்க. ஆனால் அந்த நேரத்தில் சீஷர்கள் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் போனது இவங்க ரொம்ப எக்ஸைட்டட், ஆண்டவர் சொன்ன மாதிரியே கழுது குட்டி நிற்குத, கரெக்டாக நிற்குத அப்படின்னு போய் மடமட நான் ஒருத்த உடனே கேட்குறான், எங்கடா எதுக்குடா அவருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவருக்கு வேண்டும். And he knows the Lord needs it. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அழுவிழ்த்து கொண்டு போகிறான். இந்த சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கிற 4 விதமான மக்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவர்களே சிலர் இதுவரை அறியாமையிலே ஆண்டவனை தொழுது கொள்கிறோம் என்று எதையோ செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து, பணத்தை பாழடித்து, மற்றவர்களை வேதனை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்துகிறார். 2வது கூட்டம், அறியாததுனாலே அலசலிப்படுகிறீர்கள், அங்கே ஓடுகிறீர்கள், இங்கே ஓடுகிறீர்கள், முன்னால் நிற்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். இல்லை 3வதாக, உங்களோடு நடந்து கொண்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி, உங்களுடைய கவலை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாதபடி, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வர்த்தமானங்கள் அடக்கி வைத்திருக்கப்பட்டிருக்கிற அறியாமையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். அல்லது இந்த கழுதைக்குட்டியின் சொந்தக்காரனை போல நீங்கள் உங்களுக்கு நம்பி தேவன் தந்திருக்கிறாரே அந்த காரியத்தை அறியாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஆண்டவருக்கு இது வேண்டும். அது உன் பிள்ளையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உன் தாளந்துகளை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உனக்கு தேவன் தந்த ஒரு காரியத்தை குறித்தாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே அவர்கள் தங்களை பூரணமாக விட்டு கொடுத்து தங்கள் கையிலே பேணி பாதுகாத்திருந்ததை அனுப்பிவிடத்தக்கதாக அவர்கள் வந்தார்கள். அதே நிலைமையிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறார். முதலாவது, நீ ஆண்டவருக்கு வேண்டும், உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தது ஆண்டவருக்கு வேண்டும். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் தெரிந்து கொண்டாராம். வாசிக்கலாம் எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம். ஆண்டவர் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், என் வேதம் சொல்லுகிறது, எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். அங்கே 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
1: அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: அவர் உலகம் இந்த பூமி உருவாகுவதற்கு முன்னதாகவே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுது தெரியுமா? இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும் முன்னதாக, இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் முன்னதாகவே தேவனுடைய பார்வை என் மேலும் உங்கள் மேலும் விழுந்ததையா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பூமியின் தாழ்விடங்களிலே என் தாயினுடைய கருவிலே உருவாகும் முன்னதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவாகும் விதத்தை உன்னுடைய கண்கள் கண்டது. உலகத்துக்கு தெரியவில்லை ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை பூமி உலகம் முன்னாக ஒன்றாக இருக்கும் முன்னதாக வைத்ததனால் என்னையும் கண்டீர், என்னை நம்பியும் கொடுத்திருக்கிறீர். நானும் என்னுடையவைகளும் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தம். இதனைத்தான் யோவான் ஸ்நானம் சொல்லும் போது சொல்றான், நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் கைகளிலே அவர் தம்பி தன்னந்திருக்கிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு சின்ன சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். கண்களை மூடலாம்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

பெரியவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் யாருடைய அருகில் உட்கார்ந்து பேசினாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் மகிழ்ச்சியாய் இருந்ததையோ சிரித்து மகிழ்ந்ததையோ இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அவர் எப்பொழுதுமே கவலையோடு இருப்பார். அவர் அருகில் உட்கார்ந்து பேசும்பொழுது மகிழ்ச்சியோடு பேசுவதும் தவறாகி விடுமோ என்று பலர் அவர் அருகில் வராமல் அவர் தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டார். அவருக்கு 80 வயது ஆனபொழுது யாரும் எதிர்பாராத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அன்று முதல் அவர் குறை சொல்வதை விட்டுவிட்டார். எப்பொழுதும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டார். ஊர் முழுவதுமே இவரை குறித்துதான் பேசியது. அந்த ஊரில் தைரியம் உள்ள ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து அவரிடத்தில் போனார்கள். ஐயா, உங்களுக்கு என்ன ஆனது? இதுவரை எப்பொழுதும் குறை பேசிக்கொண்டும் சந்தோஷத்தோடு இருக்கும் மற்றவர்களையும் துக்கப்படுத்திய நீங்கள் இப்பொழுது எப்படி இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 80 வயது வரை சந்தோஷத்தை நான் தேடி அலைந்தேன். சொல்லப்போனால் நான் அதை விரட்டி கொண்டு இருந்தேன். அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். இப்பொழுது சந்தோஷத்தை தேடுவதை விட்டுவிட்டு அனுதின வாழ்க்கையை அனுபவிக்க தீர்மானம் செய்தேன். எனவேதான் நான் இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று கூறினார். நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. சந்தோஷமாக இருப்போமா?

எஸ்ட்ராவின் புத்தகம் அதிகாரம் 6. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து புறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த இஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் இஸ்தானத்துக்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவார்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பெஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பற்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவார்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாத படிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்க கடவது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும் படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் புறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அதன் நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக கடவர். தரியு வாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால்
அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளை படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியா ராஜாவாகிய அர்தசஸ்டா என்பவர்களுடைய கட்டளை படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற ஆறாம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறை இருப்பிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய

ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின் படியும் நிறுத்தினார்கள். சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14 தேதியிலே பாஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பாஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சாந்திருக்க பண்ணினார்.

0: மத்தேயு 22 35 வசனம்.
1: அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
0: எல்லா கவனிங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சோதிக்க இப்படிப்பட்ட நியாய சாஸ்திரிகள் தான் வர முடியும். பெரிய ஞானமானவர், வசனத்திலே கற்று தேர்ந்தவர் வந்து ஒரு அழகா கேள்வி கேட்கிறாரு. அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறு, பிறனிடத்திலும் என்ன செய், அன்பு கூறு. இப்ப இந்த ரெண்டு கட்டளைகள் இருக்கு. இந்த ரெண்டு கட்டளைகள்ல எது பிரதானமான கட்டளை? தேவனிடத்தில் அன்பு கூறு ஒண்ணு, ஒரு கட்டளை. இன்னொன்னு, பிறனிடத்திலும் என்ன செய்யணும், அன்பு கூறணும். இப்ப இது ரெண்டு கண் போன்றதுதான். இந்த ரெண்டுல எது பிரதானமான முக்கியமான கட்டளைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ரெண்டு முக்கியம்தான், ஆனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுதல. ஆனா அப்படி இல்லை, இது ரெண்டு கட்டளை இல்லை, இது ஒரே கட்டளை தான். என்ன பிரதர் சொல்றீங்க? அந்த வசனத்தை நன்றாக வாசித்தால் இது ரெண்டு கட்டளையா தெரியாது, ஒரே கட்டளையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொன்னாருன்னு பாருங்களேன், 37 வசனம் வாசிங்க.
1: இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
0: நல்லா கவனிங்க, முதலாம் கற்பனை, முதல் கட்டளைன்னு சொல்லிட்டாரு, அடுத்து இரண்டாம் கட்டளைன்னு சொல்றாரு. சொன்னாலும் பேரு தான் அதுக்கு இரண்டுன்னு வச்சிருக்கிறாரு, ஆனால் அதற்கு ஒப்பாயிருக்கிறங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அப்படின்னா ஒப்பாயிருக்கிறன்னா என்ன அர்த்தம், ஈக்குவல். தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும், ஈக்குவலா இருக்கிறது. ஒப்பாயிருக்கிறதுன்னு சொன்னா நமக்கு புரியாது, சமமாய் இருக்கிற கட்டளை. வேண்டுமானால் முதல் கட்டளை இரண்டாம் கட்டளை நீங்க வச்சுக்கோங்க, ஆனால் அது நம்பர் ஒன் கட்டளை இல்ல, ரேங்கிங்ல நம்பர் ஒன் இல்ல, இது ரேங்கிங்ல நம்பர் டூ இல்ல, ரெண்டுமே ஈக்குவல், சமம். ஆனால் ஒன்றை நாம் விட்டு விட்டு ஒன்றை நாம் என்ன பண்ண முடியும், பிடித்து கொள்ள முடியும். எப்படி அது? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதை நாம் செய்துவிட முடிகிறது, ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்துல நம்மால் அன்பா இருக்க முடியவில்லை. ஆகவேதான் யோவான் இப்படியாக எழுதுகிறார், பார்க்கிற மனுஷனை நீ நேசிக்க முடியாவிட்டால் காணாத தேவனை என்ன செய்வாய், எப்படி நேசிக்க முடியும்? இது ஒரு ரெட்டோரிக்கல் க்வெஸ்டின், அது வாய்ப்பே இல்லை என்பதுதான் அதற்கு பதில். அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம், தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கறத எதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், சக மனிதனுக்காக உங்கள் இருதயம் ஏதாவது பாடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம், தேவனை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். என பார்க்கக்கூடிய ஒன்றை வைத்து பார்க்காத ஒன்றை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நிச்சயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா இதுல நாம நிறைய பேர் தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் தேவனை மாத்திரம் ஒருவர் நேசித்து விட்டு அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னால் வாய்ப்பில்லை, சம்திங் ராங். அது ஒரு முரணான ஒன்றாக இருக்கிறது, அது தவறு, அதை தேவன் விரும்பவில்லை. ஆகவேதான் நம்ம எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறதை குறித்து போதிக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், ஆனால் இந்த இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது ஒன்றை பிடித்து கொள்ளுவோம், ஒன்றை விட்டு விடுவோம். நான் தேவன் மேல் வைக்கிற அன்பை குறித்தும் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பை குறித்தும் இருக்கக்கூடியதைத்தான் நம்ம பார்க்குறோம். நீங்க கேட்கலாம், அப்ப எல்லா இடத்துல எப்படிங்க நேசிக்க முடியும், சிலர் பயங்கர ஆபத்தானவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களே, குறைந்தபட்சம் அவர்களுக்கு தீங்கு நினையாமல் இருங்கள், அவர்களுக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் இருங்கள், அவங்க வாழ்க்கையில அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினையாமல் இருங்கள். தேவனுடைய உன்னதமா அவங்களை மிகப்பெரிய அளவில் நேசிக்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர்களை குறித்து நம்ம என்ன சொல்றது, தீங்கு நினைக்க வேண்டாம், அவங்க அழிந்து போக வேண்டும் என்று எண்ண வேண்டாம், அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒன்ன பண்ணி அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதையாவது ஒண்ணு, இது எல்லாம் வேண்டாம், நீங்கள் விலகி வந்து விடுங்கள், அதை பத்தியே கேட்கவே வேண்டாம், அவங்க என்ன ஆனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே வேண்டாம். நிறைய பேருக்கு எப்பயோ செய்திருப்பார்கள், பிரிந்திருப்பார்கள், ஆனாலும் இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இங்க மூலமா அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க நன்றாக வளர்ந்து கொண்டு போனாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஸ்டொமக் பேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அங்க அவங்க என்ன ஆயிட்டாங்க, குறைஞ்சு போயிட்டாங்கன்னா இங்க இவர் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி ஸ்டமக் என்ன ஆகும், அப்படியே கூலா இருக்கும். அதுக்கு பேசாம நீங்க அவர்களை பற்றி கேள்விப்படாமல் இருந்து விடலாம். யாராவது வந்து சொல்ற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருதய கோளாறு இருக்கும் பட்சத்துல, யாராவது அவரை பத்தி தெரியுமா மல்லிகாவை பத்தி அப்படின்னு ஏதாவது சொல்ல வரும் பொழுது என்ன பண்ணிருங்க, வேண்டாம், தெரிய வேண்டாம், நான் அதிலே குறை உள்ளவன், அதை என்னால் என்ன செய்ய முடியாது, எனக்குள்ளாக தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது, நான் இப்பொழுது ஒரு பயிற்சியில இருந்து கொண்டிருக்கிறேன், அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படி

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம்.
2: என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. பியானோ வாசிப்பதில் உலக புகழ் பெற்ற பெடராஸ்கி ஒரு முறை லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இசை வாசிப்பதில் ஓரளவு திறமையான போதகர் ஜோசப் பார்க்கர் என்பவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை பார்க்க சென்றிருந்தார். பெடராஸ்கி வாசித்ததை கேட்ட போதகர் ஜோசப் பார்க்கர் மெய்மறந்து போனார். நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு சென்றதும் அவர் தன் மனைவியிடம், இன்றைக்குத்தான் நான் முதன் முதலாக ஒரு சிறந்த இசையை கேட்டிருக்கிறேன். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வாசிப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கோடரியை எடுத்து கொண்டு வா, என்னுடைய பியானோவை துண்டு துண்டாக்கி போட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அவர் பியானோவை சேதப்படுத்தவில்லை என்றாலும் பெடராஸ்கியை போல தனக்கு வாசிக்க முடியவில்லையே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் அவரை போல வாழ முடியவில்லையே என்று மிகவும் சோர்ந்து போகிறோம். சில சமயங்களில் அவரை பின்பற்றுவதையே விட்டுவிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்வதால் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கும் அவரை போல மாறுவதற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், காரணம் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த மாதிரியாகவும் இருக்கிறார், நமக்குள்ளும் வாழ்கிறார். எனவே நாம் அவரை போல வாழ நமக்கு வல்லமையை தருகிறார். இன்னும் ஒருபடி கூடுதலாக, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மாற அவர் விரும்புகிறார். அவரை போல நாமும் வாழ முடியவில்லையே என்று நாம் ஆதங்கப்பட தேவையில்லை. அதற்கு தேவையான ஆற்றலை நமக்கு தருகிறார். அவர் நமக்குள்ளே வாழ்வதால், நம்மை வழி நடத்துவதால் நாமும் அவரை போல வாழ முடியும்.

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல உங்களுடைய இருதயத்தை கிழித்து என்னிடத்துல சேருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஒரு துக்கம் இல்லைன்னா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வழக்கம் வந்து தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறதற்கு அப்படியே சட்டையை கிழிச்சிருவாங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சு உட்கா ஒரு இடத்துல போய் தனியாக சாம்பலை தூக்கி தலை மேலே போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவாங்க. உடனே எல்லாரும் அப்போதான் நினைப்பாங்க இந்த மாதிரி இவங்க துக்கத்தில் இருக்காங்க. அது ஆண்டவருக்கு அப்படின்னா தங்களுடைய அந்த வருத்தத்தை அவங்க தெரிவிக்கிறதுக்கு அடையாளம். அது ஆரம்பித்து பல வருடங்கள் தாண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு என்ன கலாச்சாரம் மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படின்னா எல்லாரும் சட்டை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதை ஃபீல் பண்ணி கிழிக்கிறாங்களோ இல்லையோ, சரி ஒரு துக்கம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து போய் உட்காந்து சட்டையை கிழிச்சிட்டு நானும் துக்கப்படுறேன் எனக்கும் அது துக்கமாக தான் இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி செஞ்சாங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல எதை கிழிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதயத்தை. அப்படின்னா இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம யாருக்காகவும் நம்ம சுத்திகரிக்க முடியாது. யாருக்காகவும் மற்றவங்க பார்க்கறதற்காக நம்ம அழ முடியாது, மற்றவங்க பார்க்கறதற்காக நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அது எல்லாமே வந்து வீண் தான், அது வீண். ஒரே ஊற்றிலிருந்து இரண்டு நீர்கள் வந்து வர்றதில்லை, தித்திப்பும் கசப்பும் வராது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து பாவம் இருக்கிற இடத்துலையும் அக்கிரமம் இருக்கிற இடத்துலையும் விதைக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னாலே நம்ம சுத்தமாக தான் போகணும். அது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்க சொல்லவே கூடாது ஆனால் உங்களுக்குள்ள ஜெபம் வரணும். நான் அழ சொல்லக்கூடாது ஆனால் உங்களுக்குள்ள அழுக வரணும். நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து விட்டு உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குற செக்ஷன் தான் சுத்திகரிப்பினுடைய ஜெபம். அப்போதான் அது வேல்யூ உள்ளதாக இருக்கும். நீங்கள் தனியாக ஏன்னா உங்களுடைய பாவங்கள் எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எதை விடணும், நீங்க எதுல அர்ப்பணிக்கணும், நீங்க எதுல மாறணும் அப்படி நான் வந்து ஒரே நிமிஷத்துல கெஸ் பண்ணிட்டு போயிருவேன். நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு கெஸ் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி அப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம கெஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரேயருக்கு வந்ததுல இருந்து அதான் இந்த ஏழு நாட்களும் உங்க இருதயம் எப்படி வரணும் அப்படின்னா, அழுகையோட தான் வரணும். அப்படியே மன தாங்களோட வந்து உங்க இருதயம் அப்படியே என்ன பண்ணணும்னா அப்படியே உடையணும். அதான் அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்தினான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லையா. அப்ப ஒன்னு என்னன்னா, ஆண்டவர் அதை உடைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்க பெருமைகளை உடைக்கணும், உங்க இருதயத்தை உடைக்கணும், உங்களுடைய சுபாவங்களை எல்லாம் உடைக்கணும். உடைச்சு நீங்க கர்த்தர் சமூகத்துல ஊற்றும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இரக்கத்தை உங்க மேல கர்த்தர் பாராட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது எந்தெந்த இடத்துலெல்லாம் அவங்க சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அப்படின்னா எந்தெந்த இடத்துலெல்லாம் தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் செய்யாம இருந்தார். அப்ப நம்ம செய்த தவறுகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கு ஒருவேளை நம்ம அந்த பனிஷ்மெண்ட் அது நம்முடைய தலைகளிலே எழுதப்பட்டதா இருக்கலாம். சிலருடைய தலைகளிலே எழுதப்பட்டாகி விட்டது, அவ்வளவுதான். அதை அழிக்கவே முடியாது. உனக்கு அடுத்த வருஷம் இப்படிதான்ப்பா இருக்க போகுது, அடுத்த மாசங்கள் இப்படிதான் இருக்க போகுது. நீ இவ்வளவு பெரிய இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற, நீ இவ்வளவு பெரிய பொல்லாங்க செஞ்சிருக்கிற, நீ எச்சரிச்சும் கேட்கல. சோ அப்படி உங்கள் மேல இருக்கிற தீங்கு கூட எப்ப சரியாகும்னா, இந்த சுத்திகரிப்பு ஜபத்துல நீங்க உங்களை சுத்திகரிக்கும் போது, நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, அந்த பாவத்திற்காக மருந்தி மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய இரக்கத்தை அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் செய்வேன்னு சொன்ன தீங்க நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன். அப்போ இன்றைக்கு இந்த இரண்டாவது செஷன்ல நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை அப்படியே கிழிச்சு, வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை அப்படியே மனப்பூர்வமா கத்தர் சமூகத்துல ஜீவ பலியா, என்னுடைய பெருமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன் அப்படின்னு உங்க சமூகத்துல வந்து நிக்கல ஆண்டவரே, என்னை பொறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்ய விரும்பாததை தான் நான் செஞ்சேன், நான் பேசக்கூடாததை தான் நான் பேசினேன். வேதம் சொல்லுது ஆசாரியருடைய அந்த காலடிகள் யோர்தானுடைய நதியினுடைய அந்த ஓரத்துல அந்த தண்ணியில வச்ச உடனே அப்படியே இருபுறமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் அப்படியே ஒரு குவியலா நின்றுச்சாமா. அது வரைக்கும் அந்த யோர்தான் ஓடிட்டு இருந்துச்சு, எத்தனையோ பேர் போய் கால் வச்சுட்டு வந்திருப்பாங்க, எத்தனையோ பேருடைய கால்கள் வந்து அந்த தண்ணியில நனைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்குறாங்க, பரிசுத்தத்தை சுமக்குறாங்க. பரிசுத்தத்தை சுமக்குற ஒரு தேவனுடைய பிள்ளை காலடி எடுத்து வச்ச உடனே எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் அந்த யோர்தான் அப்படி நிக்க முடியல, அது ஒரு பெரிய குவியலா நின்றுச்சு. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் நான் நம்புறேன் அது உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கர்த்தர் அதுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அந்த யோர்தானே உங்களுக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இதயத்துல சுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். சங்கீதத்துல ஒரு வசனத்தை எடுக்கலாம். 39வது சங்கீதத்துல 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 39வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி. 15வது சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 15வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் தன் ஆவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே வாசி

தீங்கு செய்யக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளில் வட்டி வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளினாலே இன்னொருத்தரை நம்ம விரல் நீட்டக்கூடாது, நம்முடைய கைகளிலே இன்னொருத்தருடைய பொருட்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய கைகளிலே இருக்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போதான் ஆண்டவர் நம்முடைய கையை ஆசீர்வதிப்பார், அப்போதான் நம்ம செய்கிற எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு இரண்டாவது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது என்ன அப்படின்னா, ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான இரண்டாவது பரிசுத்தம் எங்கே அப்படின்னா, நம்முடைய நாவில் பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய நாவினுடைய பரிசுத்தத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா, நம்முடைய நாவில நம்ம பாவம் செய்யக்கூடாது. இந்த 2000 எத்தனையோ விசை, எத்தனையோ நபர்கள் எதுல தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நாவினால. நாவு ரொம்ப அவசியமானது. உங்களுடைய நாவினால் நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிளஸ்ஸிங்க்கு, ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு அவயவம் எதுன்னு கேட்டா, அது நம்முடைய நாவு. நீங்க அறிக்கை செய்கிறது நடக்கும், நீங்க விசுவாசிக்கிறது நடக்கும், ஆண்டவர் உங்க வாயினால ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஆனா நாவில சுத்தம் இல்லாம போக கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே நான் பேசினதை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே தெரியாம நான் பேசிட்டேன், என் கணவனார பேசிட்டேன், என் மனைவியை பேசிட்டேன், என் பிள்ளைகளை பேசிட்டேன், எங்க அம்மாவை பேசிட்டேன், எங்க தகப்பனார பேசிட்டேன், உங்க சமூகத்துல நான் வந்து பேசிட்டேன். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு. அப்போ ரெண்டாவது, ஆண்டவரே என்னுடைய வாய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நன்மையினால நிரப்புங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். முழுக்க முழுக்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இனி என் வாயில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தீமையான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. அதான் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராது. அப்படின்னா ஒரு வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாதாமா? உங்க வாயினாலேயே துதிச்சு உங்க வாயினாலேயே நீங்க சபிப்பீர்களேயானால், வேதம் சொல்லுது உங்க துதியில ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு. நம்ம வாயிலேயே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ஆண்டவருடைய வசனங்களை பேசுறோம், ஆனா இதே வாயில கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை நமக்கு வாயில வறுமையானால் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையிலே பிரியப்படவே முடியாது. சோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் வாயில தெரியாம நான் பேசிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி பேசியிருக்க கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அதான் ஒரு ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை வந்து என்னுடைய காதில் கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கடந்த இந்த ஆண்டினுடைய சில மாதங்களில் இந்த கொரோனா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஒரு கணவன் மனைவி ஓயாமல் வந்து அந்த மனைவி வந்து அந்த கணவனை வந்து, நீ செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாமா. அப்போ திடீர்னு பார்த்தா அவருக்கு அந்த கொரோனா பிரச்சனையினால் அவர் பாதிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, அது கிராமமாக இருக்கிறதுனால அவரை ஒதுக்கி வைக்க சொல்லிட்டாங்க. யாருமே அவங்க பக்கத்தில் போகாதீங்க, யாருமே தண்ணி கொடுக்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே ஒரு ஷெட்டை போட்டு ஒரு மரத்திற்கு கீழே தங்க வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவர் அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, அம்மா எனக்கு ஒன்று பண்ணுமா, எப்படியாவது நீ மட்டும்தாம்மா என்னை காப்பாற்ற முடியும், நான் பொழைச்சிருவோம்மா, எனக்கு எப்படியாவது தண்ணியை தான் வச்சு கொடு, சாப்பாடை தான் வச்சு கொடு, நீயாவது அடிக்கடி வந்து பார்த்துரு, யாருமே என்னை வந்து பார்க்கல. ஆனால் இவங்க என்னன்னா வந்து அவர் மேலே ஏற்கனவே நிறைய வெறுப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால, ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னதுனால வந்து அவர் பக்கமாகவே போகல, இவங்க தனியாக அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 6-7 அந்த மனுஷன் வந்து இறந்துட்டார். முனிசிபாலிட்டிக்கு வர சொல்லி அந்த கிராமமாக இருக்கிறதுனால இது நடந்த சம்பவம். அவருடைய பாடியை வந்து அடக்கம் பண்ண கூட கொடுக்காம அவங்களே எடுத்துகிட்டு போய் எரித்து அந்த சாம்பலை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாட்கள் தாண்டிருச்சு பாருங்க, அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி.

நான் வந்து எங்கள் கணவனாரை வந்து நான் பேசினதுனால தான் அவர் செத்து போயிட்டாரு. நீ தான் நான் தான் அடிக்கடி செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்னு சொன்னேன், அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ற அந்த குற்ற மனசாட்சியில் அவங்க ஃபோன் பண்ணி அப்படியே கதறி கதறி கதறி அழுதாங்க. அழும்போது சொன்னாங்க, ஆண்டவர் இனி ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கட்டும் பாஸ்டர், என் கணவனார் திரும்பி வந்துடுவாரா, என் கணவனார் திரும்பி வந்துடுவாரா, நான் அவரை நல்லா வச்சுக்குவேன், நான் அவரை நல்லா பார்த்துக்குவேன், இன்னைக்கு நான் அநாதம் மாதிரி இருக்கிறேன். 15 நாட்களிலே அவருடைய வாழ்க்கை டோட்டலாக மாற்றப்பட்டு ஒரு தனிமையாக்கப்பட்டு புருஷனை இழந்து தான் பேசின வார்த்தைக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர் சாவுக்கு நான் தான் காரணம், ஆனால் இனி மரித்து போனவர்கள் திரும்பி வருவார்களா, அவங்கள என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும், நம்முடைய வாயில எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாய் உன்னுடைய நாவில பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவரை வந்து நீங்க துதிக்கவே முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது, உங்களுடைய ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு என்னவானதாமா, அருவறுப்பா இருக்காம அருவறுப்பா இருக்காம. நீங்க ஒரு காரியத்திற்காக ஜபம் பண்ணீங்கன்னா கூட ஆண்டவர் சொல்றேன், பிடிக்கல பாவம் ஜபம் எனக்கு, நீ இங்க ஒரு மாதிரி பேசுற, அங்க ஒரு மாதிரி பேசுற, நீ கர்த்தர் சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி பேசுற, நீ தேவ சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வீட்டுல ஒரு மாதிரி பேசுற, ஆனா உன்னுடைய நாவுல என்ன வைங்க, அண்ணா என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம், எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம், ஆனா நாவுனால பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய உதடை காத்து கொள்ளுகிற கர்த்தர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பேசினதுனால தான் என் பிள்ளை இப்படி இருக்கா, நான் பேசினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கா, ஆண்டவரே என்னுடைய நாவினால் உமக்கு விரோதமாய் நான் செய்த எல்லாவற்றையும் தயவாய் கிருபையாய் என்னை அன்பாய் என்னை மன்னிப்பீராகப்பா, என்னை மன்னிப்பீராகப்பா.

ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஊழியத்தினுடைய அழைப்பு அவனுக்குள்ள வந்து அவனுடைய இருதயத்தை தொடும் போது அவன் முதல் ஒப்பு கொடுத்தது என்ன ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? ஐயோ, நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பேசுறாரு. அவனுக்கு ஊழியம் செய்யணும்ன்ற வார்ஞ்சு அவனுக்குள்ள வச்சு வந்துருச்சு. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், பரிசுத்தமா நம்ம வாழணும், அந்த எண்ணம் வந்த உடனே அவனுக்குள்ள முதல் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். உடனே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாயாவினுடைய நாவை என்ன பண்றாரு, தொடுறாரு. அந்த நாவை தொட்டதற்கு பிறகு அதற்கு முன்பாக அவன் என்ன பேசினான்னு தெரியல, அவனுடைய நாவு என்னத்தை அசுத்தத்தை பேச்சுன்னு தெரியல. அதற்கு பிறகு அவன் வாயின் மூலமாய் கர்த்தர் ராஜ்யங்களை கட்டி எழுப்புகிற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் அனுப்பினார். ஜனங்களை உருவாக்குற வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருடைய வாயாய் அவன் இருந்தான். எது நடக்க போகிறதோ அந்த காரியத்தை அவன் வந்து தன்னுடைய வாயினால சொன்னான். அந்த நாவை கர்த்தர் தொட்டதுக்கு பிறகு அந்த நாவு உருவாக்குகிற நாவாய் மாறிடுச்சு. அப்போ உண்மையான ஒரு தொடுதல் நமக்கு எங்க வேணும் அப்படின்னா, நாக்கில் தாங்க வேணும், நாவில் தாங்க. நீங்கள் நாக்கை சரி பண்ணலைன்னா, உங்கள் நாவு சரியாகலை அப்படின்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாமே எங்கே தான் இருக்காமா? மரணமும் நாவில் தான் இருக்குது, ஜீவனும் நாவில் தான் இருக்குது. உங்கள் நாவுனால் உருவாக்கவும் முடியும், உங்கள் நாவுனால் அழிக்கவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை பிரியப்படுத்தவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை காயப்படுத்தவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். நம்ம அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பேச்சு இலவசமாக கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப பேசிடுறோம். ஆனா முதல் கட்டுப்பாடு, வருகிற ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானத்துல நீங்க எழுத வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப பேசக்கூடாத ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப பேசக்கூடாது. நீங்க எல்லாம் வந்து பெர்ஃபெக்டான ஆட்கள், ஆனா அந்த பேச்சு வந்து உங்க சரீரத்தை கரைப்படுத்திரும். இந்த நாவு, அதான் வேதம் சொல்லுது, முழு காற்றையே கொளுத்தி விடுமாமா. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். பாருங்கள், ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுது பாருங்க. அந்த மாதிரி நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு உங்க வாழ்க்கையை கொளுத்தி நரகத்திற்கு நேராக நடத்தும்னு பைபிள் சொல்லுது. நரகத்திற்கு நேரம் எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி போன்ல பேசுற அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. டபுள் மீனிங் ஜோக்கு பேசுற அந்த அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த டபுள் மீனிங் எல்லாம் பேசுறது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நான் வந்து ஒரு கூட்டம், அது வந்து மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள நான் போறேன். போய் நின்னா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஒருத்தர் கேக்குறாரு, புரியலையா உங்களுக்கு? இன்னுமே புரியலையா? இல்ல, இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு மூணு டைம் சொன்னாங்க, எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் என்ன கூப்பிட்டா, அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க பிரதர், அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜோக்ஸ் கூட, எல்லா ஜோக்ஸும் எப்படி, நிறைய ஜோக்ஸ் டபுள் மீனிங்ல தான் பிள்ளைங்க ஜோக்கே அடிக்கிறாங்க, பசங்க ஜோக்கே அடிக்கிறாங்க. நோ, இல்ல, அந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க பேசுற வார்த்தை வந்து உங்க சரீரத்தை என்ன படுத்தி கொண்டிருக்குது, கரைப்படுத்தி கொண்டே இருக்குது, கரைப்படுத்தி கொண்டு உங்க இருதயத்தை கரைப்படுத்துது, உங்க வாழ்க்கையை கரைப்படுத்துது. அப்படி நம்ம கர்த்தர பேசுற வார்த்தை வாய் அல்லவா, ஆண்டவரை பேசுற வாய் அல்லவா, எப்படி அது வரலாம், எப்படி அது வரலாம்? நம்முடைய வாயில சுத்தத்தை கர்த்தர் வந்து, நாவில சுத்தத்தை ஆண்டவர் வந்து 100% ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் நீ தேவ சமூகத்திலே வரும்போது துணிகரமாய் நீ பேசாமலும் உன் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, அடக்கணும். அப்படியே வாய் தொண்டை வரைக்கும் வரும், பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, அதை அடக்கணும். இல்ல, வேண்டாம், நமக்கு இது தேவையில்லாத வேலை, நான் எதுவும் தேவையில்லாம வாயை விட்டுற கூடாது, நான் விட்டுரு,
அமைதியா போயிடலாம், அமைதியா போயிடலாம். நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அடக்க கற்றுக்கொண்டீங்கன்னா, நான் சொல்றேன், வாய அடக்கிறதற்கு ஒரே ஒண்ணுதான், நிறைய பேர்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டீங்கனாலே உங்க வாயில தன்னை போல பரிசுத்தம் வந்துருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாவில பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்க பேச்ச குறைங்க. உங்க பேச்ச குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சம் உங்க நாவில அப்படியே பரிசுத்தமா நீங்க பேச, யார் அதிகமா பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் இருக்கு பாரு, சுருக்கமா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் நாவில நான் இனி சபிக்க மாட்டேன், இனி என் நாவலால டபுள் மீனிங் நான் பேச மாட்டேன். இந்த நாவை குறித்து வந்து வேதத்துல நான் தியானித்த போது பல காரியங்களை ஆண்டவர் இல்லையே, சும்மா வேகமா எழுதுறவங்க எழுதிக்கிங்க. நம்பர் ஒன், முதலாவது நாவினால் புறம் கூறாமல். நீங்கள் சங்கீதம் 15வது சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீரானால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய வாசஸ்தலத்தில் நிலைநிற்பான் அப்படின்னா, நாவினால் புறம் கூறாதவன். அப்ப நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய நாக்கில இருந்து யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதாமா, குறையே பேசக்கூடாது, குறையே பேசக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். நாவினால யாரையுமே புறம் கூறி தெரியக்கூடாது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய, அடுத்தவங்களுடைய விஷயத்த நம்ம குடும்பத்துல பேசி என்ன பிரயோஜனம், அதுல என்ன நன்மை இருக்குது? அதனால இன்னும் எக்ஸ்பெஷலி ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க முன்னாடி இன்னொருத்தர் வாழ்க்கையினுடைய குறைய நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசிடவே கூடாது. ஊழியக்காரனுடைய குறைய பேசக்கூடாது, ஜெபிக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது, சர்ச்சில் முக்கியமா இருக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது. நமக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை குறித்து புறம் கூறுதல் நமக்கு அவசியமே இல்லை. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒருத்தரிடத்துல போய் பேசுறவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களே கிடையாது. அதான் அருமையான நம்முடைய தந்தை பெர்க்மன் சையாவை குறித்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சாட்சி. அதான் வந்து அவருக்கு எதிராக வந்து ஒருத்தர் எழும்புறாரு. அப்போ அவருக்கு எதிராக எழும்பி ஒரு கள்ள விஷயத்தை எழுதி அவர் கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு பண விஷயம்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போயாச்சு. இப்போ அவர் வந்து தவறான விதத்தில் ஏமாற்றி அந்த மாதிரி செஞ்சுட்டு போறாருன்னு செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வர்றாரு, வந்த உடனே சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி உங்கள் கூட இருந்தவர் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்காருல்ல, இவர் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, என்ன செஞ்சாங்க தெரியுமா, அப்படியே விழாவாரியாக சொன்ன உடனே ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருக்கிறாங்க. உடனே சொல், ஆமாடா அப்படியாடா, தெரியவே இல்லையாடா, வாங்கடா வாங்கடா, அவனுக்காக நம்ம ஜோம் பண்ணிடுவோம்டா, கையை கோர்த்து பிடிங்கடா அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்பாட்லேயே நாலு பேர் குறை சொல்றதுக்காக போயிருக்காங்க அவர்கிட்ட. அது ஏமாத்தினது உண்மை, அவரை பேசினது உண்மை, நடந்துக்கிட்டது எல்லாமே உண்மை. ஆனா போய் பேசி முடிச்ச பேசி முடிக்க முடிக்கவே சரி சரா சரா சரா சரா எந்திரிக்கலாம்டா, ஜோம் பண்ணலாம்டா, அவனுக்காக நம்ம ஜோம் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கோர்த்து பிடித்து எல்லாரும் குறை சொன்ன வர்றவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிட்டாராம். அதுல வந்து ஒருத்தர், அந்த கூட போன ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, பாஸ்டர் நான் தான் இருந்த அந்த இடத்துல, அவர் எழுப்பி விட்டு எல்லாரையும் ஜோம் பண்ணி அனுப்பிட்டாரு, எங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசுற மாதிரி ஆகி போச்சு, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ குறை பேச வந்தவங்கள பரிசுத்தவான்கள் வந்து பேச விடவே மாட்டாங்க. குறை இல்லாதவங்க யாருக்காங்க, விட்டுரு பாரம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால நம்முடைய நாவினால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஆண்டுல போன காலங்களில் உங்க நாவினால நீங்க புறம் கூறியிருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அந்த பரிசுத்தத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். இல்ல ஆண்டவரே, இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சொல்றேன், ஒருத்தரை குறிச்சு குறை பேசிட்டு இருக்கிற நபரு அங்கேதான் உட்காந்துருப்பாங்க, அவங்க வளர மாட்டாங்க. நீங்க என்னைக்கு குறை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க உயர்வு அவ்வளவுதான், உங்க உயர்வு ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க, நான் வந்து பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அன்பாய் சொல்றேன், அதுக்கு மேல நீங்க வளர மாட்டீங்க. நீங்க குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறேன், குறை பேசினவங்க இன்னைக்கும் குறை பேசித்தாங்க உட்காந்துருக்காங்க. இன்னை அவங்க அன்னைக்கு அன்னைக்கு என்ன பேசினாங்க, அன்னைக்கு இன்னொருத்தனை பேசினாங்க, இன்னைக்கு இன்னொருத்தனை பேசிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கூட பார்க்க முடியல. ஆனா யார பற்றியும் பேசாம தங்களுடைய வாழ்க்கையை பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு வளர்ந்துட்டே போறாங்க. ஆமென் சொல்லுங்கள். நம்புறீங்களா? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.
சிலர் வந்து ஆசையா கேட்பாங்க, உங்கள்கிட்ட புடுங்கிறது மாதிரி கேட்பாங்க. வேணாம் வேணாம், நமக்கு அது தேவையில்லாத வேலை. நமக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கலை. அவங்க அவங்க அது அவர்களுடைய பாடு. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, ரெண்டாவது, உங்க நாவில என்ன பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 78வது சங்கீதத்திலே 36வது சங்கீத வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாமா? 78வது சங்கீதத்தை எடுக்கலாம். 78ஆம் சங்கீதம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். நம்பர் 2, ரெண்டாவது, நம்முடைய நாவில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்முடைய நாவினால பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாவில ஒரு மனுஷனுக்கு தேவையான இரண்டாவது பரிசுத்தம் என்ன அப்படின்னா, பொய் பேசக்கூடாது. உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு இல்லைன்னா வந்து ஆமா இந்த வாரத்துல, இந்த வாரத்துல ரெண்டு நாள்னு வச்சுங்களேன், இந்த வாரத்துல நான் பொய்யே பேசல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பொய் கூட பேசல அப்படின்னா, இந்த வாரம் ஆரம்பிச்சே ரெண்டு நாள் கூட ஆகல, நீங்க கணக்கு போடுங்க பார்க்கலாம் எத்தனை பொய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேரு பொய் பேசுறது நிறைய பேருக்கு பாவமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அது காமன். ஆனா பைபிள் சொல்லுது, பொய் நாவு கர்த்தருக்கு கேட்கல அருவருப்பானது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். உங்க பிள்ளைங்க பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ஹலோ, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பொய் பேசினா பிடிக்கும்ன்றவங்க கை தூக்க பார்க்கலாம். அடி அடின்னு அடிப்போம். இந்த வயசுல பொய் பேச கத்துக்கிறியா? உண்மையை பேசு. உங்க பிள்ளைங்க பொய் பேசுறது பிடிக்காதுன்னா அவர் பிள்ளைங்க பொய் பேசுறது அவருக்கு பிடிக்குமா? போன் எடுத்தா போய், எஸ்எம்எஸ் அனுப்புனா போய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா போய். நான் சொல்றேன், அப்படி அந்த மனுஷனை திருப்திப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பொய் சொல்லி அந்த மனுஷனை நான் உங்களுடைய வலைக்குள்ள கொண்டாடுறாலும் என்ன செய்ய போறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாயே உளறி நீங்க திரும்பி உண்மையத்தான் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, பொய் நாவு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு மாமா. பொய்ய பேசி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? ஒரு 10 நாள் தாண்டி அந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாயை திரும்பி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, ஐயோ அன்னைக்கு அப்படியா சொன்ன? நமக்கு மறைக்கவும் தெரியாது ஒழுங்கா, அதை ஞாபகம் வச்சிருக்கவும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்க பொய் பேசலாமா? நான் சொல்றேன், எத்தனாலும் என்ன பேச கத்துக்குங்க அப்படின்னா, உண்மையை பேசுறதுனால ஒரு மனுஷன் நம்மளை விழுங்கிட மாட்டாங்க, நம்ம அழிச்சிட மாட்டாங்க. நம்ம உண்மையை பேசி பழகுங்க, அப்போ உங்களுக்கு வந்து இடரலே இருக்காது, நீங்க பெர்ஃபெக்டா மாறிவீங்க. நீங்கள் வந்து ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பொய் வம்சாவளியா தொடர்ந்துச்சா இல்லையா? இவர் பொய் சொல்லுவாரா தன்னுடைய மனைவி இல்ல தங்கச்சி அப்படின்னு? அவருடைய பையன் பிறந்து ஈசாக்கு போய் சொல்லுவானா என் மனைவி இல்ல தங்கச்சின்னு? அதுக்கப்புறம் அந்த போய் பாத்தீங்கன்னா யாக்கோபு குடும்பத்துக்கு வரும், யோசேப்பு குடும்பத்துக்கு வரும். லைனா யாக்கோபு மாமனார் இடத்துல அங்க போய் சொல்ல வேண்டிய, தன்னுடைய சகோதர இடத்துல அப்பா இடத்துல போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் யோசேப்பனுடைய குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் எல்லாரும் தன்னுடைய தகப்பன இடத்துல போய் சொல்றாங்க. அப்படியே ஆபிரகாம் ஆரம்பிச்ச அந்த போய் வம்சாவளிய தாக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நீங்க பொய் பேசுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா பொய் பேசுவாங்க. பொய் பேசவே கூடாது எத்தனாலும். வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை அப்படியே மேல உயர்த்தி

கவனிங்க, சந்தேகத்தினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் என்கிற ஒன்றை உருவாக்குறதனுடைய செடிதான் பொய். பொய் சந்தேகம் எதுல ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு பொய்யில தாங்க ஆரம்பிக்குது. 9th standard படிக்கிற ஒரு புள்ள பாய்சன் குடிச்சு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போன் வந்துருச்சு. 9th படிக்கிற புள்ள, நல்ல புள்ள, அழகான பொண்ணு, நல்ல படிக்கிற புள்ள, உனக்கு என்னமா பிரச்சனை? ஏதாவது லவ் ஃபெயிலியரா, ஏதாவது பிரச்சனையா, இல்லை யாரையாவது நேசிச்சு உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சு உன்னை திட்டாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இரவுல ஒரு போன் கால், அதுவும் எதேச்சையா ஒரு பையன், சொந்தக்கார ஒரு பையன் வந்து கரெக்டா நைட்டு 12 மணிக்கு போன் பண்றான். அவங்க அப்பா டெய்லி நைட் ஷிப்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவாரு. அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு, செல்போன் அடிக்குது. செல்போன் அடிச்ச உடனே இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த நேரத்துக்கு செல்போன் அடிக்குது, இவர் ஏதோ தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை கட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இவர் என்ன செல்போனை அடிச்சிருச்சு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரமே குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணுமே சொல்லல, இவரும் எதுவுமே கேட்கல, இவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், 12 மணிக்கு யார் ஃபோன் பண்ணா, எப்படி ஃபோன் பண்ணுறாங்க, ரெகுலராக இந்த ஃபோன் கான்டாக்ட் நடக்குதா அப்படின்னு அவருடைய சிந்தனையில் ஓடிட்டே இருக்குது. அவர் வாயில் ஜென்ஸை பொறுத்தளவில் வாயில் பேச மாட்டாங்க, இதில் போட்டு தான் திங்க் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய பையன். இவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், இவன் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே ஒவ்வொரு சந்தேகமாக வளருது. அடுத்த நாள் காலையில் வச்சுக்க முடியாமல் நைட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல, என்னாச்சு, யார் பண்ணா அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஒரு பொய் மட்டும்தாங்க சொன்னாங்க. அப்படியா, அப்படியெல்லாம் இல்லையே, ஃபோனெல்லாம் வரலையே, ஃபோனெல்லாம் வரலையேன்னு சொன்ன உடனே இவருக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது பெரிய சந்தேகமாக வெடிச்சிருச்சு. அப்படின்னா சம்திங் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க, தொலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பொண்ணு பேரில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்களை தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக, அது ஒன்றும் இல்லை, நம்ம மூத்த பாப்பா கூட தான் அவன் வந்து போன டைம் கல்யாணத்துக்கு போகும்போது பேசிகிட்டே இருந்தான், எங்கிட்ட நம்பர் வாங்கி அவள்கிட்ட பேசுறதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணியிருப்பான் போலன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனை ஆகும்போது சொன்னாங்க. உடனே இவர் அந்த பொண்ணு மேலே போகும்போது, இந்த வயசுல உனக்கு வந்து அப்படியெல்லாம் பேசுறதுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போன உடனே, நான் எங்க போறேன் பேச போறேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து சண்டை முத்தி போய் இந்த பொண்ணு பாய்சன் எடுத்து குடிச்சிருச்சு. என்னமோ கர்த்தர் கிருபையில அந்த உயிரை காப்பாத்தி, என்னதான் இருந்தாலும் சூசைடுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணது, ட்ரை பண்ணது தானே, தற்கொலைக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இல்ல. தற்கொலைக்கு ட்ரை பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு பிசாசனுடைய பெரிய வழி நடத்துதல், அது என்னைக்குனாலும் நமக்கு ஆபத்து. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், நீங்க தற்கொலைக்கு மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது யாருமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் சாகுறன்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிவிக்கின்ற வார்த்தை வரக்கூடாது, அது மிகப்பெரிய டேஞ்சர். அது 10 நாள் சொல்லுங்க, 20 நாள் சொல்லுங்க, 1 நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணவங்க நீங்க வந்து திரும்ப வந்து அதே விஷயத்துல உங்க உயிரை மாய்க்க வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பொய்ங்க, ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே அப்படியே அப்படியே சின்ன பின்னம் ஆக்கிருச்சுங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அதான் சிலர் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க செல்போன்ல, அவங்க அவங்க அனுப்பின எஸ்எம்எஸ் வந்து ராங்கான நபருக்கும் இருக்காது, ராங்கான வார்த்தையுமா இருக்காது, ஆனா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு டெலிட் பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த டெலிட் பண்றாங்க பாருங்க, அதுதாங்க பிரச்சனை. நீ ஓப்பனா வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய நாவினுடைய மிகப்பெரிய பரிசுத்தம் என்ன அப்படின்னா, என் நாவினால நான் என்ன சொல்லக்கூடாது சொல்லுங்க. எல்லாரும் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் சென் சொன்ன பொய்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் முகஸ்துதி, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:23 சொல்கிறது, முகஸ்துதி வாயினால முகஸ்துதி பண்ணக்கூடாதாமா. அப்படின்னா ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஒருத்தரை ரொம்ப புகழ்றது தவறு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தரை சொல்லுங்க, எல்லாரும் ஒருத்தரை என்கரேஜ் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஒருத்தரை புகழ்கிறது தப்பு.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தெரியுதா? அவங்க என்கரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா சிலர் பாருங்க அப்படின்னா முக்க ஸ்துதி அப்படியே பேசுவாங்க பாருங்க, பெருமையா, யோ நீங்க அப்படிங்க, யோ நீங்க இப்படிங்க, நீங்க வேற லெவலுங்க, அந்த லெவலுங்க, இந்த லெவலுங்க. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து புகழ்றது யார மட்டும்தான் புகழணும் அப்படின்னா, புகழ்ச்சிக்குரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான், மனுஷங்க யாரும் கிடையாது, மனுஷங்க யாரும் கிடையாது, மனுஷங்களை புகழவே முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் புகழ்ச்சிக்குரியவர். அப்படி ஒருவர் உங்களை அதிகமாய் புகழுவார்களா என்றால் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க புகழ்கிறவங்க உங்களை தூக்கி கீழே போடுறதுக்கும் கூட தயங்க மாட்டாங்க, புகழ்ச்சியே விரும்பவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நம்மளை என்கரேஜ் பண்ணட்டும், அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, சிலர் பாஸ்டர் எப்படி ரொம்ப இவ்வளோ நெருக்கத்துலையும் வந்து இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இத்தனை ஜபம் நடத்திட்டு இருக்கீங்களே, வரிசையா நடத்திட்டு இருக்கீங்களே, இவ்வளோ பலவீனத்துலையும் ரொம்ப சூப்பர் பாஸ்டர், நாங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறோம், இது ஒரு ஓகே. ஆனா உலகத்துல யாருமே இப்படி இல்லைங்க, எங்க சொந்தக்காரங்க கூட இப்படி இல்லை, எங்க பாஸ்டர் கூட இப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை, இவங்க இப்படி இல்லை, கோயம்புத்தூர்ல நீங்க தாங்க நம்பர் ஒன்னு, அப்படி இப்படின்னு ரொம்ப உகழ்த்தலாம் பாருங்க. வாய அடக்குங்க, வேணா, கர்த்தர் பலன் கொடுக்காம செய்ய முடியுமா? ஆண்டவர் கிருபை கொடுக்காம செய்ய முடியுமா? உயர்த்துகிறவர்கள் யாரை உயர்த்தணும் அப்படின்னா, கர்த்தரையே உயர்த்தும். ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. நான் முகஸ்துதி பண்றத மன்னிச்சிருங்க சொல்லுங்க, முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தத மன்னிச்சிருங்க ஆண்டவர், மன்னிச்சிருங்க ஆண்டவர். சோ நம்பர் 4, நான்காவது, நீங்கள் வந்து 52 சங்கீதத்திலே 2 வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 52 வசனத்தை வாசிக்கும் போது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. கேளுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, உங்க நாவு கத்தியான்னு கேளுங்க, நல்லா கேளுங்க, கத்தியா. இங்க நிறைய பேர் நாக்க நல்ல மோல்டு பண்ணி எப்படி வச்சிருக்காங்க, ஷார்ப்பா கத்தி மாதிரி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேச மாட்டாங்க, அவங்க குத்துவாங்க, அவங்க நாவு வாயில பேசாது, அவங்க நாவு என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே குத்திடும், எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் அப்படியே குத்தி கிழிச்சிடும். அவர் கை நீட்டி அடிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நீதிமான், அவர் பரிசுத்தவான், சர்ச்சுக்கு போறாரு, அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் பாட்டு பாடுறாரு, ஆனா அவர் வாயை திறந்து பேசிட்டார்னா அவருடைய வாய் என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயத்தை அப்படியே கிழிச்சிடும். அதான் சிலர் சொல்லுவாங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு வாங்க, நல்லா இறக்குனீங்கப்பா ஊசி, அதான் உன் நாவு நீட்டப்பட்ட, சொல்லுங்க, நீட்டப்பட்ட சவர கத்தி, கத்தி மாதிரி கூர்மையா, அந்த நாவை கர்த்தர் வெறுக்கிறார். யாரையும் ஊன் பண்ண மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்க அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. உன் கணவனாருடைய இருதயத்தை உடைச்சிங்களா, மனைவியினுடைய இருதயத்தை உடைச்சிங்களா, அம்மா அப்பாவுடைய இருதயத்தை உடைச்சிங்களா? அவ சிலரு சிலருடைய பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பலவீனத்தை வச்சு மனசை உடைப்பாங்க பாருங்க. நீங்க அந்த பேசின பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க கர்த்தர் விரும்பல அந்த பேச்ச பேசாதீங்க. இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சு பேசுறதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாரு? அதிகாரம் கொடுக்க கூடாது. சிலர் எல்லாத்தையுமே தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா பதில் சொல்லி, அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா ஒருத்தர் பாடுறாரு, பாடின உடனே ஒருத்தங்க சொல்றாங்க, அவரை பார்த்து, பிரதர் ரொம்ப பயங்கரமா பாடுறீங்க பிரதர் அப்படின்னு, பயங்கரமா பாடுறீங்கன்றது வந்து இவங்க நல்ல நல்ல இதயத்தோட தான் சொல்றாங்க. உடனே அவர் ஆப்போசிட்ல இருந்து, பயங்கரம்னா, பயங்கரம்னா நான் ரொம்ப பயங்கரமா பாடுறேன் நீங்க சொல்றீங்களா? அதை உடனே தப்பா எடுத்துட்டு அதை உடனே அவங்கள காயப்படுத்தி, அவங்க ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க, இவங்க மனசுல அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு காயப்படுத்துறது. நீங்க இந்த 2021
யாரெல்லாம் காயப்படுத்தினீங்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் மனுஷங்களை காயப்படுத்தினதற்காக என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நம்ம வாய் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வாயினால் யாரையாவது ஒருத்தர் காயப்படுத்தும் போது ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யாரையும் காயப்படுத்தாத கர்த்தர். வார்த்தையினால் அவர் காயப்படுத்தவே மாட்டார். நான் நம்புகிறேன், உங்கள் கணவனாரை விட நீங்கள் ஒரு படி மேலே கூட இருக்கலாம். உங்கள் மனைவியை விட 10 படி நீங்கள் மேலே இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்களுடைய குறைவை சொல்லி அவங்கள ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, காயப்படுத்திடவே கூடாது. அதான் சில கணவன்மார் சில மனைவியை எப்படி கூடுவாங்க தெரியுமா, கிறுக்கி, பைத்தியக்காரி, லூஸ், ஏதோ விளையாட்டுக்காக அவர் அப்படி சொல்கிறாங்க. லூஸு, அவ ஒரு பைத்தியக்காரி, அவ ஒரு கிறுக்கி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. உன் மூஞ்சியை பாரு, உன் கலரை பாரு, உன் உடம்பை பாரு. அப்புறம் நிறைய மனைவிங்க அப்படிதான் இருக்காங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாஸ்டர், என் ஸ்டேட்டஸுக்கு அவரை நான் பண்ணிருக்க கூடாது. பட் கடவுள் நினைச்சா இவங்க ஸ்டேட்டுக்கு பண்ணிருக்க கூடாதாமா, ஆனா யார் நினைச்சாதாமா, அப்படியே குறைவா, கணவனார குறைவா, அவர் சம்பாரிச்சு வர்ற சாப்பாட்டில் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் அவர் ரொம்ப குறைவா, அவர் அழகு இல்லை, அவர் அப்படி இல்லை. என்ன வேலை இது, என்னது இது? இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட நாங்கள் ரெண்டு பேரும் கேரக்டரை வச்சோ எங்களுடைய பின்னணியை வச்சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறைவாக நாங்கள் பேசினதே இல்லை. இன்னைக்கும் நான் வந்து பாஸ்டமா ரொம்ப உயர்ந்து தான் நினைக்கிறேன். ஐயோ, நினைக்கும் போது அவன் ரொம்ப நல்லா பாடுவா, அவன் ரொம்ப நல்லா சமைப்பான் அப்படின்னு எல்லாம் நான் அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அப்படி எட்டாத உயரத்தில், ஐயோ உங்க அளவுக்கெல்லாம் வர முடியுமா, அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசுலையும் சரி வாயிலையும் சரி மேலானவங்கள தான் நினச்சிருக்கிறோம். அது ஃபுல் முழு இருதயத்தில், வெளி தோற்றத்துக்கு மட்டும் கிடையாது, இருதயமே எங்களுக்கு அப்படிதான் இருக்குது. இருதயமே அப்படிதான் இருக்குது. எங்களுடைய உயரம் உயரத்திலேயோ உடம்புலையோ மேட்ச் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை. ஆனால் என் மனசில் அவங்களுக்குன்னு ஒரு மேலான இடம், அவங்க மனசில் எனக்குன்னு ஒரு மேலான இடம். நான் அவங்கள புகழும்போது நீங்கள் வேற, அவங்க என்ன புகழும்போது நீ வேற, இப்படி தான் பேசுகிறோம். ஆனால் ஒரே வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் கணவனார குறை பேசுகிற, கணவனாருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற, நீங்கள் என்னமோ பெரிய லாயர் பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்கள மாதிரியும், அவர் என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரியும், இல்லைன்னா நீங்கள் என்னமோ பெரிய ஆள் மாதிரியும் அவங்க ஒன்றும் இல்லாத மாதிரியும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி காயப்படுத்துனீங்கன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறாருன்னே தெரியாது. குறைவாக நினைக்காதீங்க. யாரையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, குறைவாக நினச்சிடவே முடியாது. இதான் நான் வந்து இந்த பாவியன் மீது பாட்டு இருக்கு பாருங்களேன், இந்த பாவியன் மீது வந்து பாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோவில் போய் பாடுறேன். அப்போ அந்த ஸ்டுடியோவில் பாடும்போது அவர் அந்த ஸ்டுடியோ சொன்னார், நீ பாடுங்க அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அப்போ நான் வந்து தப்பாக தான் பாடினேன், எனக்கு அந்த பிச்செல்லாம் சரியாக வரல. அவர் என்னை திரும்பி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் சரி அப்போ டேக் எடுக்கிறோம் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பாடி ஒரு டைம் பாடி முடிக்கிறேன். பாடி முடித்த உடனே எனக்கு தெரியுது இன்னும் ஒரு 2-3 டைம் பாட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி பிரதர் இன்னொரு டைம் கூட பாடிட்டோமா, பாடினா வந்து நான் அந்த தப்புகளெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு இவ்வளவுதான், எத்தனை டைம் பாடினாலும் இப்படிதான் வரும், நீங்க பெரிய எஃபோர்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு. இல்ல பிரதர், ஒரு டைம் நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் வந்து தப்புகள் எல்லாம் சரி பண்ணி பாட முடியுமான்னு. இல்ல இல்ல இல்ல இல்ல, எத்தனை டைம் பாடினாலும் இதான், நீங்க அவ்வளவுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு.
நானும் திருப்தியே இல்லாம வரேன். சரி ஓகே ரைட்டு, எப்படியும் தப்பட்டோம், நம்ம ஒரு பெரிய பாடக்காரங்க, நம்ம தப்பா பாடினாலும் நம்ம ஜனங்கள் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துட்டேன். அவரெல்லாம் மியூசிக் போட்டு அனுப்பிட்டாரு. அந்த பாட்டை கேட்டு 7 மாசம் அந்த பாட்டை என் கையிலே வச்சிருந்தேன். இதை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணி நம்ம இவ்வளோ தப்பாக வேற பிச்சு மிஸ் பண்ணிலாம் பாடியிருக்கிறோம், இதை கேட்டால் வந்து எல்லாருமே என்ன பாட தெரியாதவங்களுக்கு எதுக்குங்க பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதை 7 மாதம் அதை வச்சிருக்கிறேன். ஜபத்தோட்டத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகிறேன், அங்கே போகும்போது இந்த பாட்டை நான் பாடுறேன், பாடுன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க, அதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் ஃபுல் சாங் கிடைக்குமா, முழு பாடல்கள் எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, சரி எல்லாருமே இந்த பாட்டை வந்து முழு பாட்டு கேட்குறாங்களே, ஏற்கனவே இதை விட கேவலமாக பேசிட்டோம் பாடிட்டோமே, அதனால அதுக்கு இதுவே பரவாயில்ல, அதை கேட்டவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அந்த பாட்டை வந்து நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் சேனலில் வந்து பாவியன் மீது பாட்டை போட்டு விடுறேன். ஆனால் அது அவ்வளோ தப்பாக பாடி அத்தனை இது இல்லாமல் பாடி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர், இப்போ 20 லட்சம் பேர், 20 லட்சம் வியூவர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நிறைய பேர் அதில் வந்து இதில் தொடப்பட்டோம், ஆண்டவர் எங்களோட பேசினார் அப்படின்னலாம் போட்டார். அந்த 1 மில்லியன் அப்படி அந்த 10 லட்சம் பேர் பார்த்து முடித்த உடனே அந்த ரெக்கார்ட் பண்ணவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து அவருடைய பேர் அதில் போடலை. ஏன் போடலை அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தப்பாக பாடினதுக்கு அவர் வருத்தப்பட்டார், அவர் நம்ம போயிருக்கக்கூடாது, பட் இனி வந்து இவ்வளோ தப்பாக பாடி அவருடைய பேரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வருத்தப்பட்டுருவார், என் பேரை போய் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பார், அதனால வேண்டான்னு போடலை. அவர் கேட்டார், என் பாட்டு சூப்பராக இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, என் பேரை நீங்கள் போடவே இல்லையே, என் பேர் அதில் போடவே இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி பிரதர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். அப்போது நான் நம்புகிறேன், நம்ம வந்து எல்லாரையுமே வந்து அற்பமாக யாரையும் நினச்சிட முடியாது, அற்பமாக நினச்சிடவே முடியாது. இன்றைக்கு யாராவது உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா, கவலையப்படாதீங்க, அற்பமாக நினைக்கிறவங்களுக்கு தாங்க பிளஸ்ஸிங்க. உங்கள் பட்சத்தில் தான் கர்த்தர் நினைப்பார், உங்கள் பட்சத்தில் தான் கர்த்தர் நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அற்பமாய் நினைக்கிறவருடைய பட்சத்தில் இருக்கிறார். குறைவா நினைக்கிறத குறித்து கவலையப்படாதீங்க, அவங்க நம்ம ரொம்ப பெருசா நினைச்சாதான் நமக்கு ஆபத்து, குறைவா நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை பெருமையாகத்தான் வைப்பார். ஆமென். அப்போ நம்முடைய நாவினால யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதெல்லாம் அடுத்த வருஷத்துல உங்களுடைய நடக்கணும் அப்படின்னு நீங்க செய்யணும், இல்ல அமைதியா இருப்போம், சரி வேண்டாம் நம்ம எதுவும் பேச வேண்டாம், அது அந்த இடத்துல போயிட்டு அவங்கள காயப்படுத்துறதுனால எதுவும் வரப்போறதில்லை. இதை பழகிக்கொள்ளுங்கள், இதுக்காக ஆசைப்படுங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை அப்படி நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிற. ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக உங்கள் நாவினால் எதை பண்ணக்கூடாதுன்னா, 73:9 நாவினால் பெருமை பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லு. ஸோ நம்பர் 6, 6வதாக நீங்கள் 17:10 நாவினால் வீம்பு பேசக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுது. இதெல்லாம் ஒரு பெரிய விளக்கமான சப்ஜெக்ட். அப்புறம் 7வது, 7, நீங்கள் யாக்கோபு 3:6 சொல்லுகிறது, நாவினால் யாரையுமே சபிக்க கூடாதாம். சோ 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவது நாவினால் புறம் கூறாமல். நம்பர் 2, நாவினால் பொய் சொல்லாமல். நம்பர் 3, நாவினால் முகஸ்துதி செய்யாமல். நம்பர் 4, நாவினால் காயப்படுத்தாமல். நம்பர் 5, நாவினால் பெருமை பேசாம. நம்பர் 6, நாவினால் வீம்பு பேசாம. நம்பர் 7, நாவினால் யாரையுமே சபிக்காம. ஸோ இதெல்லாம் ஒருவேளை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவரிடத்துல என் நாவை சுத்திகரிய மாட்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு மாறாக உங்க நாவிலிருந்து துதிகள் வந்துட்டே இருக்கட்டும், கர்த்தரை புகழ்கிற புகழ்ச்சியான வார்த்தை வந்துட்டே இருக்கட்டும். நான் நம்புறேன், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். கொண்டு எல்லாத்தையும் முழங்கால் படிட்டு ஜோமண்ணி கட்டி கட்டி கட்டி கட்டி உங்க வாயினாலேயே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடிச்சிடவே கூடாது. நம்ம நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறே தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு முழங்கால நின்று காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணி கட்டுறோம், பல மணி நேரங்கள் ஜோம் பண்ணி கட்டுறோம்,
ஆனா அதே வாயினால பேசி அப்படி சுக்குநூறா உடைச்சிடும். அத நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் யோபுனுடைய சரீரத்தை பார்த்தாங்க, யோபுனுடைய வாழ்க்கையில சுற்றி நடக்கிறத பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் மட்டும் யோபுனுடைய வாயை மட்டும்தாங்க பார்த்தாரு. ஆண்டவர் வாயை மட்டும்தான் பார்த்தாரு. உனக்கு வேற எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம். உனக்கு நான் ரெட்டத்தனையா நான் உன் ஆசீர்வதிப்பேன். எப்ப தெரியுமா? உன் வாயில நீ வாயை திறந்து எதையுமே நீ பேசலப்பா. அதான் யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாரு மேலையும் எனக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல, நிதானமா பேசல. அப்ப யோபுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு சோதனையிலையும் வாயை மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா காத்து கொண்டான். மனைவி கூட காத்துக்கல. மனைவி, எந்த மனைவிக்குனாலும் அந்த கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். நான் யோபுனுடைய மனைவிய தவறா பேசவே இல்லை. ஒரு ஒரு பொல்லாத கணவனா இருந்தா கூட சரியா நீ நீ பண்ண அதான்ப்பா நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவன மாதிரி யாருமே இல்லைன்னு பரலோகமே சாட்சி கொடுக்குது. அப்போ மனைவி எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன், எனக்கு வந்தா கூட பரவாயில்லையா, உமக்கு வந்துருச்சு, அதனால ஒன்னு பண்ணும், தேவனை தூசித்து இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அந்த சோதனையில அவங்க வாய் குளறி என்ன வந்துச்சு, தேவனை தூசிச்சிரு, தேவனை தூசிச்சிரு. ஆனா அந்த நிமிஷத்துல யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய், தேவன் கையிலேயே நன்மையை பெற்றனா. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, உதடு. பிரதர் நீங்க வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க. சிஸ்டர் நீங்க வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க. உங்க கண்ணுல பாவம் செய்ய மாட்டீங்க, சிந்தையில பாவம் செய்ய மாட்டீங்க, உங்க நடக்கையில பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் எதுல பாவம் செய்யறீங்க தெரியுமா, உங்க வாயில பாவம் செய்யறீங்க. உங்களுடைய குணத்திற்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. எலிசா, எலியா, யார் பெரிய ஆளு, யார் பெரிய ஆளு? வேதத்தின்படி யார் பெரிய ஆளா இருக்கணும்? எலிசா தான் பெரிய ஆளா இருக்கணும். ஏன் அப்படின்னா, எலிசா வந்து எலியாட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீங்க போகும்போது உங்க அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்கு வேணும். உடனே எலிசா என்ன சொல்றாரு, சரிப்பா நான் போகும்போது நீ என்ன கர்த்தர் என்னை எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த அபிஷேகம் உனக்கு ரெண்டு மடங்கு. உடனே இவன் பார்த்துட்டே இருக்கும் போது எலியா சுழல் காற்றில் எடுக்கப்படுறாரு, தகப்பனே இஸ்ரவேலின் ராணுவ வீரரே அப்படின்னு சொல்லி கத்துறான். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கும்போது மேல இருந்து அவருடைய சால்வை மட்டும் கீழே வருது. உடனே அந்த சால்வையை பிடிச்சிட்டு ஆத்துக்கு முன்னாடி நின்று சுத்தி சொலட்டி எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அந்த ஆத்த அடிக்கிறான். அப்படியே புலக்குது அது, அவ்வளவுதான் அவன் அவன் மேல அது. அப்ப என்ன அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா, எலியாவிடத்துல இருந்த அபிஷேகம் உனக்கு ரெண்டு மடங்கு கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசின்னு சொன்னா நமக்கு யாரதான் ஞாபகம் வரும்? ஆனா எலிசாவை நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. எலிசா செஞ்ச அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்ட நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா, ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தும் அவனுடைய குணம் சரியில்லாததுனால அவன் பெரிய வெற்றியாளா நமக்கு முன்னாடி தெரிய மாட்டான். எலியானா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் சவால் விட்டாரு. ஆனா எலிசானா நமக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ. இவர் மொட்டையா இருப்பார் போல தெரியுது. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு, உடனே சபிக்கிறாரு. அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து கரடி வந்து அந்த பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிடும். ஐயோ, அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு எது முக்கியம், வாயில என்ன தேடுவாங்களாமா? தேவனுடைய வார்த்தைய, அவங்களை உற்சாகப்படுத்துற வார்த்தைய உங்க வாயில தேடுவாங்க, தேடுவாங்க. அதை யார் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா
எலிசா மிஸ் பண்ணிட்டார். அவர் வாயிலிருந்து குழந்தைகளை சபிச்சிருக்க கூடாது. வாயில நன்மையை மட்டும்தான் தேடுவாங்க. ஒரு அப்பாவுடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளை வந்து நன்மையான வார்த்தையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அம்மாவுடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளை வந்து அந்த மாதிரி வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க முன்மாதிரி இல்லாம இருந்துடாதீங்க. அதனால ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்னடா பாஸ்டர் சுத்திகரிப்பு ஜெபம் வச்சாரு, வாயில வாயில பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாரு நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இழக்கிறது எதுலதான் இழக்கிறோம் அப்படின்னா வாயில தாங்க இழக்கிறோம். இதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா காத்துக்கொள்ளணும். நம்ம இதை காத்துக்கொண்டீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசுல

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதனை நடுவிலே கர்த்தர் உலாவுகிறவர். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களினுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே அனுப்புகிறவர், அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நாம் உணரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த தேவனுக்கு முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நன்றி சொல்லி கர்த்தரை

நன்மைகள் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, நம்முடைய வாழ்விலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை நேசித்து அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அந்த அற்புத செயல்களை ஒரு

அவருக்காக எதையும் செய்யவில்லை. ஆனாலும் தேவனுடைய அர்ப்பணிப்பு, தேவனுடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்த பொழுது அவர் நம்மை நேசித்து அவருடைய கிருபையை தந்து கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அநேக நேரங்களிலே மனிதனுடைய உதவியை தேடி நின்றேன். யார்

அழைத்தார், ஆசீர்வதித்தார் என்பதல்ல. அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் நம்ம மேல இருந்தபடியினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் யாருடைய அருகில் உட்கார்ந்து பேசினாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் மகிழ்ச்சியாய் இருந்ததையோ சிரித்து மகிழ்ந்ததையோ இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அவர் எப்பொழுதுமே கவலையோடு இருப்பார். அவர் அருகில் உட்கார்ந்து பேசும்பொழுது மகிழ்ச்சியோடு பேசுவதும் தவறாகி விடுமோ என்று பலர் அவர் அருகில் வராமல் அவர் தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டார். அவருக்கு 80 வயது ஆன பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அன்று முதல் அவர் குறை சொல்வதை விட்டுவிட்டார். எப்பொழுதும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டார். ஊர் முழுவதுமே இவரை குறித்துதான் பேசியது. அந்த ஊரில் தைரியமுள்ள ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து அவரிடத்தில் போனார்கள். ஐயா, உங்களுக்கு என்ன ஆனது? இதுவரை எப்பொழுதும் குறை பேசிக் கொண்டும் சந்தோஷத்தோடு இருக்கும் மற்றவர்களையும் துக்கப்படுத்திய நீங்கள் இப்பொழுது எப்படி இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 80 வயது வரை சந்தோஷத்தை நான் தேடி அலைந்தேன். சொல்லப்போனால் நான் அதை விரட்டி கொண்டு இருந்தேன். அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். இப்பொழுது சந்தோஷத்தை தேடுவதை விட்டுவிட்டு அனுதின வாழ்க்கையை அனுபவிக்க தீர்மானம் செய்தேன். எனவேதான் நான் இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று கூறினார். நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. சந்தோஷமாக இருப்போமா?

வெளிப்படுத்தல் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கின்றதையும் அப்போஸ்தல் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகின்றதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிகின்றதையும் நீ சகித்து கொண்டிருக்கின்றதையும் பொறுமையாயிருக்கின்றதையும் என் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கின்ற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகைகளை நீயும் வெறுக்கின்றாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கின்ற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கின்றவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கின்றேன். நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இடத்தில் நீ குடியிருக்கின்றதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கின்றதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கின்றேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகின்றவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகின்றவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கின்றேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகின்றவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகைகளிலும் பின்பு செய்த கிரிகைகள் அதிகமாயிருக்கின்றதையும் அறிந்திருக்கின்றேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும்
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கின்றாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கின்றவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகைகளின் படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கின்ற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகின்றதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வெறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பெரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகின்றவன் அவனோ, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருமணத்தில் திருமுகம், ஃபெலோஷிப் இன் ஃபேமிலி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 பேதுரு 3:13. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறுகளையும் விலைக்கு காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 18:19. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். If two of you agree down here on earth concerning anything you ask, my Father in heaven will do it for you. கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய வாழ்வில் சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று திருமறை கூறுகிறது. எனவே விசுவாசிகள் எக்காரணத்தை இட்டும் அவிசுவாசிகளை மணக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6:14-15 உரக்க கூறினார். உங்கள் அப்பா கடவுள், நீங்கள் மணப்பவரின் அப்பா சாத்தானாயிருந்தால் உங்கள் மாமனாரோடு உங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைதான். உங்களுக்கு பேசப்படும் நபர் விசுவாசியாயிராவிட்டால், வாலிபர்களே, நங்கையர்களே, அதை குறித்து நீங்கள் ஜெபித்து கூட பார்க்க அவசியமில்லை. தூயாவியானவர் ஒரு போதும் திருமறைக்கு மாறாக நடத்த மாட்டார். இருவர் ஒருமனப்பட்டால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதைத்தான் இன்றைய மனன வசனத்திலே வாசித்தோம். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். தனி ஜபம் தனி தியானம் தவிர்த்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து தியானியுங்கள். ஜெப அறையில் உங்கள் துணைவர் அல்லது துணைவியின் கரம் பிடித்து கடவுளிடம் அன்றாடுவது என்னே அனுபவம். ஊழியத்தில் ஒரு பக்கமும் திரும்ப முடியாத சூழல்களில் என் மனைவியும் நானும் ஒருமனப்பட்டு வேண்டிய போதெல்லாம் ஆண்டவரது அற்புத நடத்துதலை நிறைவாய் கண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் முடிந்து வரும்போது எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டால் நன்றாயிருந்தது என்னும் வரட்டு பதில் வேண்டாம். விவரங்களை வரிசையாய் சொல்லுங்கள். அதை மனைவி விரும்புகிறாள். பிரசங்கத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மூடிக்கொள்ளாமல் மனம் திறந்து பேசுங்கள். நாம் ஒளியில் நடக்கும்போதுதான், அதாவது திறந்த மனம் ஒளிவு மறைவு இன்றி நாம் நடக்கும்போதுதான் ஒருவரோடொருவர் சரியான உறவு கொள்ள முடியும். இருவரும், கணவன் மனைவி இருவரும் இசைவாய் வளர முயல வேண்டும். உங்கள் அளவுக்கு உங்கள் துணை வளரவில்லையானால் அவர்களை அசட்டை செய்யாமல் முடிந்த வழிகளிலெல்லாம் அவர்களை ஊக்குவியுங்கள், பாராட்டுங்கள். வளர்ச்சி நிச்சயம். முதிர்ந்த தம்பதிகள் சமுதாயத்திற்கும் சபைக்கும் இளைஞருக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஆன்மீக காரியங்களில் மனமொத்திருந்தால்தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்புரி கயிறு அறுவது கடினம் என்று பிரசங்கி 4:9-12 வாசிக்கிறோம். கணவன்தான் மனைவிக்கும் இல்லத்துக்கும் தலைவனானதால் மனைவி பிள்ளைகள் ஆகிய இரு திறத்தாரின் ஆன்மீக வாழ்வுக்கு அவனே முக்கிய பொறுப்பு. வேதத்திலுள்ள பக்தியுள்ள தம்பதியரின் வாழ்க்கை சரிதைகளை ஆராய்ந்து படியுங்கள். பிள்ளை இல்லாதிருந்தும் மகிழ்வாயிருந்த சகரியா எலிசபெத்து, ஊழியத்தில் உதவிய ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் போன்றோர் நமக்கு சிறந்த மாதிரிகள். கணவன் மனைவி ஊழிய குழுவுக்கு நிகரே கிடையாது. வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் என்னோடு நிற்கும் என் மனைவிக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்று எங்கள் மனநாள். பா தாவீது ஐயர் அவர்கள் டோனாவூரை சேர்ந்தவர். கீர்த்தனையில் இவர் அழகான விண்ணப்ப பாடலை தம்பதியருக்காய் எழுதியிருக்கிறார். உம் தயை பெற்றிவர் ஓங்கி பெருகவும், ஒருவருக்கொருவர் நல்லன்பில் நிலைக்கவும், தாழ்மை பொறுமைகள் நற்குண மேன்மைகள் தந்துமது ஆவியை கொண்டு காத்தாளுமேன். அநேக இல்லங்களிலே வீட்டிற்குள் நுழையும் பொழுது சுவரொட்டி ஒரு வாசகம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ், த அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல், த சைலண்ட் லிசனர் டு எவ்ரி கான்வர்சேஷன். கிறிஸ்துவேயம் இல்லத்தின் தலைவர் எல்லா ஆகார வேளைகளிலும் காணக்கூடாத விருந்தாளி, எங்களுடைய உரையாடல்களை எல்லாம் அமைதியாக கவனித்து கேட்பவர். பிரியமானவர்களே, இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் இல்லறத்திலே எப்பொழுதும் நினைவிலும் நிசமாகவும் இருக்கும் செய்தியாயிருக்கட்டும். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருமணத்தில் திருமுகம், ஆண்டவரே உம்முடைய திருப்பிரசனம் இல்லாத திருமணம் அது வெறும் மனமாக இருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் வாசித்ததுபடி தியானித்ததுபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் கர்த்தாவே நித்திய ஜீவனுடைய கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் உடன் பங்காளிகள் என்கிற நினைவை, இந்த நிச்சயத்தை ஒருபோதும் மறந்துடாதிருக்க நீர் உதவி செய்யும். மட்டுமல்ல, வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் ஒரே மனதோடு ஒன்றாய் நின்று அனுபவிக்க, எதிர்த்து வரும் சத்ருவை ஒன்றாய் நின்று எதிர்க்க கர்த்தர் அவர்களுக்கு நடைமுறை ஆலோசனைகளை அவ்வப்பொழுது தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, நங்கையர்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, இவர்களுக்காக திருமணத்தின் காரியங்கள் பேசப்படும் பொழுது உம்முடைய சித்தத்தின் மையத்தை விட்டு இவர்கள் யாரும் வழிவிலகி போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கணவன் மனைவி இருவருமாய் சேர்ந்து பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது நிச்சயம் உண்டாகும். அவர்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற சத்தியத்தை உம்முடைய திருவசனத்திலிருந்து இன்று எங்களுக்கு நீர் நினைப்பூட்டியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இது நடைமுறையிலே அமுலாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமற்று சின்னா பின்னமாக உடைந்திருக்கிற குடும்பங்களிலே இந்த நாளிலே தேவா உம்முடைய சமாதான காற்று வீச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் ஐ லவ் யூ லார்ட், உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆளுக்கு உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான்

சமூகத்திலே சுகம் உண்டு, உடைய சமூகத்திலே சுகம் உண்டு. பலவீனமாயிருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவினுடைய தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, பலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரியைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே.

அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே, உமை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உமை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உமை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உமை துதிக்கும் பொழுதெல்லாம்

Ore umena no kipate, umena tudite, umena nara dikirena dore, tudikalin matil wasam bandegravare, amai tudikiren, tudikiren, tudikiren, tudikirena dore, sulang umena tudikirena dore, umena magime padutikirena dore, எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. பியானோ வாசிப்பதில் உலக புகழ் பெற்ற பெடராஸ்கி ஒரு முறை லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இசை வாசிப்பதில் ஓரளவு திறமையான போதகர் ஜோசப் பார்க்கர் என்பவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை பார்க்க சென்றிருந்தார். பெடராஸ்கி வாசித்ததை கேட்ட போதகர் ஜோசப் பார்க்கர் மெய்மறந்து போனார். நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு சென்றதும் அவர் தன் மனைவியிடம், இன்றைக்குத்தான் நான் முதன் முதலாக ஒரு சிறந்த இசையை கேட்டிருக்கிறேன். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வாசிப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கோடரியை எடுத்து கொண்டு வா, என்னுடைய பியானோவை துண்டு துண்டாக்கி போட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அவர் பியானோவை சேதப்படுத்தவில்லை என்றாலும் பெடராஸ்கியை போல தனக்கு வாசிக்க முடியவில்லையே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் அவரை போல வாழ முடியவில்லையே என்று மிகவும் சோர்ந்து போகிறோம். சில சமயங்களில் அவரை பின்பற்றுவதையே விட்டுவிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்வதால் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கும் அவரை போல மாறுவதற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், காரணம் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த மாதிரியாகவும் இருக்கிறார், நமக்குள்ளும் வாழ்கிறார். எனவே நாம் அவரை போல வாழ நமக்கு வல்லமையை தருகிறார். இன்னும் ஒருபடி கூடுதலாக, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மாற அவர் விரும்புகிறார். அவரை போல நாமும் வாழ முடியவில்லையே என்று நாம் ஆதங்கப்பட தேவையில்லை. அதற்கு தேவையான ஆற்றலை நமக்கு தருகிறார். அவர் நமக்குள்ளே வாழ்வதால், நம்மை வழி நடத்துவதால் நாமும் அவரை போல வாழ முடியும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்ற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே இருதயத்தை ஊற்றி ஜெபி அப்படின்ற காரியத்தை இந்த 1 சாமுவேல் 1:15 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. 1 சாமுவேல் 1:15 நான் வாசிக்கிறேன். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அதனால இன்றைக்கே அன்னாளுடைய ஜபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி கூட, நீ என்ன, நீ வந்து மது குடிச்சிட்டு குடி உன்னை விட்டு விலக்கு என்றார். 14 பார்த்தீங்கன்னா, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இவ இருதயத்தில் ஆண்டவரோட பேசினாள். 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். ஆண்டவரோடு எதில் பேசுகிறாளாம், இருதய லெவலில் பேசுகிறாள். மனசளவில் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறோன்றோம்ல, அந்த மனசுக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபத்தை அன்னால் அவள் செய்தாள் என்று, அதான் இருதயத்திலே பேசினாள் என்று பார்க்கிறோம். இப்போ ஜபம் என்றாலே ஆண்டவரோடு பேசுவது தான் என்று நாம் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஜப மெத்தடு, ஜப முறைகளை நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ இருதயத்திலே அன்னால் ஆண்டவரோடு பேசி, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், நீ குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றுகிறேன். அம்மாவளே, இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு பாருங்கள், நாம் எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது. சத்தம் போட்டு ஜெபிக்கிற இடத்துல சத்தம் போட்டு ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் என்று தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பால் இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க அந்த ஜெபத்தை ஏன் ஆண்டவர் விரும்புகிறார், ஏன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று இந்த கால வேளையில் கொஞ்சம் சற்று நான் தியானித்தேன். அன்பால் எனக்கு சரியாக எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னாக்கா, எரேமியா 17:9 தான் எனக்கு காண்பித்தார். என்ன காண்பித்தார்னா, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னார். இருதயம்னாயா, இன்றைக்கி நம்ம உடம்புல மனசில் எல்லா எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, மூளை இருக்குது, உள்ளுறுப்புகள் இருக்குது, வெளி உறுப்புகள் இருக்குது. இந்த எல்லா உறுப்புகளும், மனிதனுடைய எல்லா மொத்த எங்கே வந்திருக்குன்னா, இருதயத்தில் தான் வந்திருக்குதான். அந்த இருதயம் தான் கேடும் திருக்குள்ளது, அதுதான் மனசுன்னு சொல்கிறார், அதுதான் சிந்தைன்னு சொல்கிறார். அன்பால் அதுதான் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் வந்து இருதயத்தை விரும்புகிறார், இருதயத்தை மாற்ற வேண்டும், இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறது. என்னென்னா, அந்த இருதயத்தை தான் பிசாசானவன் கெடுக்கிறான். அன்பாலே, அந்த இருதயத்தில் தான் மேட்டுமை, பெருமை, அவிசுவாசம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். அன்பாலே, அந்த அது ஆத்ம சம்பந்தப்பட்ட காரியம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று இங்கே பதிவிட்டு என்ன சொல்கிறாரு, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் தான் கேட்டார். அன்பாலே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் அந்த இருதயத்தை குறித்து அநேக காரியங்களில் அநேக இடத்துல பேசியிருக்கிறார். நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் தான் சொல்கிறார். வேறு எதையும் அவர் கேட்கலைங்க, வேறு எதையும் உன் மூளையை கொடு, உடைய முடியை கொடு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு முடியை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல, முடியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னுலாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் எதை தான் கேட்குறாரு, இருதயத்தை தான் கேட்குறார். மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்றார். நம்ம இருதயத்தை கொடுக்கணுமா? அன்பாங்களே, நீதிமொழிகளில் 23:26 அழகாக சொல்கிறார் பாருங்கள், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. வேறு எதுவுமே கேட்கலீங்க, அவர் இருதயத்தை தான் தான் கேட்குறார். உன் காசு பணத்தை தான் அவர் கேட்கல, உன் முடியை கொடுன்னு கேட்கல, உன்னுடைய கையை கொடு, காலை கொடு, உன்னுடைய கிட்னியை கொடுன்னு கேட்கல. அவர் எதை தான் கேட்குறாரு, உன் இருதயத்தை கொடு. ஏன் இருதயத்தை கேட்குறாருன்னா, இருதயம் தான் கேடும் திருக்குள்ளது. ஏன் இருதயம் கேடும் திருக்குள்ளதுன்னா, அந்த இருதயத்தை தான் பிசாசானவன் ஆளுமை பண்ணுறான். அவன் வந்து அவனுடைய சிந்தனை, அவனுடைய தாட்டெல்லாம் இருதயத்தில் போட்டு நம்மளை வீணாக்கிற, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிறதே பிசாசுடைய காரியம். அதனால்தான் அந்த இருதயத்தை எனக்கு தந்துரு, உன் இருதயம் கேடுபாடு உள்ளது, அதை என்கிட்ட கொடுத்தது. அன்பாவில் நீ உள்ள நிலைமையோடு என்கிட்ட வான்றார். அதாவது இருதயம் எப்படி இருக்குதான், பயங்கரமாக இருக்குதுன்றார். அந்த உண்மையிலே இன்னும் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிப்பார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றுறாருங்க. அன்பாவில் இன்றைக்கி நம்ம எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அன்பாவில்லே இன்றைக்கி பாருங்கள், எசேக்கியேல் 36:26-27 பாருங்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் பாருங்கள், அந்த உள்ளத்தில் உள்ளம் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். அன்பாவில், இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னா, அந்த இருதயத்தை எப்படி மாற்றுறாரா, அந்த சதையான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயமாக தரார். அந்த சப்பார் உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதய கல்லான இருதயம், இருதயம் கல்லாடா அப்படின்னு கேட்பாங்க. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல் அப்படின்வாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் கல்லாக மாறு. உண்மையில் நான்லாம் அப்படி தான் இருந்தேங்க, எனக்கு அழுகையே வராது. யார் செத்து போனாலுமே அழுகு வராது. எந்த அப்படி ரத்தத்தை பார்த்து எனக்கு அழுகையே வராது. ஏன்னா ரத்தத்தை பார்த்து பார்த்து எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, இந்த தையல மண்டையை ஓடிச்சிட்டு வரும்போது. அப்போ அந்த கல் மனசாக இருக்கும் என் மனசு, எனக்கே தெரியும் நல்லா. அப்போ அந்த இருதயம் எவ்வளோ கிறுக்கும் கேடும் உள்ளதாக இருந்துன்னா, அந்த கல் மனதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது நவமான இருதயத்தை அவர் கொடுக்குறார், மாற்றுகிறார். அப்போ ஏசாண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா, இருதய ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. கிராமத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ரோமன் கேத்தலிக்கு இருக்கிற பகுதியில் நான் இருந்திருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இருதய ஆண்டவர் அப்படின்வாங்க. அந்த இருதயத்துக்கு அவர் தான் ஆண்டவர். அந்த இருதயத்தை தான் இப்போ பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்கிறான், அவன் ஆளுமை பண்ணிவிட்டு அந்த இருதயத்தை அவன் என்ன செய்கிறான், திருக்கு கேடு உள்ளதமாய் மாற்றுகிறான். அதனால தான் இன்றைக்கி அழுகை ஜபம் நமக்கு வரமாட்டேன், கல்லாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயம் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, கல்லாக மாறிட்டு இருக்கு, சுயநலமாக மாறிட்டு இருக்கு, கேடும் திருக்குள்ளதாக மாறிட்டு இருக்கு. அன்பாலே அதிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இருதயத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஊற்றுறதுன்னு அப்படி பாருங்கள், இருதயத்தை எப்படியா ஊற்றுறதுன்னா, நீ ஆண்டவருடைய பாதத்தில் என் இருதயம் கல்லாட்டம் இருக்கு ஆண்டவரை, என் இருதயம் கேடுபாடாக இருக்குது ஆண்டவரை, இந்த இருதயம் எனக்கு வேண்டான்னு சொல்லி, நீ இந்த இருதயத்தை மாற்றுன்னு சொல்லி, நவமான இருதயமாக கொடுங்கன்னு சொல்லி நீ கேட்கும்போது, ஜபிக்கும்போது, உன் இருதயத்தை என் இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு, நவமான இருதயமாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்மாலே. அந்த ஜபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறோமா. அன்பாவில்லே, தேசத்துக்காக நாங்கள் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த தாழ்த்தி ஜெபிக்கிற காரியம் சரண்டர் ஆகிற காரியம் என்று பார்க்குறோம். அன்னைக்கு வந்து முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறதுன்னு நம்ம பார்த்தோம், சரணாகதி அடைகிறது. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதுன்றது, நான் ஒன்றுமே இல்லை, என் இருதயம் கேடுபாட உள்ளது, என் இருதயத்தில் நல்ல ஒரு சிந்தனை கிடையாது, நல்ல ஒரு மனசு கிடையாது, என்னுடைய சுயநலமான இருதயமாக இருக்குது. ஆண்டவரே, உம்மை போல உன் இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றுன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும்போது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாருங்க. அன்னால் அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம், சாமுவேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பானிலே அன்னால் வந்து தனக்காக தான் ஜெபித்தாள். தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கணும் தான் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆனால் நாம் அன்பர்களே நமக்காக ஜெபிக்காமல் இருதயத்தை ஊற்றி ஜனங்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாய் தருவார் அன்பர்களே. இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படியாக ஆத்துமாக்களுக்காக கதறு, இன்றைக்கி ஆண்டவுடைய பாரமே என்ன அப்படின்னாக்கா ஆத்தும பாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பாரம் என்னன்னாக்கா நம்முடைய குடும்ப பாரம், நம்முடைய பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, கடனை குறித்து, வீட்டை குறித்து, இப்படி நம்ம பாரம். இந்த பாரத்தை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறார். உங்கள்கிட்ட எப்படி ஓன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் பாரத்தை உங்கள்கிட்ட வாங்கிக்கணும். அப்போ ஆண்டவுடைய பாரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த அந்த இருதயத்தில் அவருக்கு பாரமாக இருக்கிறது அன்பாவில். அதனால்தான் ஓன் இருதயத்தில் அவர்கிட்ட ஊற்றி ஜெபிக்கும்பொழுது இன்றைக்கி நாம் ஜனங்களுக்காக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் ஜனங்களை கொள்ளை பொருளாக நமக்கு தருவார். இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம சுயநலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா அல்லது பிற நலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அதனால்தான் கர்த்தர் ஆண்டவர் பவுலை மறைத்து பேசியிருக்கிறார், என்னுடைய சுய பிரயோஜனத்தையே தேடாமல் நான் அநேகருடைய பிரயோஜனத்தையே தேடும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ பாருங்கள் பவுலுடைய இருதயம் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி பவுலுடைய இருதயத்தின் படி நாம் நம்முடைய பிரயோஜனத்தை தேடுறதுக்கு நம்ம இருதயத்தை ஊற்றுகிறோமா, இல்லது அடுத்தவங்க ரட்சிப்பு அடைய வேண்டும், அடுத்தவர்களும் இந்த ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அன்பாவிலே இன்றைக்கி பாருங்கள் ஒன்று கொரிந்தியர் 10 ஆண்டவர் சொல்கிறாரு பவுல் மூலமாக 32, நான் என் சுய பிரயோஜனத்தையே தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்களும் யூதருக்கு கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் நீங்கள் என்ன செய்யுங்க வாழுங்கள் என்று சொல்கிறார். அன்பாவிலே இன்றைக்கி பவுலிடத்தில் அந்த சுயநலம் என்பது இல்லை, காணப்படவில்லை. இன்றைக்கி சுயநலம் என்பது நம்ம இருதயத்தில் பிசாசு கொடுத்து நம்மளை வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறான் அன்பவன்ல. இன்றைக்கி நாம் அதில் கொஞ்சம் கற்றுக்கணும், உஷாராக இருக்கணும். நம்ம ஏன் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும், ஏன் ஓயாமல் ஜெபிக்கணும், ஏன் தாழ்த்து ஜெபிக்கணும், ஏன் கெஞ்சி ஜெபிக்கணும், ஏன் மன்றாடி ஜெபிக்கணும்ன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதே சமயத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாகிய நாம் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்ம இருதயத்தை அல்லது ஆண்டவருக்கென்று ஊற்றி ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி பாருங்கள் இருதயம் எல்லாத்த விட கேடு உள்ளது, திருக்குள்ளது. அந்த இருதயம் நமக்கு வேண்டாம். எசேக்கியேல் சொல்லப்பட்டதை போல் நம்ம இருதயத்தை மாற்றுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த இருதயம் வேண்டாம். ஆண்டவரே இருதயத்தை தான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான், உன் இருதயம் கேடுபாடு உள்ளது, உன் இருதயத்தை என்கிட்ட கொடு, அதை நான் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நவமான இருதயமாக நான் உனக்கு நான் மாற்றி போடுறேன், உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்கிறாரு. அன்பாவில் இன்றைக்கு இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிப்போம்மா. ஆண்டவரே நான் என்னுடைய இருதயம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுயநலம், என்னுடைய காரியத்தை குறித்தே நான் ஜெபிக்கிறவளாக இருக்கிறேன், நான் ஜனங்களுக்காக இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர், இருதயத்தை ஊற்றி நான் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜனங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக நான் ஆண்டவரே முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக என்னை நான் தாழ்த்தி ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் என்ற இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றுவோம். ஏன்னா நம்முடைய இருதயம் சரியில்லை. இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறார். நம்ம இருதயத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம இருதயத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே நான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஆண்டவரே, என் இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்கிறது, அதில் ஆண்டவரே அந்த இருதயம் எனக்கு வேண்டாம், என் இருதயம் கல்லாட்டம் இருக்குது ஆண்டவரே, அந்த இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பச்சதாபத்தோடு ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. அன்னால் ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே ஜெபித்தால் உன்னோடு பேசினாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு எங்களுக்கு தாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா அந்த இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயம் கல்லாட்டம் இருக்குதுப்பா, எங்கள் இருதயம் சுயநலம் நிறைந்த இருதயமாக இருக்குது, எங்கள் இருதயம் ஆண்டவரே திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து உம்முடைய இருதயத்தை போல எங்கள் இருதயத்தை மாற்றுங்கப்பா தகப்பனே. அப்படியாக நீ செய்ய போறீங்க நன்றி. அப்போதான் நாங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும் என்பதை பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே மகனே மகளே உன் இருதயத்தை தான்னு சொன்னீங்களே, இப்போ புரியுது அதுக்கு அர்த்தம் ஆண்டவரே. தகப்பனே என்னுடைய இருதயத்தை உமக்கே தந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இருதயம் சரியில்லை ஆண்டவரே, அந்த இருதயம் ஆண்டவரே பொல்லாப்பு நிறைந்ததாக இருக்குது ஆண்டவரே. அந்த நல்ல இருதயமாய் மாற்றுங்க, நவமான இருதயமாய் மாற்றுங்க, சதையான இருதயமாய் மாற்றுங்க. இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற இருதயமாய் எனக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்போ உங்கள்கிட்ட ஜபிக்க வந்தாலும் இருதயத்தை ஊற்றும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியாய் செஞ்சு ஆண்டவரே எங்கள் ஜனங்களெல்லாம் கொள்ளை பொருளாய் தாங்க, அழிந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்து மக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாங்க என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் அம்மா.
3: சிலுவையிலே

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் தங்கியிருப்பதாக. யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவர்கள் துதித்து பாடின பாடல். அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அநேக அடையாளங்கள், அற்புதங்கள் எகிப்தில் நடந்தது. எகிப்தில் நடந்தது மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனை முற்றிலுமாக, ஆமேன், தேவனால் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாடுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று. ஆமேன். எகிப்தில் கர்த்தர் செய்த கிரியைகள், அவர் அனுப்பின வாதைகள், ஆமேன், இது ஒரு புறம் நமக்கு அற்புதமாய் காணப்பட்டாலும் இன்னொரு புறத்திலே கர்த்தர் ஏன் இதை செய்தார் என்றால், மோசே கர்த்தர் எகிப்துக்கு அனுப்புகிறார். மோசே மாறனுமாக பார்வோனிடத்திலே போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடு என்று கேட்கும்போது பார்வோன் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஆமா, உன் தேவன் யார்? ஜனங்களை ஆராதிக்க விடுறதுக்கு, நீங்க சொல்லி நான் கேட்கறதுக்கு உங்கள் கர்த்தர் யார், உங்கள் தேவன் யார் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு தெரிந்த தேவர்கள், அவன் வணங்கின, அவன் வழிபட்ட எகிப்தின் தேவர்கள், இதை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவன் நினைத்து கொண்டிருந்தான், தான் ஆராதிக்கிற, தான் வழிபடுகிற தேவர்களே பெரியவர்கள், அவர்களுக்கு மிஞ்சின வல்லமை இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் எதை எதை வழிபட்டானோ அதன் பேரிலே கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று எண்ணாகமம் 33:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியரின் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். எகிப்தின் வழிபாடுகளில் ஒன்றுதான் சர்ப்பம், ஒன்று நதி, இன்னொன்று சூரியன். மற்றும் ஒவ்வொரு வழிபாட்டு காரியங்கள், மனிதன் எதை பார்த்து பயப்படுகிறானோ அல்லது மனிதன் எதிலே பயனடைகிறானோ அதையெல்லாம் தெய்வமாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் எகிப்திலே எதை பார்த்து பயப்படுகிறார்களோ, எதனால் பயனடைகிறார்களோ அதையெல்லாம் தங்களுக்கு தேவர்களாக்கி கொண்டார்கள். கர்த்தர் ஒவ்வொன்றின் மேலும் நீதியை செலுத்த ஆரம்பித்ததை வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். கடைசியில எகிப்தியருடைய ஒரு வழக்கம் எதுவா இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது என்றால், தங்களுடைய மூத்த பிள்ளையை எகிப்தின் தேவர்களுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவார்கள். கர்த்தர் அதிலும் கை வைத்தார். அப்பொழுதுதான், ஆமென், பார்வோனால தாங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, ஜனங்களை போயிருங்க என்று சொல்லி போக விடுகிறான். ஜனங்கள் வந்து பாடுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நிகரில்லாத இணையில்லாத நாமத்தை உடையவர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் படைத்தவர். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமைக்கும் நிற்க முடியாது. ஆமென். அவர் செய்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஒருவரே சிறந்தவர். அவர் ஒருவரே பெரியவர். அவர் மகா உன்னதர். ஆமேன். எனவேதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கொண்டாடுவோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். அவரே சாத்தானின் தலையை நசுக்கினவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு கோரஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தகப்பனே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்மை தெய்வமாக கொண்டது எங்கள் பாக்கியம். நன்றி செலுத்துகிறோம். உமக்குரிய மகிமையும் கனத்தையும் செலுத்தியுமே பிரியப்படுத்தி வாழ கிருபிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக மாறாத வல்லமை என்ற தலையங்கத்தோடு எசாயா 40:12 ஜீவ வார்த்தையோடு ஆரம்பிக்கிறோம். தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஞானளவாய் பிரமாணித்து மலைகளை தராசாலும் நிறுத்தவன் ஜார். இப்படியான கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. அழகான மஞ்சள் நிற ரோஜா பூ ஒன்று பூச்சாடியில் மலர்ந்திருந்தது. அதை கண்டு நன்பி இந்த பூவிலும் பார்க்க என்று ஆரம்பித்தாள். ஒப்பீடு செய்ய வேண்டாம். ஒப்பீடு செய்யும் போது இந்த அழகான பூவின் மேன்மையை அழகை நம் கண்களின் பார்வை குறைத்து போடக்கூடும் என்று தடுத்து விட்டேன். கடந்து போன வேதனை மிக்க நாட்களில் மேற்கண்ட வசனம் எப்பொழுதோ நடந்த இந்த சிறிய சம்பவத்தை நினைவுபடுத்தியது. நமது தேவாதி தேவனுடைய மகத்துவத்தை உணராமல் அவரை குறித்து நாம் செய்கின்ற தவறும் இதுதான். மேற்காணும் வசனத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பூமி உருண்டையின் பெரும் பாகத்தை நிரப்பியிருக்கிற தண்ணீரை ஒரு கைப்பிடியால் அளக்க முடியுமா? எல்லையற்ற வானத்தை கணக்கெடுத்தான் முடியுமா? மண்ணை மரக்காலில் அடக்கவும் மலைகளை தராசால் நிறுக்கவும் தான் முடியுமா? ஆக இந்த வசனம் தேவனுடைய அனந்த மேன்மையை, மகிமையை, ஞானத்தை, வல்லமையை நமக்கு உணர்த்துகிறது. அதுவே உண்மை. கர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரா முகமாயிருக்கிறீர் என்றும், ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவரளி செய்யவும் எனக்கு விருப்பம் உண்டு என்றும் பல விதங்களில் ஜோபு தன் வேதனையை, ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். 30-31 ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் என்ன? கேள்விக்கு பதில் கிடைத்ததா, அல்லது கேள்விகளுக்கு பதிலாக கேள்விகளே கிடைத்ததா? ஜோபுவின் கண்களை தேவன் திறந்தார். இறுதியில் சர்வ வல்லவரோடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் ஜார். தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்று 42 கூறினார். ஜோபுவோ, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்றார். தேவன் பூமி உருண்டை மேல் வீற்றிருக்கிறவர். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். எசாயா 40:22. நீரே சிருஷ்டிகர், நீரே நமது தேவைகளை சந்திக்கிறவர், நீரே சகாயர் என்றெல்லாம் பல வார்த்தைகளால் நாம் தேவனை துதிக்கிறோம், புகழுகிறோம். ஆனால் இவை யாவும் மனித எல்லைக்குள் அடங்கிய அறிவே. பூமியில் நிகழும் காரியங்களுக்கு நேராக நமது பார்வை திரும்பும் போது அவரது வல்லமையின் மகத்துவத்தை அதிகமாக காணலாம். இன்று கிறிஸ்துவில் நாம் தேவனை காணுகின்ற கிருபையை பெற்றுக் கொண்ட நாம் ஏன் உலகத்தை பார்த்து தடுமாற வேண்டும் இல்லையா? இன்றைய சிந்தனைக்கு, தேவனுடைய வல்லமையும் கரிசனையும் மாறாது என்ற நம்பிக்கை நமக்கு உண்டா? உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ வார்த்தைகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய ஜீவ சாட்சிகளையும் இன்னும் பலவிதமான தேவனுக்கேற்ற உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களையும் நீங்கள் கேட்டு மகிழுவதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்த

சிந்திப்போம், செயல்படுவோம். அந்த கைப்பைய பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். கைப்பையில என்ன ஆச்சரியம்னு கேக்குறீங்களா? மஞ்சளும் பச்சையும் கலந்த ஃப்ளூரசன்ட் நிறத்துல அது இருந்துச்சு. அதோட அளவு ரொம்ப சின்னது. ஒரு ஊசியின் காதல அது போயிரும். ஒரு கல் உப்பு அளவை விட சின்னது. இந்த கைப்பைய ஆன்லைன்ல ஏலம் போட்டாங்க. ஒருத்தர் $63,000 கொடுத்து இந்த கைப்பைய வாங்கியிருக்காரு. நம்ம இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 52,30,000 ரூபாய். கண்களுக்கே தெரியாத இப்படிப்பட்ட மினியேச்சர் நாகரிக பொருட்களை வாங்கும் ஆசை மேல்தட்டு மக்களை ஆட்டி படைக்கிறத பார்க்கும்போது வியப்பா தான் இருக்குது. எத்தனையோ மக்கள் வறுமையில வாடுறாங்க. அடிப்படை தேவைகளையே சந்திக்க முடியாம பல சவால்களை எதிர்கொண்டு வாழ்றாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அற்பமான பொருட்களுக்கு அதிகப்படியான பணத்தை ஒரு கூட்டம் மக்கள் செலவிட்டுகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது இல்லையா? இதுல உண்மை என்னன்னா, இப்படி அபத்தமான ஆடம்பரமான கைப்பைகளை வாங்குறது இவங்க நோக்கம் இல்லை. யார்கிட்டயுமே இல்லாத தனித்துவமான பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. இவங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அன்பு செலுத்துறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பை மட்டுமே முதலீடா நினைச்சு இப்படி வேண்டாத பொருட்களுக்கு செலவழிக்கும் அதிகப்படியான பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாமே. இரக்கத்துக்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டா விளங்கலாமே. ஒரு மனிதருடைய மதிப்பு அவருடைய செல்வத்தை வச்சு இல்ல, அடுத்தவங்க மேல அவர் காட்டும் அன்புல தாங்க அவருடைய மதிப்பே இருக்குது. தன்னலமில்லாம ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறவன ஊரே பாராட்டும். ஏன், இந்த உலகமே பாராட்டி போற்றும். தேவ மனிதராகிய பவுல் சொல்றத கேளுங்க, பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன்.

0: You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திர நீரே, பாத்திர நீர், ஒருவரே பாத்திர தகப்பன். ஜீசஸ்.
1: சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்.
2: Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little slumber, a little sleep, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler and your need like an armed man.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த வேத பகுதியை நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக அப்படியே அதில் தரித்திருந்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
2: So we are continually remaining the scripture passage for past 4 to 5 days and meditating on this.
1: இதிலே 3 வார்த்தைகள் நமக்கு பிரகாசமாய் இந்த வசனங்களை வெளிப்படுத்துகிறது.
2: So there are 3 words here that really brightens and reveals here in this way.
1: 3 very important words. முதலாவது, நீ எறும்பினிடத்திலே போ என்ற வார்த்தை.
2: First, go to the ant.
1: Go to the ant. நீ எறும்பினிடத்திலே போ.
2: First, go to the ant.
1: பொதுவாக எறும்புகள் நம்மை நோக்கி வரும்.
2: Generally, ants come seeking us.
1: எறும்புகள் நாம் வைத்திருக்க பொருட்களை நோக்கி வரும்.
2: Generally, ants come to the objects or food particles that we have kept.
1: நாம் எறும்பு இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம்.
2: But we will not go to ants.
1: எறும்புகளை பொதுவாக நம்ம தவிர்த்து விடுவோம்.
2: Generally, we will avoid those ants.
1: எறும்புகளை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும்.
2: So when we look at ants, we will really hate them.
1: நமக்கு ஒரு கோபம் வரும்.
2: We will feel angry.
1: எறும்புகள் நம் பக்கத்திலே வரவே கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மருந்தெல்லாம் போடுவோம்.
2: We also apply all those powders and medicines that they should not come near us.
1: ஆனா ஞானி சொல்றாரு, அது உன்னிடத்துல வருதோ இல்லையோ நீ எறும்புகிட்ட போ.
2: But the wise man says, no matter whether they come to you or not, but you go to the ant.
1: ஒரு மனிதன் ஞானத்தை அடைய வேண்டுமானால் அவன் பிரயாசம் எடுக்கணும்.
2: If a person ought to attain knowledge and wisdom, he has to take an endeavor.
1: அதுவா தன்னை தேடி வரும்னு எதிர்பார்க்க கூடாது.
2: He cannot expect that it will come seeking him.
1: நம்முடைய ஒரு பகுதி, நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை நாம செய்யணும்.
2: We have to make use of the responsibility, the time that we have, that is given to us, and we have to do the work that we are supposed to do.
1: நாம் நினைச்சிர கூடாது, நாம பார்த்தது, நாம் அறிந்தது, நம் அருகில் இருக்கிறது நம்முடைய உலகம் அப்படி நாம நினைச்சிர கூடாது.
2: We should never think whatever we see, what is very near to us, what is very close by, is our world.
1: இல்ல, அஞ்ஞானி சொல்றாரு, நீ உலகத்தை விட்டுட்டு, அதாவது உன்னுடைய சூழ்நிலையை விட்டுட்டு, நீ அறியாதது, நீ கவனிக்காதது, உனக்கு தெரியாத ஒரு உலகத்தை போய் பாரு.
2: But your wise man says, go out of the world, that is the things which you know, and look at those things which are unaware, which you don't know, which are very tiny.
1: உன்னுடைய comfort zone, உன்னுடைய வசதியான உலகம், உன்னுடைய வசதியான சூழ்நிலையை விட்டுட்டு நீ போய் நீ அறியாத ஒரு உலகத்தை பற்றி, நீ அறியாத ஒரு பொருளை பற்றி, ஒரு பிராணியை பற்றி நீ போய் கற்றுக்கொள்.
2: You have to get out of your comfort zone and go to a place, go to the tiny creatures, go to tiny things, go to the place which you do not know and learn things new.
1: யார் ஞானத்தை வாழ்க்கையில பெறுவாங்கன்னு சொன்னா, தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், தங்களுடைய தெரிந்த பகுதி, தங்களுக்கு பழக்கப்பட்ட பகுதி, தங்களுக்கு அறிமுகமான பகுதியை இருந்து அவங்க ரிஸ்க் எடுத்து, அவங்க யார் வெளியே போய் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய எல்லைகளை தாண்டி நான் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஞானத்தை பெற முடியும்.
2: Only those who come out of their comfort zone, come out of the zone which they know, only they can learn and attain wisdom who want to learn more things.
1: யார் வந்து தாங்கள் அறிந்தது, தங்களுக்கு தெரிந்தது, தாங்க பார்த்தது தான் உலகம், அதுதான் எல்லாமே அப்படி நினைச்சிட்டாங்களோ அவங்க வளரவே முடியாது.
2: But whoever think that whatever they know, whatever they see is their world, they cannot learn anything.
1: நீ எழும்பி போப்பா.
2: You have to get up and go.
1: நீ அறியாத உலகம் அந்த உலகத்துல இருக்கு.
2: There is a world world which you do not know.
1: There are things, there are situations, there are boundaries you have never crossed. நீ அறியாத பகுதிகள், உனக்கு தெரியாத வாழ்க்கையின் எத்தனையோ பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நீ போய் கற்றுக்கொள்.
2: There are many things you do not know, there are many lessons you have to learn, so you have to go and learn.
1: திருப்தி மட்டும் கொண்டுராத.
2: Don't be satisfied.
1: நீ எழும்பி போ.
2: You have to go.
1: இரண்டாவது முக்கியமான வார்த்தை அங்க என்னன்னு சொன்னா,
2: the second important word
1: அவர் சொல்றாரு, நீ எறும்பின் இடத்துல போ அப்படின்னு மாத்திரம் சொல்லல, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு.
2: He not only says go to the ant, but he says consider her ways and be wise.
1: அதாவது இரண்டாவது முக்கியமான வார்த்தை வந்து first is go, second is get. Get understanding from the ants. எறும்புகளிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்.
2: First word is go. The second word is get understanding from the ants.
1: நீ பெற்றது இதுவரைக்கும் பெற்றது போதாது.
2: Whatever you received so far is not enough.
1: கொஞ்சம் அதிகம் உனக்கு கிடைக்குமான கூட போ.
2: If you can get little more, you can go and get it.
1: பொதுவா ஒரு எறும்பட்ட போய் என்னங்க பாடம் படிக்கிறது நம்ம யோசிப்போம்.
2: So generally we will think what lesson can we learn from an ant?
1: இது எறும்பு சின்ன பிராணிட்ட போய் நான் என்ன படிக்கிறது?
2: What can I learn less, what lesson can I learn from tiny creatures like ant?
1: நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எறும்புகளை பத்தி பேசும்போது.
2: I have already told you about these ants.
1: மனுஷனுடைய சராசரி வாழ்க்கை வந்து 60 வருஷம் இன்றைக்குன்னு சொல்றாங்க.
2: So generally the lifetime of a human being is 60 years.
1: கர்த்தர் நியமித்த வருஷம் வந்து 70 ஆண்டுகள்.
2: So the years that is appointed by God is 70 years.
1: ஆனா எறும்புக்கு வந்து கர்த்தர் நியமித்தது 60 நாட்கள், 90 நாட்கள் தான், 3 மாசம் தான்.
2: But for ants it is just 60 days which the Lord has appointed for them.
1: ஆனா அதுகிட்ட போய் படி.
2: But you learn from it.
1: மனுஷனுடைய மூளை திறனை காட்டிலும், நான் உங்களுக்கு ஏற்கனவே எறும்பு பற்றி பேசும்போது சொன்னேன், எறும்பினுடைய மூளை திறன் வந்து 40,000 மடங்கு சிறியது.
2: So I told you about the human brain and ant brain, which is almost 40,000 times lesser than the human brain.
1: அவ்வளவு சின்ன எறும்பட்ட இருந்தாலும் நீ போய் கற்றுக்கொள்.
2: Though that ant is such a tiny creature, you have to learn from it. அடுத்த
1: அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு சின்ன காரியமா இருந்தா கூட அதிலிருந்து கூட ஞானத்தை நாம உறிஞ்சி எடுக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க.
2: So it means that no matter how tiny a creature or thing might be, but you can absorb and extract some wisdom from it.
1: இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு புட்டி நிறைய நம்ம தேனை வாங்குறோம்.
2: Today we buy a bottle full of honey.
1: ஆனா இந்த தேன் எப்படி வந்தது தெரியுமா?
2: But how did you get it?
1: Microliters of tiny drops of honey. ரொம்ப கண்ணுக்கு கூட தெரியாத, கையில பிடிக்க முடியாத அளவு கொஞ்சம் தேனை இந்த தேனீக்கள் பறந்து போய் அநேக பூக்களிலிருந்து உறிஞ்சி எடுத்து சேகரித்ததுதான் பாட்டிலா வாங்குற தேன்.
2: These honeybees which move around, fly around, they collect and absorb tiny microliters of honey which they collect, which we actually extract into a bottle.
1: நாம பொதுவா வந்து ஞானம் பெரிய பல்கலைக்கழகத்துல தான் கிடைக்கும், பெரிய புத்தகங்கள்ல கிடைக்கும், பெரிய படிப்புல கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்.
2: Generally when you consider wisdom, we always think we will receive wisdom only from great universities, great books and great things.
1: செல்வல் நினைக்கிறோம் ஞானத்தை பண்ண பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணணும்.
2: Many days we think if we need to attain wisdom, we have to make a big investment.
1: பெரிய மனிதர்கள் அண்டை போய் சேரணும்.
2: We have to go near big great people.
1: பெரிய முயற்சிகள் எடுக்கணும்.
2: We have to take great efforts.
1: சில வேளையில காசே கட்டாம பல்கலைக்கழகத்துக்கே போகாம எந்த மனுஷனையும் பார்க்காம நம்ம டெய்லி பார்க்கிற எறும்பை கொஞ்சம் கவனிச்சாலே அதுல இருந்து கூட என்ன கிடைக்கும்னா தேனீக்கள் கலெக்ட் பண்ற மாதிரி விஸ்டம் வந்து கிடைக்கும்.
2: Sometimes even without any investment, even without visiting any university or great people, you can get and attain wisdom just from tiny creatures like ants.
1: மூன்றாவது ரொம்ப முக்கியமானது அவர் அங்க சொல்றாரு.
2: The third important word that he says.
1: இங்க பாத்தீங்கன்னா அவர் சிலது கேள்விகள் கேக்குறாரு பாருங்க.
2: Here he asks certain questions.
1: அவர் சொல்றது இங்க பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து நீங்க 9 வசனம் பாருங்க, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்.
2: In verse 9 he says, how long will you slumber?
1: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்.
2: When will you rise from your sleep?
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ.
2: A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep.
1: அப்ப மூணு கேள்வி கேக்குறாரு.
2: He asked 3 questions here.
1: எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்?
2: How long will you slumber?
1: எவ்வளவு நேரம், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்?
2: When will you rise from your sleep?
1: நித்திரை செய்யட்டும் என்று சொல்லுவாயோ?
2: So you, how much more can you say?
1: அப்ப இது என்ன சொன்னா, the third and the most important thing is give serious thought to your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான முக்கியமான கேள்விகளை நீ கேட்க வேண்டும்.
2: The third word is give serious thought to your life.
1: வாழ்க்கைய வந்து ஏதோ நான் ஒரு கடமையில ஒரு வழக்கத்தின்படி வாழ்ந்துட்டு போறேன்னு போயிடக்கூடாது.
2: You should not live your life as if you live for some just for a namesake.
1: அப்படி வாழ்ந்துடவே கூடாது.
2: You should not live so.
1: வாழ்க்கைய வந்து கேள்விகள் கேட்டு வாழணும்.
2: You have to ask questions and live.
1: நல்ல கவனிங்க. வாழ்க்கையில ஞானம் வந்து பதில்களில் இல்ல, ஞானம் உதிக்கிறது வந்து கேள்விகள்ல தான்.
2: In our life wisdom is not in answers but in questions.
1: நாம கேக்குற கேள்வி சரியா கேப்போமானா பதிலும் சரியான பதில் கிடைக்கும்.
2: If you ask right question you will receive right answer.
1: See, one of the ways children learn, சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பெரிய ரிசர்ச்சர்ஸ், ஞானிகள், பெரிய பெரிய கல்விமான்கள், பெரிய கண்டுபிடிக்கிறவர்கள், இன்வென்டர்ஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பெரிய பெரிய உபகரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, தத்துவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஞானத்தை அடைகிறாங்க அப்படின்னு கேட்டால், அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் க்வெஸ்டியன், கேள்விகள்ல இருந்து ஆரம்பிச்சது.
2: One of the ways right from children to great people, researchers, inventors, scholars, how did they attain so much of wisdom and invent new things? It is because it all started from asking questions.
1: நமக்கு அந்த கேள்விகள் கேட்க தெரியல, அவங்க அந்த கேள்வி கேட்டாங்க.
2: We don't know to ask those questions but they asked those questions.
1: ஏன் ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து கீழே விழுது அப்படினு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு.
2: A person asked why apple falls down from a tree.
1: ஏன் இந்த மரத்திலிருந்து பீந்து வருகிற ஒரு ஆப்பிள் வந்து ஏன் மேலே பறக்க மாட்டேங்குது, கீழே ஏன் விழுது?
2: Why an apple which comes out of a tree falls down but it does not go up?
1: இந்த கேள்வியை கேட்டதுனால தான் ஐசக் நியூட்டன் போன்றவர்கள் பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை பற்றி கற்றுக்கொண்டாங்க.
2: Just because Isaac Newton asked this question, he was able to learn about the gravity of the earth.
1: இத போல எல்லா இன்வென்ஷன்ஸ், எல்லா கண்டுபிடிப்பை பாருங்க, it was all from questions. சரியான கேள்விகளை நாம கேட்கலனா சரியான பதில்களை நாம கண்டுபிடிக்க முடியாது.
2: Similarly, all the inventions of this world are just a result of the questions. If you don't ask right question, you cannot get a right answer.
1: அதே வேளையில பாருங்க, கேள்விகளை நீங்க தவறா பயன்படுத்துனீங்கன்னா நம்முடைய மதியனமும் அதிகமாயிடும்.
2: But at the same time if you ask wrong questions your foolishness will increase.
1: நிறைய முறை இயேசுவிடத்துல வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க தெரியுமா?
2: Many people came and asked questions to Jesus.
1: அதனால அவர்கள் வந்து ஞானம் பெறல, அவங்க வந்து அதனால இடர் அடைந்தாங்க. அதனால அவங்க தேவனுடைய வழிகளை அறியாமலே தங்களுக்கு தாங்களே ஞானிகள் என்று பெயர் சூட்டி கொண்டு மதியனர்களாக வெளியே போனாங்க.
2: Because of which they did not attain wisdom but rather they were offended and they just went astray from the way of God and they considered them to be wise in their own eyes.
1: பாருங்க, இயேசு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க கேள்வி கேட்டுட்டு கடைசில வந்து அவங்க எதையுமே கற்றுக்கொள்ளல.
2: So they asked questions to Jesus just to find fault with him but never learned anything from him.
1: இந்த நிறைய பேர் questions கேக்குறதும் தப்பான கேள்விகளை கேக்குறதுனால they just waste great opportunities to learn. கற்றுக்கொள்ளக்கூடிய சரியான கேள்விகளை கேட்காமல் குற்றம் கண்டுபிடிக்கிற கேள்விகளை கேட்டுட்டு தங்களுடைய நேரத்தையும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் அவங்க வீணடிக்கிறாங்க.
2: Today many people ask wrong question just to find fault and just waste their time because of it.
1: பாருங்க, நீங்க யாராவது ஒரு சிறந்த மனிதர் உங்க லைஃப்ல பார்ப்பீங்கன்னு சொன்னா,
2: if you see a best man in your life,
1: நீங்க நல்ல பெரிய தேவனால் பயன்படுத்தப்படுகிற இல்ல உலகத்துல பெரிய சிறந்த மனிதர்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா,
2: if you see a great man or a best man who is used very effectively by God,
1: நீங்க அவர்களிடத்துல உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் கிடைக்குது அல்லது ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதுன்னு வெச்சுக்கிடுங்களே,
2: just consider you get just 5 minutes of time with them,
1: நீங்க அதை எப்படி பயன்படுத்துவீங்க?
2: How will you make use of it?
1: அவர்களிடத்துல கேட்கக்கூடிய சிறந்த கேள்விகள் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கா?
2: Do you have the best question that you can ask them?
1: நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களோ அதற்கேற்ற விதமா தான் ஞானம் உங்களுக்கு வரும்.
2: So based on the question you ask you will receive wisdom.
1: சில பேர் பாருங்க, தேவனால் பயன்படுத்தப்படுகிற அல்லது புகழ்ச்சிக்குரிய தங்கள் வாழ்க்கையில சாதனைகளை படைத்தவர்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட அவங்க போய் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவங்களை குற்றப்படுத்தும்படி, அவங்கள வந்து கார்னர் பண்றபடி 2-3 கேள்வி கேட்பாங்க.
2: So some people when they get some time to speak with certain great people or popular people they will ask questions in a manner just to corner them or pinpoint their mistakes.
1: They wasted their opportunity right there. நிறைய பேர் பாருங்க, பெரிய மனிதர்கள் வந்து இப்படி நீங்க கார்னர் பண்ணும்போது கேள்வி கேட்கும்போது அவங்க பதிலே சொல்லாம மிஞ்சி போயிடுவாங்க.
2: Many great people if you ask question just to corner them they will never answer but leave the place.
1: இந்த கேள்வி கேட்ட முட்டாள் என்ன நினைப்பான்னா, நம்மள போல ஞானி யாருமே இல்ல, நம்ம பாருங்க அவர் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அவர் அப்படியே கார்னர் பண்ணி நம்ம கேட்ட கேள்வியில அப்படியே அவரை மிரட்டிட்டோம் பாருங்கன்னு இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி.
2: What will this foolish man he will think that the way that I asked the question, in the question that I twisted and cornered him, he could not answer, and he considered himself to be wise in his own eyes.
1: நீ கார்னர் பண்ணதுன்னு அவருக்கு என்ன நஷ்டம் கிடையாது. நீ கார்னர் பண்ணது வந்து உனக்கு தான் நஷ்டம். You just lost a great opportunity.
2: So you just lost a great opportunity by cornering that person. It is of no loss to him.
1: அவர் வந்து அவர் பட் அமைதியா போயிட்டாரு.
2: He just left calmly.
1: அவர் இன்னும் தொடர்ந்து சாதித்து கொண்டே தான் இருக்க போறாரு.
2: He will be continuing to achieve great things.
1: அவர் இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை படைத்து கொண்டே இருக்க போறாரு.
2: He will be achieving great many discoveries and inventions.
1: ஆனா நீ என்ன பண்ண போறனா, கேள்வி கேட்டு பதில் கிடைக்காம சும்மா உட்கார்ந்துட்டு எம்டியா தான் இருக்க போற. எப்படி எம்டியா வந்தியோ எம்டியா தான் போப.
2: But like how you went empty, you will return empty just by asking wrong questions.
1: நான் இத சொல்லணும் வரல, but it's very important that you handle questions right. தேவன் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுக்கும்போது கரெக்ட்டா கேள்வி கேட்கணும்.
2: So you have to handle questions right. When the Lord gives you right opportunity, you ask the right questions.
1: அந்த கரெக்ட்டான கேள்வி கேட்டிங்கனா நீங்க ஞானத்துல ரொம்ப வளர்ந்துருவீங்க.
2: If you ask right questions, you will grow up in wisdom.

0: என்னில் ஏதாவது குறை உண்டா?
1: Is there something I'm lacking in?
0: நான் வாழ்வது சரியான வாழ்க்கை வாழ்கிறேனா?
1: Am I living the right way of living?
0: இந்த மாதிரி self searching questions வந்து நம்மளை இன்னும் மேம்படுத்தும்.
1: So such kind of self searching questions will really make us grow.
0: இன்னொன்னு இருக்கு, மூணாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு.
1: The third important question.
0: முதலாவது சொன்னே, நாம மற்றவங்கட்ட கேக்குறது.
1: First question that we ask others.
0: இன்னொன்னு மற்றவர்கள் sorry நாம நம்மளை பார்த்தே கேள்வி கேக்குறது.
1: Second we questioning ourselves.
0: மூன்றாவது ஒன்று இருக்கு, மற்றவர்கள் நம்மிடத்துல கேள்வி கேட்கும்படி நம்மை வைத்துக் கொள்வது.
1: And third we should keep us in a way that others should ask questions.
0: கேள்விகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஓபன்னஸ் நமக்கு இருக்கணும்.
1: We should have an openness to receive questions.
0: யாருமே என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் செய்யறதுதான் செய்வேன், நான் நினைச்சதுதான் சரி, நான் வச்சதுதான் சட்டம் இருந்தீங்கன்னா நீங்க வளர மாட்டீங்க.
1: If you say no one should question me, whatever I think is right, whatever I do is right, my rule is right, if you be so then you cannot grow up in your life.
0: இங்க பாருங்க, ஞானி தம் பிள்ளைய பார்த்து மூணு கேள்வி கேக்குறாரு.
1: Here the wise man asked three questions to his son.
0: என்ன கேள்வி?
1: What is that?
0: சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்?
1: You sluggard, how long will you slumber?
0: 9th வசனம், உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பாய்?
1: Verse 9, when will you rise from your sleep?
0: 10th வசனம், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் சொல்லுவாயா?
1: And verse 10 says, how long a little sleep, a little slumber, a little folding of the hands to sleep?
0: இந்த கேள்வி மாத்திரம் அவர் வந்து ரிசீவ் பண்ணலன்னா அவர் வளர போறது இல்ல.
1: If he doesn't receive those questions, he will not grow up.
0: சில வேளைல சில கேள்விகள் நம்மிடத்துல கேட்கப்படும் போது நமக்கு உடனே பதில் தெரியாம இருக்கலாம்.
1: Sometimes when certain questions are asked to us, we may not have the right answer.
0: சில வேளைல பதில் சொல்லுகிற நிலையில நாம இல்லாம இருக்கலாம்.
1: Sometimes we may not be in a situation to answer those questions.
0: But don't be uncomfortable with questions at all. You need to be willing and ready and open to receive questions. When you avoid questions, when you decline questions, you have stopped growing. எந்த தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில அவர்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டும்.
1: No matter how great a person might be, how great a leader might be, but he should be questioned.
0: சில கேள்விகளால தான் நாம நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம இன்னும் எவ்வளவுலாம் மேம்படலாம், இன்னும் எப்படியெல்லாம் வளரலாம்னு நமக்கு தெரியாத காரியங்களை கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு நல்ல ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சிலர் கேட்கிற கேள்விகள்.
1: Certain questions that we receives are the triggering point which will make us to realize what is our fault and where we can grow up more.
0: என்ன விட்டீங்கனா இதுக்கு ஃபுல்லா இத பத்தி பேசிடுவேன் நான்.
1: If you leave me, I will talk about this all the
0: but
1: day.
0: But I want to really get into the subject today. அப்போ மூன்று காரியங்களை இந்த சப்ஜெக்ட் இந்த காரியம் பேசுது.
1: So these three things is being spoken in the subject.
0: முதலாவது எறும்பிட்ட போ.
1: First go to the ant.
0: இரண்டாவது எறும்பினிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்.
1: Second get understanding from the ants.
0: மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ வந்து ரொம்ப சீரியஸான எண்ணங்களுக்கு இடம் கொடு.
1: Third give serious thought to your life.
0: நீங்க ஒண்ணு கவனிக்கணும், இங்க வந்து இந்த இந்த இந்த சப்ஜெக்டே வந்து எதை பத்தி பேசுறாருன்னு சொன்னா, தூக்கமும் வேலையும் அப்படின்றத பத்தி பேசுறாரு.
1: So here the subject is actually deals with work and sleep.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, இந்த ஞானி வந்து ஒண்ணை ஒரு அறிஞ்சிட்டு தான் இது கேக்குறாரு. அவர் வந்து தூக்கம் தேவையில்லைன்னு அவர் ஒரு இடத்துலயும் சொல்லல.
1: So here the wise man doesn't say that you don't need any sleep.
0: பாருங்க, உதாரணமா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 80 வருஷம் உலகத்துல வாழ்றவங்க வந்து தங்க வாழ்க்கையில வந்து 26 வருஷம் தூக்கத்திலே கழிச்சிடுறாங்களாம்.
1: So when you take the statistics and see people who live roughly 8 years in this world, they spend almost 26 years in sleeping.
0: எவ்வளவு?
1: How many years?
0: 80 வருஷத்துல 26 வருஷம் தூக்கத்திலே போய்டுமா?
1: In 80 years you almost spend 26 hours in sleeping.
0: இன்னும் பேர் சில இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தூங்குறாங்க.
1: Some people also sleep more.
0: So நமக்கு வந்து 80 வருஷம் நம்ம கையில இருக்குனா ஒரு 50 வருஷம் தான் நாம உண்மையா விழித்திருந்து வேலை செய்யற ஆண்டுகள்.
1: So it means that if you have 80 years in your hand, we just stay awake and work only for 50 years.
0: நீங்க நேற்றைக்குள்ள டிவோஷன் கேக்கலனா தயவு செய்து கேளுங்க.
1: If you have not heard yesterday's devotion, kindly listen to it.
0: நான் 30 வருஷம் 80 வயசுல வந்து தூக்கத்துல போயிருது அப்படின்னு சொன்ன உடனே, தூக்கம் வந்து சாபமோ, தூக்கம் வந்து நமக்கு ஒரு பாரமோ, அவசியமற்றதோ நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க.
1: So when I say almost 30 years are being spent in sleep among the 80 years that we have, don't ever consider that sleeping is a curse or a burden or something that we don't need in our life.
0: இல்ல.
1: No.
0: தூக்கம் ரொம்ப அவசியமானது.
1: Sleeping is very much necessary.
0: தேவனே தூக்கத்தை உண்டு பண்ணினார்.
1: It is God who created the sleep.
0: இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது.
1: This is not an invention of man.
0: இது மனிதனுடைய சோம்பல் கிடையாது.
1: This is not a laziness of man.
0: தூக்கத்தை தேவன் மனிதனுடைய வாழ்நாட்களிலே தேவன் வைத்தார்.
1: So sleep is an act of God which Lord created in the life of man.
0: மனிதனுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, மிருகங்கள் எல்லா ஜீவராசிகள் லைஃப்லயும் தூக்கத்தை தேவன் அதனுடைய நேச்சர்ல அதனுடைய DNA-லே ஆண்டவர் வைத்திருந்தார்.
1: So not only for human beings but also the Lord has

0: kept the sleep as a portion in the DNA of even the beast and the living creatures.
1: தூக்கத்தை ஒருவன் இழந்தால், தூக்கத்தை ஒருவன் தவிர்த்தால், அவன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது என்கிற நிர்பந்தம் ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் உண்டு.
0: If a person lacks sleep or avoids sleep, it is seen that he cannot function well in his life.
1: அப்போ தூக்கம் அவசியம்தான், அதை பத்தி இங்க எந்த மாற்று கருத்தே கிடையாது.
0: So sleep is necessary, there is nothing denying here.
1: ஆனா இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா நேரத்தை எப்படி சரியா கையாளணும் அதை பத்தி தான் இங்க பேசுது.
0: But here if you read this passage, it is not against sleep, but here it says about how you are supposed to manage the time.
1: தூங்குகிறாயே அப்படினு சொல்லல, ஓ யூ ஆர் ஸ்லீப்பிங் அப்படினு அக்யூஸ் பண்ணல. இட்ஸ் நாட் an accusation. இது என்ன சொல்லுதுனா, எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது.
0: It is not accusations asking how you are sleeping, but it says how much more, how long.
1: அப்ப அங்க என்ன சொல்றாருனா, நீ உயிர் வாழ்றதுக்கு தூக்கம் வேணும்பா, ஆனா தூக்கத்தையும் விழித்திருக்கிறதையும் வேலை செய்யறதையும் நீ பேலன்ஸ் பண்ணணும்.
0: So here say, he says you need sleep as you live, but you have to balance between sleep and work.
1: அவர் என்ன சொல்றாருனா, தூங்குற தப்பு இல்ல.
0: He says it is not wrong to sleep.
1: ஆனா நீ ஒண்ணு மறந்துறாத.
0: But don't forget one thing.
1: வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு.
0: We have only a limited time in our life.
1: ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட காலமும் குறைந்து கொண்டே இருக்கிறது.
0: And then it is also lessening time.
1: அந்த குறைகிறதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
0: No one can control that lessening.
1: ஆனா உனக்கு இருக்கிற அந்த குறுகிய காலம், குறைந்து கொண்டிருக்கிற காலத்தை நீ வந்து தூக்கத்திலேயே செலவழிச்சு வேஸ்ட் பண்ணிடாம, நீ தூக்கத்தினுடைய விளைவாக உனக்கு கிடைக்கிற நல்ல பலனை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் என்பதை நீ பேலன்ஸ் பண்ணணும்.
0: But in this limited time and the lessening time you have, you should not waste your time by sleeping alone, but you have to make the best use of the time and the energy that you receive because of the sleep and do your work.
1: நீ 24 மணி நேரமும் விழிச்சிருக்க முடியாது.
0: You cannot stay awake for all 24 hours.
1: அதே போல 24 மணி நேரமும் தூங்க முடியாது.
0: At the same time you cannot sleep for 24 hours.
1: நான் சொல்ல விளக்குதா உங்களுக்கு?
0: Can you understand?
1: இப்படி கூட சொல்லலாம், 24 மணி நேரமும் விழிச்சிருக்க கூடாது, 24 மணி நேரமும் தூங்க கூடாது.
0: You should not be awake for 24 hours, you should not sleep all 24 hours.
1: எப்படி பவுல் சொன்னார் பாத்தீங்களா?
0: Like all Paul said,
1: சாப்பாடு வயிறுக்கு தேவை, வயிற்றுக்காக எப்பமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க
0: கூடாது. So you need food for your belly, not belly.
1: உங்க ஆகாரமே கடவுளா மாறிற கூடாது.
0: Your food should not become your god.
1: புரியுதுங்களா நான் சொல்றது?
0: Can you understand?
1: தூக்கம் தேவை.
0: We need sleep.
1: தூக்கமே வாழ்க்கைய மாறிற கூடாது.
0: But your life should not become sleep.
1: So இதுல பேசிக் क्वेश्चन என்னன்னு சொன்னா, எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம்.
0: So here the basic question is how long, how much more.
1: இன்றைக்கு என்னுடைய தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா, balancing work and sleep. எப்படி தூக்கத்தையும் வேலையையும் சரி சமமாக கையாள்வது.
0: Today the title of my devotion is balancing work and sleep.
1: இதுல நான் இன்னைக்கு அதிகாலையில எழும்பி இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு இது
0: as I woke up and meditated on this, I was really happy about it.
1: நான் இங்க வர்றது கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உட்கார்ந்து தியானம் பண்றது அப்படியே நானே மெய் மறந்துட்டேன்.
0: So I was totally taken away as I was meditating, I came late here.
1: அப்போ இதை தியானிக்கும் போது கர்த்தர் என்னுடைய இருதயத்துல நான்கு வார்த்தைகளை கொடுத்து இதன் மூலமாக இந்த பகுதியை நான் புரிந்து கொள்றது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்.
0: As I meditated on this, the Lord gave me four words and helped me to understand the scripture passage.
1: இந்த நான்கு கான்செப்ட் steps வந்து நீங்க கரெக்ட்டா நீங்க கற்றுக்கொள்வீர்களானா, how to balance work and your sleep, இத பத்தி நாம கற்றுக்கொள்ளலாம்.
0: So if you understand these four concepts correctly, then you can understand how to balance your sleep and work.
1: இதற்கு வந்து இன்னைக்கு டெக்னிக்கலா ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மென்ட்னு சொல்லலாம்.
0: So to say technically you can call it as time management.
1: இன்னொரு விதமா சொன்னா biblical time management.
0: In other words biblical time management.
1: இது வந்து வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது.
0: So it is bible that teaches us beautifully here.
1: நான்கு பகுதிகளில் காலத்தை நாம் ஒதுக்க வேண்டும்.
0: So we have to partition or manage our time in four parts.
1: நான்கு பகுதிகளில் நம்முடைய நேரத்தை நாம கையாள வேண்டும், அல்லது பகுத்து கொடுக்க வேண்டும்.
0: We have to manage or partition our time into four divisions.
1: Number one, முதலாவது எழுதி கொள்ளுங்க, time to wake up. எழுந்திருக்கிற ஒரு நேரத்தை நாம் சரியாக கையாளணும்.
0: Number one, time to wake up.
1: இந்த வசனத்தை பாருங்களேன்.
0: Look at the verse.
1: திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறார் பாருங்க.
0: He asks the questions again and again.
1: எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்?
0: How long will you slumber?
1: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்?
0: When will you rise from your sleep?
1: கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும்னு அப்படியே உட்கார்ந்திருப்பியா?
0: And how much more you will say a little sleep, a little slumber, a little folding of the hands.
1: அப்ப இங்க பிரச்சனைனா தூங்கிறது பிரச்சனை இல்ல.
0: So here sleeping is not the problem.
1: ஆனா எப்ப எழும்புறதுன்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை.
0: But the problem is when to wake up.
1: எப்பொழுது?
0: When?
1: ஏன் தூங்குகிறாய்ன்னு கேட்கல.
0: He did not ask why are you sleeping.
1: எப்பொழுது விழித்திருப்பாய்?
0: But he's asking when will you rise up.
1: இப்போ கேள்வி என்னன்னா எப்போ எழுமணும்?
0: So the question now is when to wake up.
1: எப்போ எழுமணும்?
0: When to wake up.
1: வேதத்துல நீங்க பல இடங்கள்ல வாசிப்பீர்களானா
0: இப்ப ரீட்
1: அதிகாலையில எழுந்திருக்கிறதை பற்றிய வார்த்தைகளை வேதத்துல எங்கும் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you read in the Bible you can see in many places rising early in the morning is being mentioned in many places.
1: இது பழைய ஏற்பாட்டிலேயும் உண்டு புதிய ஏற்பாட்டிலேயும் உண்டு.
0: This is present in the Old Testament and New Testament as well.
1: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து போய் தன்னுடைய மகனை வந்து பலி செலுத்த கொண்டு போனதை பார்க்கிறோம்.
0: Even the Old Testament la saints Abraham also woke up early in the morning and took his son for sacrifice.
1: நீங்கள் நீதிமொழிகள் 31:15 வாசிப்பீர்களானால்
0: in Proverbs 31:15 if you read
1: அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறாள்னு சொல்லி வாசிக்கிறோம்.
0: We read about a virtuous woman. She also rises while it is yet night and provides food for her household and a portion for her maid servants.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து போய் அவர் ஜெபமணினார்னு வாசிக்கிறோம்.
0: Even if you read about our Lord and Savior Jesus Christ, he rose up early in the morning and went for praying.
1: இப்போ என்ன கேள்வினா எது எந்த நேரம் சரியான நேரம்?
0: Now the question is which is the right time to wake up.
1: சில பேர் 3 மணினுவாங்க, சில பேர் 4 மணினுவாங்க, சில பேர் 5 மணினுவாங்க, சில பேர் காலை மணினா 6 மணி. எப்படி இந்த காலத்தை நம்ம சரியா நிர்ணயம் பண்றது?
0: So some people will say it is 3 AM, 4 AM, 5 AM. Some people call early morning as 6 AM. But how to rightly manage the early morning hours?
1: நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் ஏர்லி மார்னிங்னு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது.
0: பட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் டெல் யூ யூ கேனட் கரெக்ட்லி டிஃபைன் தட் திஸ் இஸ் தி ஏர்லி மார்னிங்.
1: உதாரணமாக நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலமும் சரி நம்முடைய வேதத்தின் காலங்களை நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா 4 o'clock அல்லது 3 o'clock early morning னு சொல்லி எங்கேயுமே கிடையாது.
0: So generally when you look at a Bible you cannot see that 4 o'clock or 3 o'clock as an early morning hour.
1: அவங்களுக்கு தூங்குற டைம் அப்படின்றது எதை வச்சு தீர்மானம் பண்ணாங்க, எழும்புற டைம் எதை வச்சு தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தை தூங்குற நேரமாக பார்த்துக்கிட்டாங்க, சூரியன் உதிக்கிற நேரத்தை அவங்க வந்து எழுந்திருக்கிற நேரமாக பார்த்துக்கிட்டாங்க.
0: So generally they determine the evening hour and the night hour and the morning hour based upon the sunset and sunrise.
1: அப்ப early morningன்றது அந்த சூரியன் ஒளி வர்றதுக்கு முன்னால இருட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இருட்டை தான் அவங்க early morningனு வைத்து கொண்டாங்க.
0: So early morning according to them is the night hour before the sun rises.
1: அப்போ நம்ம வந்து early morningன்றத வந்து கரெக்ட்டா இந்த டைம் தான் அப்படி நம்ம determine பண்ணவே முடியாது.
0: So therefore you cannot determine rightly that this is the early morning.
1: பட் ஏர்லி அப்படின்றது எதுக்கு நம்ம வந்து சம்பந்தப்படுத்தணும்னா எனக்கு அதிகாலை எழும்புகிறேன், காலையிலே எழும்புகிறேன்றது நான் எழும்புகிற நேரம் என் வேலைகளை நான் சரியாக செய்வதற்கு போதுமான நேரம் இருக்கிறதா, அதான் முக்கியம்.
0: So we determine that early morning based on the work that we have. I have to calculate whether I'm able to complete all the works that I'm able to do early in the morning.
1: எனக்கு முன்பாக இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்கள் என்னுடைய உத்தரவாதங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான அளவு நான் ஏர்லியா எழும்புறனா?
0: So do I get up early enough to fulfill all the works and the responsibility that I have?
1: சரி, மூன்று முக்கியமான காரியங்களுக்கு நமக்கு நேரம் இருக்கணும் காலையில.
0: So we should have time for three important things in our life in the morning hour.
1: முதலாவது
0: first
1: தேவனோடு இருக்க நமக்கு டைம் வேணும்.
0: First we need time for God.
1: அதனால நீங்க அதுக்கு டைமை நீங்க குறிச்சுக்கணும்.
0: So you have to fix a time for that.
1: இரண்டாவது
0: second
1: உங்களுக்காக கொஞ்சம் நேரம் வேணும்.
0: Then time for yourself.
1: உண்மையா இல்லையா?
0: Is it right?
1: நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும்.
0: So you need time to do your responsibilities.
1: மூன்றாவது மற்றவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு நேரம் இருக்கணும்.
0: And then time for others.
1: விளங்கிடுச்சா இப்போ உங்களுக்கு?
0: Can you understand?
1: இப்போ நீங்க கணக்கு போடுங்க.
0: Now you
1: எனக்கு எவ்வளவு ஏர்லியா நான் எழும்பணும்?
0: Now you calculate how early you have to rise up.
1: இத வச்சு நீங்க ஒரு கால்குலேட் பண்ணுங்க.
0: Based on this you have to calculate.
1: தேவனுக்கு நான் நேரம் கொடுக்கணும்.
0: I should give time for God.
1: எனக்கும் நான் நேரம் கொடுக்கணும்.
0: I should give time for myself.
1: மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்கணும்.
0: I should give time for others.
1: இது எப்படி விளக்கலாம்?
0: How can we explain this?
1: காலையில நான் எவ்வளவு சீக்கிரம் எழும்பணும்னா தேவனோடு நான் நேரத்தை செலவழித்து வேத வாசிக்கிறது, தியானம் பண்றது, ஜெபிக்கிறது, இதுக்கு எனக்கு ஒரு நேரம் வேணும்.
0: So as I get up early in the morning, I have to fix a time to pray, to meditate the word of God and spend time with God.
1: என்னோட காலையின் ஒரு நாளின் முதல் பகுதியை கர்த்தருக்கு நான் கொடுக்கணும்.
0: I have to give the first portion of the day to God.
1: தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள்.
0: I should seek the Lord and his righteousness first.
1: Seek the kingdom of God and his righteousness. அதை தேடுறதுக்கு நான் முதலாவது நேரம் ஆண்டவர் கொடுக்க போறேன். எவ்வளவு நேரம் கொடுக்க போறீங்கன்னு நீங்க எழுதிக்கிடுங்க.
0: So you have to fix how much you going to give that.
1: ரெண்டாவது உங்களுக்கு நேரம் வேணும்.
0: Next you have to give time for yourself.
1: எதுக்கு?
0: For what?
1: உங்கட சரீரத்தை பராமரிக்க நேரம் வேணும்.
0: You need time to take care of your body.
1: அது வந்து எக்சர்சைஸா இருக்கலாம்.
0: It might be exercise.
1: அது வந்து சாப்பிற நேரமா இருக்கலாம்.
0: It might be a time to eat.
1: நல்ல குளிச்சு உங்களை நீங்க க்ரூம் பண்றதுக்கு டைம் வேணும்.
0: It might be a time to shower yourself and groom yourself.
1: அதுக்கு டைம் வேணும்.
0: You need to give time.
1: மூன்றாவது
0: third
1: காலையில் எழுமி மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு எவ்வளவு நமக்கு நேரம் வேணும்.
0: So how much time I need to help others in the early morning.
1: நிறைய பேர் இதுல மூணுலயே வந்து தப்பு விடுறதுனால தான் ப்ராப்ளம் காலையிலேயே கிளம்பிடுது.
0: Since people find fault in any of these three things there's a problem for
1: them. சரிவேல தேவனுக்கு நேரம் எல்லாம் போயிடுது.
0: Sometimes there's no time for God.
1: இரண்டாவது நம்ம எழும்புற நேரம் கொஞ்சம் தாமதிக்கிறதுனால சில பேர் குளிக்காம கூட கிளம்பி போயிடுறாங்க.
0: Sometimes when it delays some people don't even take shower.
1: அவங்க dress அயன் பண்ணாம கூட போயிடுறாங்க.
0: They don't even press their dresses.
1: ஏன் சொன்னா அதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்வாங்க.
0: It's because they say we don't have time.
1: இன்னொன்னு எல்லா வேலையும் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு வேலையும் மற்றவர்களுக்காக செய்யவே மாட்டாங்க.
0: So they will delegate all their work to others and they will never help others to work.
1: இப்போ இது மூணுக்கும் டைம் போட்டு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு டைம் வேணும்.
0: So you have to fix time for all these things and calculate how much you require.
1: நீங்க போற வேலைக்கு முன்னால எவ்வளவு டைம் எடுக்கணும்னு சொல்லி பாருங்க அதான் early morning.
0: So just calculate the time how much you need before you go for work. This is the early morning.
1: இது மூணத்தையும் நீங்க சமமா நீங்க செய்யிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா?
0: So do you have time to do all these three things?
1: Na solven that is the right time to wake up. Na kaala elumbi devanoda neram enakkaga neram mattavargalukkaga neram kudukka mudiyama na thavikiren sonna neenga elumbra neram seriyillanu artham.
0: If I'm not able to manage time for God, for myself or for others in the early morning, then it means that you are not getting up correctly.
1: Kartode naamathukku mayame undavada.
0: Glory be to the name of the Lord.
1: Ipo enna na na vandu en time correct-a manage pandrana correct-ana time ku elumbrana அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதுக்கு சில பாராமீட்டர்ஸ் பார்க்கலாம்.
0: So now let us look at certain parameters to check whether I get up correct at the right time.
1: இந்தந்த பகுதியில் பிரச்சனைகள் குறைவுகள் வருது அப்படினா நான் எழும்புற நேரம் சரியில்லைன்னு அர்த்தம்.
0: So if you find certain problems in certain portions of your life, it means that you are not waking up right.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 10 அதிகாரம் 18 வசனம் வாசிப்பீர்களானால்
0: If you read Ecclesiastes 10:18
1: மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும் கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும்னு போட்டிருக்கு.
0: It says by much slothfulness the building decayeth and through idleness of hands the house droppeth through.
1: இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா சோம்பலுடைய விளைவு என்னன்னா வீடெல்லாம் வந்து பழுதுபட்டுருமா அல்லது அது வந்து கெட்டு போயிடும்.
0: So it says
1: ஊரே வந்து ஒழுக ஆரம்பிச்சிரும்.
0: It says as a result of laziness the building decays and also the house droppeth.
1: இது அர்த்தம் என்னன்னா இதுடைய எஃபெக்ட் வந்து உடனே தெரியாது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும்னு அர்த்தம்.
0: So it means the effect is not seen immediately but after a few days.
1: நீங்க உங்க லைஃபே நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணீங்கனா சுய பரிசோதனை செய்தீர்களா அதுல வந்து கண்டுபிடிப்போம் நான் வந்து தொடர்ந்து சரியா எழும்பாததனால என் லைஃப்ல சில காரியங்கள் ஓட்டை ஆயிடுது சிலது ஒழுகுது சிலது வந்து பராமரிக்கப்பட முடியல சிலதுக்கு எனக்கு சரியான நேரம் கொடுக்க முடியல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட்ட பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம சரியா நேரத்துக்கு எழும்பலன்னு அர்த்தம்.
0: So even if you self introspect yourself you can identify there are certain portions in my life which is totally repair which I cannot take care of which is decayed and which is dripped so that it means that you have not getting up right time and you have not giving time for all these things correctly.
1: நீதிமொழிகள் 10:26 பாருங்க.
0: Proverbs 10:26
1: பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புறவர்களுக்கு இருக்கான்.
0: Like vinegar to the teeth and smoke to the eyes, so is the lazy one to those who send him.
1: அப்ப என்ன பிரச்சனை?
0: What is the problem here?
1: சோம்பல் உள்ள வந்துருச்சுனா நம்ம லைஃப்ல எல்லா பகுதியும் அது பாதிக்க ஆரம்பிக்குது.
0: So when laziness enters your life, it affects all the parts of your life.
1: நீதிமொழிகள் 18:9 பாருங்க.
0: Proverbs 18:9
1: தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் அழிவு செய்யறதுக்கு ரொம்ப சகோதரனா இருக்கிறான்.
0: Whoever is slack in his work is a brother to him who destroys.
1: அப்போ நம்ம கவனிக்கணும். நான் வந்து எழும்புகிற நேரம் தேவனோடு உள்ள நேரத்தை பாதிக்குதா எனக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை அழிச்சு போடுதா மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீணாக்குதா கெடுத்து போடுதா நான் வேலையில் கொடுக்க வேண்டிய நேரத்தை அது கெடுத்து போடுதா இதெல்லாம் நீங்கள் யோசித்தீங்கன்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் கிளாக்க வந்து நான் கொஞ்சம் சீக்கிரம் மாத்தணும்.
0: So we have to calculate and see, is the time that I wake up, is it affecting the time that I give to God? Is it affecting the time for myself, or it is affecting the time that I give for others? Then it means that you have to change your clock.
1: ஒரு பெரிய இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சோம்பலா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர், ரொம்ப அழகான இண்டிகேட்டர் இதே பகுதியில் இருக்கு. நீதிமொழிகள் 6:11 பாருங்க.
0: So a good indicator to identify that you are lazy, you can find in Proverbs chapter 6 and
1: சோம்பேறியா இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா?
0: How will be the life of a lazy man?
1: உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கும்.
0: Your poverty shall come on you like a prowler and your need like an armed man.
1: நான் சொல்றது நீங்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேகமா போறேன், எனக்கு தெரியுது.
0: I'm going bit fast, I think you can understand it.
1: ஒரு சிம்பிள் வே இண்டிகேஷன், ஒரு பல்ப் எரியுதுன்னா என்னன்னா, நான் வேலை செய்கிறேன் ஆனால் முடிவு வந்து தரித்திரம், முடிவு வந்து செழிப்பே கிடையாது, வளர மாட்டேங்கிறேன், முன்னேற மாட்டேங்கிறேன், இருந்த இடத்துல இருக்கிறேன், அல்ட்டா கீழே இறங்கி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் சோம்பல் குடி கொண்டுருச்சுன்னு அர்த்தம்.
0: So if you see that I'm working hard, but I think there is poverty in my house, I could not go further, I do not progress, but just going behind and lacking behind, it means that laziness is in your house.
1: என் வாழ்க்கையில் regression, poverty உள்ள வருது அப்படின்னா, அப்போ எனக்கு சோம்பல் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம்.
0: If there's poverty and regression in your life, it means that laziness is in your present in your life.
1: நம்ம லைஃப் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு தெரியணும், தேவனோடு உள்ள நேரம், எனக்காக கொடுக்குற நேரம், மற்றவர்களுக்கு கொடுக்குற நேரம், வேலை கொடுக்குற நேரம், எல்லாத்துலேயுமே வந்து தரித்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் வந்து வளர்ச்சி மேம்பாடு நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நான் சோம்பலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம்.
0: ஸோ இஃப் யூ ரீசர்ச் அண்ட் யுவர் லைஃப் அண்ட் சி, அண்ட் இஃப் யூ ஃபைன் தட் இஸ் பாவர்ட்டி இன் யுவர் லைஃப், அண்ட் இஃப் தெர் இஸ் நோ பாவர்ட்டி, தட் இஃப் யூ கேன் கோ ப்ரோக்ரெஸ் அண்ட் கோ அப் அண்ட் எக்ஸால்ட், இட் மீன்ஸ் தட் யூ கிவ் கரெக்ட் டைம் ஃபார் எவ்ரி திங்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: க்ளோரி பீ டு தி நேம் ஆஃப் தி லார்ட்.
1: அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, time to wake up.
0: The first portion in time management is time to wake up.
1: முதலாவது எழுந்திருக்கிற நேரத்தை நீங்க சரி பண்ணுங்க.
0: First you have to fix your time to wake up.
1: எந்த அளவுக்கு எழுமணும்,
0: how early should get up,
1: எவ்வளவு early எழுமணும், எவ்வளவு சீக்கிரமா எழுமணும்,
0: how early should you wake up,
1: தேவனோடு இருக்கிற நேரம்,
0: time for God,
1: நமக்குன்னு இருக்கிற நேரம்,
0: time for yourself,
1: மற்றவர்களுக்கு அல்லது குடும்பத்தாருக்கு இருக்கிற நேரம்,
0: time for others and family,
1: நான்காவது வேலைக்கு இருக்கிற நேரம்,
0: and fourth time for your work.
1: இதை எல்லாமே அக்காமடேட் பண்ற மாதிரி ஒரு நேரம் என் லைஃப்ல ஏர்லியா எழுமணும்.
0: So I should get up early enough to accommodate all these things in my life.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: ஏன் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னா,
0: why do I teach all these things?
1: இன்னைக்கு அதிகாலைன்றது நிறைய பேருக்கு வித்தியாசமான நேரங்களா மாறிடுது.
0: Today the early morning has become different for many people.
1: காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறவங்களுக்கு 5 மணியோ 4 மணியோ அதிகாலை.
0: For people who go for work at 9 AM, 4 or 5 o'clock is the morning hour.
1: இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரும்பாலான இளைஞர்கள் இரவு முழுவதும் வேலை செஞ்சுட்டு காலையில் 5 மணிக்கு படுக்க போறாங்க.
0: Today most of the young people in our nation, they sleep, they work the entire night and go to sleep only the 5 AM in the morning.
1: அவங்க எழும்புறது எப்பனா, மதியானம் 12 மணி தான்.
0: They will get up only at 12 o'clock in the afternoon.
1: அவங்க வந்து இந்தியன் டைம்ல தூங்கி எழும்புறது இல்ல, அவங்க அமெரிக்கன் டைம்ல, இங்கிலாந்து டைம்ல தூங்கி எழும்புறாங்க.
0: They don't sleep in the Indian time, but they sleep and wake up in American and England time.
1: அவங்கள்ட்ட போயிட்டு நீ 4 மணிக்கு எழும்புன்னு சொன்னா, நான் வேலையில இருக்கேன் 4 மணிக்குன்னு சொல்லுவாங்க.
0: If you go and tell him wake up at 4 o'clock, he will say that I'm in my work place now.
1: நீங்க 9 மணிக்கு வேலைக்கு போறீங்களோ, நீங்க வந்து சாயங்காலம் 4 மணிக்கு வேலைக்கு போறீங்களோ, நீங்க இந்த 4 காரியத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கிறபடி நான் எழும்பி நான் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத நீங்க கரெக்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா, you are waking up at the right time nu artham.
0: No matter whether if you go at 9 am in the morning or 4 pm in the evening, but if you can accommodate and give time for all these 4 things in your life, it means that you get up at the right time.
1: Kathare naamathukku mayame undada.
0: Glory be to the name of
1: God. So first enadhu,
0: first
1: time to wake up.
0: Time to wake up.
1: Biblical time management la first part vandu elundirukkira nerathai na seer seiyanum.
0: The first part of biblical time management is time to wake up.
1: Rendavathu,
0: second
1: time to work. Velai seigiradharku neram.
0: Second, time to work.
1: வேலை செய்கிறதற்கு நேரம்.
0: Time to work.
1: 1 Timothy 5:8 பாருங்க.
0: 1 Timothy 5:8.
1: 1 Timothy 5:8.
0: 1 Timothy 5:8.
1: ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான்.
0: But if any provide not for his own and especially for those of his own house, he has denied the faith and is worse than an infidel.
1: நல்லா கவனிக்கணும்.
0: Listen carefully.
1: வேலைக்கு நேரம் ஏன் கொடுக்கணும் அப்படினா ரெண்டு காரணம்.
0: Why should you give time to work? There are two reasons.
1: அதுல வந்து ரெண்டு முக்கிய காரியங்களை நீங்க கவனமா பாத்துக்கணும்.
0: You have to look into two important things there.
1: முதலாவது, உத்தரவாதம் உள்ளவர்களாய் வேலை செய்யணும்.
0: First be responsible.
1: அதுக்கு நீங்க நேரத்தை கொடுக்கணும்.
0: You have to give time for that.
1: ஒரு உத்தரவாதம் இல்லாம பொறுப்பு இல்லாம வாழவே கூடாது.
0: Don't live without any responsibility.
1: நீங்க நிறைய பேருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது.
0: Today many people have no responsibility.
1: நிறைய பேர் படிச்சிருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க.
0: Many people are educated but they don't go for work.
1: சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க.
0: Some people will be married but they will not work.
1: வயது வந்திருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க.
0: They would have attained that age but they will not go for work.
1: அவங்க மற்றவர்கள் இடத்துல வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படின்றத உணராமல் வாழ்றவங்க இருக்காங்க.
0: They don't realize that they have a responsibility that they have to accomplish an exercise to others.
1: சில பேர் நம்ம 40 வருஷம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல நடந்து போன மாதிரி வானத்துல இருந்து மன்னா பொழியற உணர்வுல இருக்காங்க.
0: Some people are like the Israelites who walked in the wilderness. They will be with the experience of getting manna from heaven.
1: தாங்க உழைக்காமலே சம்பாதிக்காமலே சாப்பாடு டேபிள்க்கு வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
0: They always expect that they will get their food on their table without even laboring.
1: ஆனா வேதம் சொல்லுது,
0: the Bible says,
1: நீ உன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக உன்னுடைய வீட்டையும் நீ விசாரிக்கணும்.
0: So here the Bible says you have to provide or care for your own people, for your own family.
1: விசாரிக்கணும் அப்படினா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்கணும்.
0: So here in English it says you have to take or provide their needs.
1: அவருடைய தேவைகளை நீ சந்திக்கணும், பூர்த்தி செய்யணும்.
0: You have to fulfill and provide their needs.
1: அப்ப நான் வாழ்றது எனக்காக மட்டும் வாழ்றது இல்ல.
0: So I don't live for myself.
1: நான் ஒரு பிள்ளையா இருப்பேனானா நான் ஒரு வயது வந்த வரைக்கும் வர்ற வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்ன பராமரிக்கிறாங்க. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா என் பெற்றோரை நான் பராமரிக்கிறேன், அவருடைய தேவைகளை நான் கொடுக்கிறேன்.
0: If I am a child until I attain certain age my parents will take care of me and provide me everything and then when I attain my age then I have to take care of my parents and provide them.
1: அதே போல எனக்கு திருமணம் ஆகி விட்டது.
0: At the same time when I am married,
1: கணவனாக மனைவியாக எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. நான் என் மனைவியை பராமரிக்கணும், மனைவி என்ன பராமரிக்கணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க பிள்ளைகளை பராமரிக்கணும்.
0: As a husband and wife we have a responsibility. As husband should take care of his wife and wife should take care of the husband and both should take care of the children.
1: இதற்கு தான் வேலை.
0: That is why we need work.
1: உத்தரவாதம் உள்ளவர்கள் செய்யறது தான் வேலை.
0: This is the responsible people who do this.
1: எந்த உத்தரவாதமுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது.
0: So just eating without any responsibility is not a life.
1: அதனால தான் எபேசியர் 4:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு,
0: That's why apostle Paul says in Ephesians 4:28,
1: திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் போட்டிருக்காரு.
0: Let him that stole steal no more but rather let him labor working with his hands the thing which is good and that he may have to give to him that needeth.
1: தனக்கும் வேணும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கும் அவன் வந்து திருடாம வேலை செய்யணுமா.
0: So he should work so that he can give to himself and also to others that he may not rob it.
1: நல்ல கவனிங்க, வேலை செய்யாதவங்க மற்றவங்க செய்யற வேலையினுடைய வருமானத்தை திருடுறீங்கன்னு அர்த்தம்.
0: So people who don't work it means that they are robbing or stealing the work of other people.
1: Can you understand? நீங்க ஒழுங்கா உங்க உத்தரவாதத்தை நிறைவேற்றலனா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நீங்க திருடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
0: If you don't fulfill your responsibility correctly it means that you are robbing the income of others work.
1: நான் சொல்ல உண்மைதானே?
0: It is true, right?
1: உண்மைதானே?
0: It is right.
1: இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன்.
0: I'm in ministry now.
1: நா வேலை செய்யாம நா பிரயாசப்படாம ஊழியத்தின் பலனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களுடைய உழைப்பினுடைய பலனை நான் திருடிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம்.
0: If I don't labor or work but just eat the outcome of my ministry it means that I just rob the income of other people.
1: மற்றவங்களுடைய பிரயாசம் மற்றவங்களுடைய வொர்க்ல இருந்து வர்ற அவுட்கம்மை வந்து நான் திருடுறேன்.
0: I just rob the outcome of the others work.
1: You must ask a question very often. Am I a contributor or am I a consumer? Very important question. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவனா இருக்கிறேனா நான் கொடுக்கிறவனா இருக்கிறேனா?
0: Am I a contributor or a consumer?
1: நீ நிறைய பேர் கன்சியூமராகவே இருக்காங்க, எல்லாத்தையும் மற்றவர்களுடைய உழைப்பு வேர்வை அவருடைய கஷ்டத்தை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இவங்க ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது.
0: Today many people remain a consumer. They just extract and eat all the other people's work, their labor, their sweat, but they don't contribute anything.
1: ஒரு பிள்ளை தன் தாயினுடைய பாலை வந்து கொஞ்ச காலம் வந்து என்ன பண்ணுதுன்னா consume பண்ணுது.
0: A child consumes the milk of its mother for a period of time.
1: கொஞ்சம் வளர்ந்த உடனே பெற்றோருடைய உழைப்பின் வேர்வையின் பலனை அது கன்சியூம் பண்ணுது.
0: And when it grows up it consumes the outcome of the labor and sweat of their parents.
1: ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால தான் ஃபீஸ் போய் கட்டறாங்க.
0: It's because their parents work hard they are able to pay the fees.
1: அவங்க தான் எல்லாம் கொடுக்கறாங்க.
0: They are the one they provide everything.
1: துணிமணி, டிராவல், மெடிக்கல், நீங்க தங்குற இடம், உங்க போக்குவரத்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க.
0: So they provide your food, your boarding, your fees, your education, your travel, everything.
1: Clothing எல்லாமே அவங்க தான்.
0: They are the one who gives you clothing.
1: என்ன உங்களுக்கு தேவைனாலும் அவங்க தான்.
0: Whatever you require, they are the one who provide.
1: ஒரு வயசு வரைக்கும் you are a consumer. நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க, உறிஞ்சு சாப்பிடுறீங்க.
0: Until you attain an age, you are a consumer.
1: பட் வந்து இதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது.
0: But this should not become your lifestyle.
1: எதுக்காக நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா ஒரு காலம் வரும்போது நீங்க கான்ட்ரிபியூட்டரா மாறணும்.
0: So you consume so that you can become a contributor when you attain that age.
1: அதுதான் வேலை.
0: That is the work.
1: இந்த உத்தரவாதம் இல்லாதவர்கள் வேலைக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க.
0: People who are irresponsible will not give time for work.
1: இரண்டாவது, எப்போ நீங்க வேலையில கரெக்ட்டா டைம் கொடுப்பீங்க அப்படினா, நீங்கள் கொலோசியர் 3 அதிகாரம் 23-24 வாசித்து பாருங்க.
0: Second Colossians 3 verses 23 and 24.
1: நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: And whatsoever you do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord you shall receive the reward of the inheritance, for you serve the Lord Christ.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: இந்த வேலையும் நேரம்னு சொல்லும்போது முதல் சொன்ன எதுக்கு நேரம் வேணும் அப்படின்னா, எதுக்கு நேரம் வேணும், முதலாவது எழுந்திருக்க நேரம்.
0: So when I said time management, biblical time management, first I told time to wake up.
1: இரண்டாவது வேலை செய்ய நேரம்.
0: Second time to work.
1: யார் வேலைக்கு கரெக்ட்டா நேரம் கொடுப்பாங்கன்னா, முதலாவது people who are responsible.
0: People who will give correct time to work, first people who are responsible.
1: உத்தரவாதம் உள்ளவங்க தான் வேலைக்கு நேரம் கொடுப்பாங்க.
0: Only people who are responsible will give time for work.
1: இரண்டாவது வேலையில மகிழுகிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வேலைக்கு நேரம் கொடுப்பாங்க.
0: Second people who rejoice in their work, they give time to work.
1: பாருங்க இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க மனுஷனுக்கு சேவை செய்யல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்றீங்கன்னு சொல்லிட்டு அதை கட்டாயமா வருத்தமா இல்ல மனப்பூர்வமா செய்யுங்க.
0: So here the Bible says you are not serving the man but you are serving the Lord. Therefore whatever you do, you have to do it heartily, wholeheartedly.
1: பாருங்க ஒரு காரியத்துல நீங்க மகிழ்ச்சியா இல்லனா நீங்க அதுக்கு நேரம் கொடுக்கவே முடியாது.
0: See if you don't rejoice in anything, you will not give time for that.
1: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
0: Can you understand?
1: நீங்க எதுல ரொம்ப மகிழ்றீங்களோ, எதுல நீங்க மனப்பூர்வமா இருக்கீங்களோ, அதுல நீங்க கேட்காமலே தாராளமா உங்க நேரத்தை கொடுப்பீங்க.
0: You give more time, you spend more time in something for in which you rejoice and you, which you do wholeheartedly.
1: நீங்க ஒரு வேலையில மகிழும்போது அல்லது மனப்பூர்வமா செய்யும்போது, மனதார செய்யும்போது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க வீணடிக்காம உங்க வேலைய கரெக்ட்டா செய்வீங்க.
0: Only when you rejoice in your work or wholeheartedly do that work, you will not waste that time but do it wholeheartedly and joyfully.
1: எவ்வளவு நேரம் வேலை செய்றோம்ன்றது முக்கியம் கிடையாது.
0: It is not important how long you work.
1: செல்வளையில பாத்துக்கிங்களா, சில வேலை ஆட்களை வேலைக்கு வச்சிட்டீங்கனா 8 மணி நேரம் எல்லாரும் லாகின் பண்ணிடுவாங்க கரெக்ட்டா. ஆனா ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அதே 8 மணி நேரத்துல ஒருவன் வந்து இவ்வளவு வேலையை வெளியே கொடுத்துருப்பான், அவுட்புட் கொடுத்துருப்பான், இன்னொரு பார்த்தீங்கன்னா பாதி கூட அந்த வேலை நடந்திருக்காது.
0: ஸோ இஃப் யூ அப்பாயிண்ட் சர்டன் பீப்பிள், யூ கேன் சீ தட் லாகின் டைம் வுட் பி 8 hours, பட் சர்டன் பீப்பிள் வில் கிவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் அவுட்கம் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இன் தட் ஹவர்ஸ், சர்டன் பீப்பிள் வில் நாட் கிவ் ஹாஃப் த ப்ரொடக்டிவிட்டி.
1: இந்த வித்தியாசம் என்ன?
0: வாட் இஸ் த டிஃபரன்ஸ்?
1: ரெண்டு பேரும் மனிதர்கள் தான்.
0: போத் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்.
1: ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம் தான்.
0: இட் த சேம் டைம் தட் இஸ் கிவன்.
1: ரெண்டு பேருக்கும் ஒரே அளவீட்டில் வேலை செய்ய முடியும்.
0: ஸோ போத் கேன் ஒர்க் அட் தி சேம் எபிலிட்டி.
1: ஆனால் செய்யல.
0: But they don't do it.
1: Outcome different irukku.
0: Outcome is totally different.
1: வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து மனப்பூர்வமா செய்யறான், சந்தோஷமா செய்யறான், இன்னொருத்தன் முறுமுறுத்துட்டே செய்யறான்.
0: The difference is one does joyfully and wholeheartedly, the other does complaining it.
1: நீங்க வேலையில நேரத்தை கரெக்டா நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீங்க ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னா நீங்க வேலைக்கு வந்து நேரமே கொடுக்க மாட்டீங்க.
0: So if you want to manage right time rightly in your work, it means that first you have to be responsible.
1: ரெண்டாவது, நீங்க உங்க வேலையில கர்த்தர் கொடுத்த வேலையில சந்தோஷமா செய்யணும்.
0: Second you have to rejoice in your work which the Lord has given you.
1: மூன்றாவது,
0: Third
1: 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வாசிக்கும் போது,
0: First Corinthians 15:10,
1: நான் இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் அருளிய கிருபை விருதமா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகியலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது.
0: But by the grace of God I am what I am and his grace toward me was not in vain. On the contrary I worked harder than any of them, though it was not I but the grace of God that is with me.
1: திரும்ப சொல்றேன்.
0: I repeated.
1: நீங்க ஒழுங்கா வேலை செய்யணுமா?
0: If you want to work well,
1: நீங்க வேலைக்கு சரியான நேரத்தை கொடுக்கணுமா?
0: If you want to give the right time to your work,
1: முதலாவது நீங்க வேலையில உத்தரவாதம் உள்ளவங்களா இருங்க.
0: First be responsible in your work.
1: இரண்டாவது, நீங்க செய்யற வேலையை மனப்பூர்வமா மகிழ்ச்சியோட செய்யுங்க.
0: Second rejoice and do wholeheartedly in your work.
1: மூன்றாவது, உங்கள் வேலைக்கு வேண்டிய தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க.
0: Third receive God's grace.
1: தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வேலை செய்யுங்க.
0: Receive God's grace for that work and do it.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட அதிகமா பிரயாசப்பட்டேன். எப்படி அந்த பிரயாசம் என்னால் மற்றவரோட அதிகமா பிரயாசப்பட முடிஞ்சதுன்னு சொன்னா, நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபை தான் அதை செய்தது.
0: Apostle Paul says, I worked harder than any of them. How am I able to work harder other than other people? It's because of the grace of God that is in me.
1: சில வேளையில நம்ம மாம்சத்துல சோர்ந்து போகலாம், பலவீனப்படலாம், ஆனா அதிகமா நீங்க வேலை செய்து கொடுத்த நேரத்தை அதிக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணுமா? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் அதிகமா பிரயாசப்படுறதுக்கு அதிக கிருபை எனக்கு தார்.
0: Sometimes you may become very tired in your flesh, in your body, but if you want to give more productivity in the time, then ask God, give me your grace.
1: காலையிலோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
0: We read his mercies are very new every morning.
1: காலையிலே ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நீங்க நிறைய வேலை செய்யணும். நானே
0: ask early in the morning, Lord, I want to work more today.
1: நிறைய அவுட்புட் கொண்டு வரணும்.
0: I want to give more output.
1: எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நான் அதிகமா பிரயோஜனப்படுத்திக்கணும்.
0: I should make use of the time that is given to me.
1: ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக கூடாது.
0: I should not waste even a single minute.
1: நான் கையெடுத்து செய்யற எல்லா காரியமும் வாய்க்கணும்.
0: So whatever I do, it should be prosperous.
1: எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து நான் அதிகமான அவுட்புட் கொடுக்கிறது எனக்கு கிருபை தாரும்.
0: Lord, give me grace that the hand of the Lord may be in everything that I do, that I may give a good output.
1: உண்மையா சொல்றேன், தேவ கிருபை மாத்திரம் உங்கள் மேல் இருக்குமா? எல்லாரும் அதிசயப்படுவாங்க, உங்களால எப்படிப்பா இவ்வளவு செய்ய முடியுதுன்னு கேட்பாங்க.
0: I tell you truly, if the God's grace is upon you, truly people will be amazed how are you able to give such a kind of productivity.
1: எப்படி உங்களால இவ்வளவு கொடுக்க முடியுது?
0: How you are able to give such a great output?
1: எப்படி உங்ககிட்ட இவ்வளவு கனி வருது?
0: How can we fetch so much of fruits from you?
1: நீங்க தைரியமா சொல்லலாம்.
0: You can say boldly.
1: நான் அல்ல, நான் ரொம்ப அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆனா நான் இல்ல.
0: I worked hard but it is not me.
1: எனக்குள்ள கிரியை செய்த தேவ கிருபை.
0: But the grace of God that is with me.
1: அதிகமா வேலை செய்தேன்.
0: That I can work more.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: Time management, biblical time managementல first part வந்து time to wake up, எழுந்திருக்கிற நேரம்.
0: The first part of biblical time management is time to wake up.
1: Biblical time managementல இரண்டாவது பகுதி வந்து time to work, வேலை செய்ய நேரத்தை சரியா கொடுக்கணும்.
0: The second part of biblical time management is time to work.
1: மூன்றாவது ஒன்று இருக்கு.
0: The third one.
1: Biblical time managementல மூன்றாவது பகுதி என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, time to wind down. இளைப்பார நேரம்.
0: The third one, time to wind down.
1: இளைப்பார நேரம்.
0: Time to wind down.
1: Mark 6:31.
0: Mark 6:31.
1: Mark 6:31.
0: Mark 6:31.
1: இயேசு அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது.
0: And Jesus said to them, come aside by yourself to a deserted place and rest a while, for there were many coming and going and they did not even have time to eat.
1: பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, நமக்கு வேலை செய்யவும் எழுந்திருக்க மட்டும் ஞானம் இருந்தா பத்தாது, இளைப்பாறவும் நமக்கு ஞானம் வேண்டும்.
0: So the third part of biblical time management is time to wind down.
1: Wind downன்றது gradually relaxing after doing something that has made you tired or weary. உங்களை ரொம்ப சோர்வுற பண்ணின, களைக்க பண்ணின ஒரு வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அப்படியே ஓய்ந்து இளைப்பாறுறது தான் வைண்டிங் டவுன் சொல்லுவோம்.
0: வைண்டிங் டவுன் இஸ் கிராஜுவல் ரிலாக்ஸிங் ஆஃப் டூயிங் சம்திங் தட் ஹவ் மேட் யூ டயர்ட் ஆர் வரிட்.
1: நல்லா கவனிங்க,
0: லிசன் கேர்ஃபுல்லி.
1: எழுந்திருக்கணும் கரெக்டா.
0: வி ஹேவ் டு வேக் அப் கரெக்ட்லி.
1: வேலைக்கு கரெக்டா டைம் கொடுக்கணும்.
0: யூ ஹேவ் டு கிவ் டைம் டு வர்க்.
1: அதுக்காகவே வேலையே வாழ்க்கையா மாறிட கூடாது.
0: பட் யுவர் வர்க் ஷட் நாட் பிகம் யுவர் லைஃப்.
1: நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் தேவை.
0: We need a relaxing time.
1: இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு.
0: There are two kinds of things here.
1: ஒன்று, அனுதினமும் கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம நேரத்தை எடுக்கணும்.
0: So we have to take some time to relax every day.
1: ஆனால் எல்லா நாளும் அப்படி கிடைக்காது.
0: But you may not get it all the day.
1: இயேசுவோட வாழ்க்கையை பாருங்க.
0: Even if you look at the life of Jesus,
1: அவருடைய வாழ்க்கையில சாப்பிடுறது கூட நேரம் இல்லையா? அப்படி ஜனங்கள் வருகிறதும் போகிறதுமா இருந்தாங்களாம்.
0: So there were people coming and going that they did not even have time to eat.
1: அதனால அவர் டெய்லி ரெஸ்ட் எடுக்க முடியாம போயிட்டாலும், அவர் வந்து தான் லைஃப்ல பீரியாடிக்கலா என்ன பண்ணாருன்னா, கூட்டத்தை விட்டு தனித்து போய் பிரிந்து வனாந்திரத்துக்கு தன்னுடைய சீஷர்களோட போய் கொஞ்ச நேரம் ஓய்ந்துக்கலாம்னு சொல்லி போனாராம்.
0: Though he did not get that time daily to rest, but he got that periodical time so that he went to a deserted place along with disciples to rest for a while.
1: சிலருடைய லைஃப் இப்படி இருக்கலாம்.
0: Some people's life might be similar.
1: சார், நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு.
0: Pastor, what you speak is good.
1: எழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஓய்வு கிடையாது.
0: But right from the time I wake up until I sleep, there is not even a single minute where I can take rest.
1: எனக்கு புரியுது, நான் என் லைஃப் சுத்த எரட்டிக்கா இருக்கு.
0: I can tell you even my life is erratic.
1: Erratic times.
0: It is erratic times.
1: காலையில 3 மணிக்கு எழும்புனேனா ராத்திரி படுக்க கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுது.
0: If I get up 3 o'clock in the morning, it takes around 12 o'clock by the time I go to sleep in the night.
1: 3 மணி நேரம் தூங்குறது பெரிய அதிசயமா இருக்கு.
0: So sleeping for 3 hours is really a great miracle.
1: And the relax பண்றதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது.
0: I don't get time to relax at all.
1: நீங்க பாருங்க, இப்ப நான் இங்க பேசுறேன்.
0: So now I'm preaching here.
1: இப்போ கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன்.
0: So I will come finish this after a
1: while. 8 மணிக்கு ஒரு வீட்ல வீடு டெடிகேஷன் இருக்கு.
0: I have a housewarming ceremony at 8 o'clock in a house.
1: அது முடிச்ச உடனே போய் நம்ம சண்டே மார்னிங் சர்வீஸ்க்காக போய் காரியங்களை ஆயத்தம் பண்ணணும்.
0: So after that I want to go and make preparation for Sunday morning service.
1: இது முடிச்ச உடனே சாயங்காலம் வந்து நான் போற பிரயாணத்துக்காக இன்னும் நான் சில பேருக்கு வாங்க வேண்டியதை வாங்கல, இனிமே தான் ஷாப்பிங்கே போகணும்.
0: ஸோ ஈவினிங் ஐ ஹவ் டு கோ ஃபார் ஷாப்பிங் டு பை சர்டன் திங்ஸ் ஃபார் மை ஜேர்னி.
1: கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் வந்தேன், வீட்டுக்கு 4 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும், ஷாப்பிங் போயிட்டு 6 மணிக்கு அடுத்த டெடிகேஷன் இருக்கு, ஈவினிங் ஒரு வீட் டெடிகேஷன் இருக்கு.
0: ஸோ ஐ டோல்ட் when I left my house, I told ஈவினிங் 4 o'clock we should be ready for shopping. By 6 o'clock again I have another house warming ceremony.
1: இதை முடிச்சுட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வருவோம் தெரியாது.
0: I don't know when I will return back in the night after this.
1: அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே எங்களுக்கு leaders prayer காலையில 4 to 6 நாளை கால 4 ல இருந்து 6 நம்ம பிரேயர்ல இருக்கணும்.
0: So again tomorrow morning we have 4 o'clock to 6 o'clock leaders prayer.
1: அது முடித்த உடனே 6:30 மணிக்கு ஒரு பேரென்ன கிரவுண்ட் பிரேக்கிங், ஒருத்தங்க வீடு கட்ட போறாங்க அதுக்காக ஜெபம்.
0: And again 6:30 I have a ground breaking prayer for that.
1: 6:30 மணி முடிச்ச உடனே அது பக்கத்துலயே அடுத்த வீட்ல போய் அவங்க இப்போதான் ஒரு வீட்டு குடியேறறாங்க அதுக்கு ஜெபம்.
0: So next after that I have to go to other house where they are going to the new house now.
1: அது முடித்த உடனே 8 மணிக்கு ஒரு டெடிகேஷன்.
0: So again 8 o'clock a dedication.
1: அது முடித்த உடனே covid test எடுக்கணும்.
0: And then I have to take covid test after that.
1: அது முடித்த உடனே 11 மணிக்கு ஒருத்தங்க லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரியில பேசணும்.
0: And at 11 o'clock I have a first year death anniversary meeting where I have to preach there.
1: அதை முடிச்சிட்டு வந்த உடனே நாளைக்கு youth revival meeting இருக்கு.
0: And then evening tomorrow evening we have youth revival meeting.
1: அதை முடித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 3 சர்வீஸ்ல பேசணும்.
0: And after that Sunday morning I have to speak in 3 services.
1: சாயங்காலம் 3 மணிக்கு புது ஆலயத்துல வந்து Thanksgiving.
0: So again at 3 o'clock in the evening we have Thanksgiving meeting in the new church premises.
1: இதை முடிச்சிட்டு வீட்ல இருந்து ராத்திரி 10 மணிக்கு சூட்கேஸ் தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பணும்.
0: And after that at 10 p.m. in the night I have to leave from my house.
1: என் லைஃபும் இப்படி தான் இருக்கு.
0: My life is also similar.
1: ஆனா நான் வந்து யுஎஸ்ல சொல்லியிருக்கேன்.
0: But I've told them in US.
1: பாருங்க நான் வந்து மண்டே ஈவினிங் வந்து இறங்குறேன்.
0: See I will be coming there at Monday evening.
1: 2 நாள் என்ன தொந்தரவு பண்ண கூடாது.
0: Please don't disturb me for 2 days.
1: என்ன பண்ண போறேன்?
0: What I'm going to do?
1: நல்லா தூங்கிட்டு இளைப்பாற போறேன்.
0: I'm going to sleep well and take rest.
1: அதுக்கு அப்புறமா தான் வேலை.
0: And only then work.
1: சில வேளையில இத போல நான் டெய்லி ரிலாக்ஸ் பண்ண முடியாவிட்டாலும் அக்கேஷனலா பீரியாடிக்கலா சில தடவை எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டே ஐ ஜஸ்ட் ஸ்லீப் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவேன்.
0: சம்டைம்ஸ் இஃப் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு ரெஸ்ட் எவ்ரி டே பீரியாடிக்கலி ஆர் ஒகேஷனலி ஐ ஜஸ்ட் கேன்சல் ஆல் மை அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்லீப் தி என்டையர் டே.
1: அதுக்கு ஏதாவது ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சா போய் நல்லா தூங்கிடுவேன்.
0: இஃப் ஐ கெட் சம் சான்சஸ் ஐ வில் கோ அண்ட் ஸ்லீப் வெல்.
1: டோட்டலாக எல்லா ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: ஐ வில் சுவிச் ஆஃப் மை ஃபோன் ஈவன்.
1: நல்லா தூங்கிடும்.
0: I will sleep well.
1: நமக்கே தெரியும் பாடி கிளாக் தெரியும் இதுக்கு மேல போகாது வண்டின்னு தெரியும்.
0: Our body clock knows that we cannot proceed further.
1: ஆண்டவர் கூட பாருங்க அதனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் வச்சிருந்தாரு.
0: That is why Jesus set a rest day or a Sabbath day once in a week.
1: ஆரம்பத்தில் இது நடுவில் இல்ல, ஆரம்பத்திலேயே சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆண்டவர் வந்து என்ன டிட்டர்மின் பண்ணார்னா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்துரு.
0: இட் இஸ் நாட் சம்வேர் இன் தி மிடில், ஜஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் கிரியேஷன் தி லார்ட் செட் வி ஹேவ் டு வர்க் 6 டேஸ் அண்ட் ரெஸ்ட் ஆன் தி 7th டே.
1: அப்ப ஆண்டவருக்கு தெரியுது நீ அதிகபட்சம் உன்னுடைய த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளவுனா 6 டேஸ், அதுக்கு மேல ஒரு நாள் ரெஸ்ட் போயிடணும்.
0: சோ காட் நியூஸ் வெரி வெல், யுவர் த்ரெஷ்ஹோல்ட் மைட் பி 6 டேஸ் அண்ட் பியாண்ட் தட் யூ வில் நாட் லூஸ் யுவர் ஸ்ட்ரெngth.
1: சில பேர் இந்த 7ஐயும் தாண்டி 14 தாண்டி போயிட்டு இருக்கீங்களா?
0: சோ there are some people who are going beyond 7 and 14 days.
1: ஒரு நாள் லீவு போட்டாகிலும் வீட்ல இருந்து நல்ல ரெஸ்ட் எடுங்க.
0: யூ ஜஸ்ட் டேக் அப் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஆபீஸ் அண்ட் டேக் எ ரெஸ்ட் அட் ஹோம்.
1: வேலையே வாழ்க்கையா மாத்திராதீங்க.
0: டோன்ட் மேக் வர்க் ஆஸ் யுவர் லைஃப்.
1: இது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு எனக்கு தெரியும்.
0: ஐ நோ திஸ் வில் நாட் பீ அப்ளிகேபிள் டு எவ்ரிவன்.
1: சில பேர் டெய்லி ரெஸ்ட் தான்.
0: Some people take a rest daily.
1: வேலைக்கு போனாலும் வேலை செய்யிறது கிடையாது, அங்கேயும் தூக்கம் தான்.
0: Even if they go to work they don't work, they will sleep there.
1: வீட்லயும் தூக்கம் தான்.
0: They will sleep at home.
1: போற வழியிலையும் தூக்கம் தான்.
0: They will sleep in the travel.
1: சர்ச்சுக்கு வந்தாலும் தூக்கம் தான்.
0: Even if they come to church they will sleep.
1: இவர்களுக்கா நான் சொல்லல.
0: I'm not speaking for them.
1: தூங்காமலே சரியா தூங்காம தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? You need periodical rest.
0: Are you working continually without any sleep? Then you need periodical rest.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: எலியா கூட 40 நாள் அப்படியே இரவும் பகலும் நடந்து அவர் ஓரே வரைக்கும் போனாரு, தெரியும்ல உங்களுக்கு.
0: You know Elijah the prophet also he walked and went and for 40 days he went to Horeb.
1: ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
0: You can read that in 1 Kings chapter 19.
1: ஆனா இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா எழும்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழும்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஆண்டவர் கரெக்டா சாப்பாடு கொடுத்துட்டே
0: இருந்தார். பட் பிஃபோர் திஸ் இன்சிடென்ட் வாட் ஹேப்பன், ஹி ஜஸ்ட் ரோஸ் அப், ஹி ஏட், ஹி ஸ்லெப்ட். ஹி ரோஸ் அப், ஏட், ஹி ஸ்லெப்ட். காட் ஆல்சோ கேவ் ஹிம் ஃபுட் கரெக்ட்லி.
1: நல்லா கொடுத்து நல்லா ரெஸ்டட், ரிலாக்ஸ் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆயிட்டு எழும்பி நடப்போம்.
0: தி லார்ட் ப்ரொவைடட் ஹிம் ஃபுட், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிஃப்ரெஷ் அண்ட் டேக் ரெஸ்ட் அண்ட் தென் வி வாக்.
1: அதனால டைம் டு அன்வைண்ட் இது ரொம்ப தேவை.
0: சோ டைம் டு வைண்ட் டவுன் இஸ் வெரி நெசசரி.
1: Sorry, time to wind down. உங்க வாழ்க்கையில இளைப்பாறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும்.
0: So we should have a time to wind down.
1: இளைப்பாறது வந்து சோம்பல் கிடையாது.
0: So winding down or taking rest is not laziness.
1: நீங்க தப்பா நினைச்சுடா, சும்மா இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படி எல்லாம் இருந்துடாதீங்க.
0: So don't just think that being idle is I don't like to be idle.
1: இளைப்பாறுதல் என்பது தேவனே தர்றது.
0: Rest is something which God gives you.
1: ஏ தேவன் கட்டளையிட்டது.
0: It is commanded by God.
1: தேவன் நமக்கு நன்மையாய் தந்தது.
0: The Lord which has given it as a good to us.
1: அந்த பழக்கத்தை, அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க.
0: You have to enjoy that time.
1: எதுக்காக இளைப்பாறறேன்?
0: Why do I rest?
1: திரும்ப எழும்பி வேலை செய்யிறதுக்காக.
0: That I may wake up again and work.
1: இளைப்பாறதிலே வாழ்க்கைய போயிர கூடாது.
0: Rest should not become your life.
1: இளைப்பாறறேன்.
0: I rest.
1: என் பலனை புதுப்பித்துக் கொள்றேன்.
0: I renew my strength.
1: எழும்பி ஆண்டவருக்காக ஓடுவேன்.
0: I rise up and run for God.
1: என் உத்தரவாதங்களை நிறைவேற்றுவேன்.
0: I fulfill my responsibility.
1: என் வேலையை செய்வேன்.
0: I will do my work.
1: அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்.
0: I will be a blessing to many.
1: கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: May God bless.
1: கடைசியா ஒன்று.
0: At last
1: நாலு காரியம் சொன்னேன். முதலாவது என்னது?
0: First one.
1: டைம் டு wake up. எழுந்திருக்கிற கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்ல. ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டியன் டைம் மேனேஜ்மெண்ட், பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது டைம் ஃபார் ஒர்க், வேலைக்கு சரியான நேரத்தை கொடுக்கணும். மூன்றாவது டைம் டு வைண்ட் டவுன், இளைப்பாற நேரம் கொடுக்கணும். கடைசியாக நாலாவது ஒரு நேரம் இருக்குது. நம்ம பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு காரியம் நாலாவது.
0: The fourth part of biblical time management which is very important.
1: எழுதி கொள்ளுங்க, டைம் டு வாட்ச் வித் காட், தேவனோடு விழித்திருக்கிற நேரம்.
0: டைம் டு வாட்ச் வித் காட்.
1: Time to watch with God. தேவனோடு விழித்திருக்கிற நேரம்.
0: Time to watch with God.
1: மத்தேயு 26 அதிகாரம்.
0: Matthew chapter 26.
1: 40 வசனம் பாருங்க.
0: Verse 40.
1: அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்களை நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாயிலும் என்னோட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார்.
0: Then he came to the disciples and found them sleeping and said to Peter, what could you not watch with me 1 hour?
1: உலகத்தினுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா, எழும்புற டைம் சொல்லி கொடுப்பாங்க, வேலை செய்யற டைம் சொல்லி கொடுப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ற டைம் சொல்லி கொடுப்பாங்க.
0: இந்த வேர்ல்ட்லி டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், they will teach you the time to wake up, time to work, time to wind down.
1: ஆனா பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட்ல இன்னொன்னு இருக்குது, என்னன்னா தேவனோடு விழித்திருக்கிற ஒரு நேரம்.
0: பட் இன் பிப்ளிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட் there's one more thing, time to watch with God.
1: இங்க பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து சொன்னார், ஒரு மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா?
0: Here the Jesus told Peter and his disciples, could you not watch with me for 1 hour?
1: எந்த நேரம் இது?
0: What is the time?
1: இரவு நேரம்.
0: It is a night time.
1: தூங்குற நேரம்.
0: It is a time to sleep.
1: ஆனா ஆண்டவர் சில வேளை அவரோடு தரித்திருக்கும்படி சில நேரங்களை நாம தியாகம் செய்து கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு
0: விரும்புறாரு. But the Lord desires sometimes that we have to sacrifice certain time to watch with God.
1: இது எவ்ரி டே கிடையாது, ஒவ்வொரு நாள் இப்படி கிடையாது.
0: This is not every day.
1: ஆனால் சில வேளை ஆண்டவர் நம்மை முழு இரவும் கர்த்தரோடு உட்கார்ந்து தியானித்து ஜெபித்து உபவாசித்து கர்த்தரோடு நம்ம நேரத்தை செலவழிக்கிற சில முக்கியமான சந்தர்ப்பங்களை, முக்கியமான நேரங்களை நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்பார்.
0: But the Lord will ask for special occasions and special times in our life where we have to sit at the presence of God, meditate, pray and fast at the presence of God.
1: இங்கே ஆண்டவர் சீஷர்களை பற்றி அறிந்தார், அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகுதுன்னு ஆண்டவர் தெரியும்.
0: Here the Lord knew very well there's going to come a temptation hour for his disciples.
1: அதனால என்ன செய்தார்னா, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்.
0: That's why he said watch and pray lest you enter into temptation.
1: இந்த அனுபவம் நம்ம லைஃப் இருக்கணும்.
0: We need to have this experience in our life.
1: அதனால இரவுன்றது வெறும் தூக்கத்திற்கு மட்டும் நினைச்சிர கூடாது.
0: Therefore night time is not only for sleeping alone.
1: சில வேளையில ஆண்டவர் நம்மை விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் அழைப்பார்.
0: Sometimes the Lord will call us that we may give time to watch with God.
1: விழித்திருந்து ஜெபம், staying awake and praying.
0: Staying awake and praying.
1: அந்த ஒரு அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்கணும்.
0: So we should have that experience.
1: சங்கீதக்காரனோட லைஃப்ல பாத்தீங்கனா,
0: if you read the life of Samuel,
1: 119th சங்கீதம் 147 முதல் 148 ஆம் வசனம் பாருங்க.
0: If you read Psalm 119 verses 147 148.
1: அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்.
0: I rise before the dawning of the morning and cry for help.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அப்படின்னு
0: சொன்னார். My eyes are awake through the night watches that I may meditate on your word.
1: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
0: How it is?
1: குறித்த ஜாமம் ஒன்னு இருக்கான்.
0: There's an appointed time.
1: அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க. Time to wake up. அப்படி நம்ம எழும்புறதுக்குன்ற நேரம் இருக்கு பாருங்க. தாவீது சொல்றார் அநேக முறை அவர் லைஃப்ல அந்த குறித்த நேரத்திற்கு முன்னாலே எழுப்பிட்டாராம். எதுக்குன்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி.
0: As we learned in the first point, time to wake up. But here David says, sometimes the Lord will wake me before that appointed time to wake up so that I may meditate on the word of God.
1: செலவிலே தூங்க போற நேரத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆண்டவர் டைம் கேட்பாரு.
0: Sometimes the Lord will extend our time much more than our sleeping time.
1: நீ 10 மணிக்கு படுக்க போறேன்னா ஒரு 12 மணி வரைக்கும் என்னோட கொஞ்சம் விழித்திருப்பா, என்னோட ஜெபம் பண்ணு ஆண்டவர் கேட்பாரு.
0: So if you're going to sleep at 10 o'clock, the Lord will ask you to sleep till at 12 o'clock so that you will spend two hours with God.
1: சில வேளையில நீங்க வந்து 6 மணிக்கு எழும்புற பழக்கம், 5 மணிக்கு எழும்புற பழக்கம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்வாரு. ஒரு 3 மணிக்கு எழுப்பி விட்டு ஒரு 2 மணி நேரம் என் வசனத்தை தியானி, என்னோட ஜெபம் பண்ணு ஆண்டவர் கூப்பிடுவாரு.
0: Sometimes when you have the habit of rising up at 6 o'clock in the morning, the Lord will wake you up at 3 o'clock or 4 o'clock and he will ask you to spend some time with the Lord.
1: நீங்க உங்க வாழ்க்கையில உங்க டைம்லைன்ல நமக்கு இருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்துறதுல கர்த்தரோடு விழித்திருக்கிற நேரத்தையும் சேர்த்துக்கிடுங்க.
0: So in the timeline that we have to also add this time to be awake and watch with God.
1: கர்த்தர் தாமே நம்முடைய ஜெப நேரங்களையும் ஆசீர்வாதமாக்கி தியான நேரங்களையும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி தருவாராக.
0: May the Lord bless this watching hour, the hour of prayer, and also add this time of meditation.
1: இன்னைக்கு தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
0: I hope today's devotion might be useful to you.
1: எனக்கு இன்னைக்கு காலையில எழும்பி இந்த தியானத்தை ஆயத்தம் பண்ணும்போது என் உள்ளம் நன்றியினால் நிறைந்தது.
0: This morning as I woke up and I meditated on this, I was really filled with grateful.
1: எப்படி இத கடந்து வந்தேன் நானு?
0: How did I come over this?
1: உண்மையாவே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது.
0: It is really something strange to me.
1: என்னுடைய முயற்சி ரொம்ப குறைவான, தேவன் அளித்த கிருபை ரொம்ப பெரியது.
0: My effort is very less, but the grace that the Lord has given is great.
1: 140 நாட்களை முடிக்கிறோன்றது எனக்கு திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: So completing 140 days, when you look back, it is really amazing me.
1: நமக்கு முன்பாக 180 days னு குறிச்சதுல இன்னொரு 40 days இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாவும் இருக்கு.
0: In the 180 days that we appointed, when we have just 40 days ahead, then it is really a great relief to me.
1: ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு.
0: On one side, I'm really afraid.
1: 140 நாள்ல இன்னும் 6 அதிகாரத்தை தாண்டாம உட்கார்ந்திருக்கோமேன்னு.
0: So we have not yet crossed chapter 6 in this 140 days.
1: நீங்கள் அனுப்புகிற சாட்சிகள், நீங்க நேரடியா வந்து பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்கள்லாம் கேட்டு என் உள்ளம் பூரித்து விடுகிறது.
0: When I read all your testimonies, when you come and directly and share your testimonies, I am really excited when I listen to
1: them. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: I really thank God for the great things that the Lord has done.
1: எனக்கு தெரியும் இந்த மாதிரி டீச்சிங் வந்து எல்லாருக்கும் வழங்காது, எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் வந்து அது இன்பமா இருக்காது. எனக்கு தெரியும்
0: I know this kind of teaching may not be understood by everyone, may not be taken by anyone, may not be sweet and pleasurable to anybody.
1: எல்லாரும் இதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும்.
0: I know everyone will not enjoy this one.
1: But இது இந்த மாதிரி ஒரு டீச்சிங் விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க.
0: But people who likes this kind of teaching are there.
1: I am very convinced I cannot satisfy everybody. God has not called me to satisfy everybody. I am not made for everybody. But in the body of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில ஒரு சிலருக்கு இவ்விதமான சிஸ்டமேட்டிக் டீச்சிங் தேவை என்பதை நான் உணர்கிறேன்.
0: In the body of Christ, the church, I know people, there are certain people who need such kind of systematical teaching, and I need that.
1: அது அவர்களுக்கு கர்த்தரை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்து கவனித்து கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: And when I see, observe that the Lord is making this a blessing to such kind of people, I am really grateful to God.
1: இன்றையோட நான் ஒரு சின்ன பிரேக் கொடுக்க போறேன்.
0: So by today I'm going to take a small break.
1: So நாளையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தின் முடிவு வரைக்கும் நாம வந்து ரீடெலிகாஸ்ட் தான் பண்ண போறோம்.
0: So from tomorrow until this month end we will be doing the retelecast only.
1: நீங்கள் அறிந்திருக்கிறது போல வருகிற திகட் கிழமை அதிகாலையிலே நான் அமெரிக்க தேசத்திற்கு துபாய்க்கு நான் பயணமாகிறேன்.
0: So as you know, coming Monday early morning I am going to Dubai in America.
1: ஒரு 12 நாட்கள் நான் வெளியே இருப்பேன்.
0: I will be there for other 12 days.
1: என்னுடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: Kindly pray for my travel.
1: இந்த பகுதிகளில் உங்களுக்கு யாராவது அறிமுகமானவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு சொல்லி அங்கே எதேர்ச்சியாக ஆயத்தமான கூட்டங்கள், நான் கூட்டங்களுக்காக போவே இல்லை, ஆனால் அங்கே கூட்டங்கள் ஆயத்தமாக பட்டுவிட்டன. அந்த கூட்டங்களில் பங்கெடுப்பதற்கு நீங்கள் அறிவிப்பை கொடுங்கள்.
0: So I'm not going to conduct any meetings, but all of a sudden these meetings got arranged. So also inform your familiar people whom you have there so that they can take part in this meeting.
1: அமெரிக்காவில் ரெண்டு கூட்டங்கள்.
0: There are two meetings in America.
1: அதே போல துபாயில் மூன்று கூட்டங்கள்.
0: And in Dubai I'm speaking in three meetings.
1: கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். பிரயாணங்களுக்காக ஜெபியுங்கள்.
0: Kindly pray that the Lord may bless these meetings and also for our journey.
1: ஒவ்வொரு நாளும் இந்த தியானங்களுக்காக எங்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்காய் நன்றி.
0: We also thank everyone who are praying for us for this devotion.
1: எங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லாருக்கும் நன்றி.
0: We also thank everyone who are encouraging us.
1: என்னோடு சேர்ந்து ஒரு சிறிய கூட்டம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க.
0: There's a small group who is really working hard along with me.
1: டெய்லி பிரவீனுக்கு வந்து ட்ரில் தான். காலையில் என்னோடு சேர்ந்து என்னோடு ஈடு கொடுத்து அவரும் டெய்லி has to come and translate. அதற்காக we are very thankful to Praveen. அதே போல் ஆடியோ வீடியோ எல்லாரும் காலையில் எனக்கு முன்னாலே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி ஆன் பண்ணி ரெடியாக வைக்கணும். டெய்லி அவங்களுக்கு இப்போ அவங்க ஒர்க் ஸ்கெடியூலே மாறி போச்சு.
0: So even the audio and video department, those people have to come and set everything prior before I come. So their work schedule also changed now.
1: 9 manikku daily vela endradhu ipo kedathatta oru varshama avangalukku ellarkum pathina kaalaiyila 5 manikku vela.
0: So actually 9 o'clock is a work hour, but for past 1 year 5 o'clock is a work hour for them.
1: Anal adaiyum porutpaduthama avan kaalaiyile vande ella setup panni ella organize panni avanga ennodu sendu isai vaasithu enna enna enakku seiyanumo avargal seigira இந்த உதவிகள்லாம் இல்லைனா என்னால் நிச்சயமாக அதை நடத்தவே முடியாது.
0: ஸோ இஃப் ஐ டோன்ட் ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் பீப்பிள் ஹூ கம் அண்ட் ஹெல்ப் மீ இன் திஸ் ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டம் அண்ட் மியூசிக் சிஸ்டம் ஐ கேன் டூ ஆல் திஸ் திங்ஸ்.
1: அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: கைண்ட்லி ப்ரே ஃபார் தம் அஸ் வெல்.
1: மூன்று பரீட்சை நடத்தி முடித்தோம். அதில் வந்து நீங்கள் காட்டின உற்சாகம் ரொம்ப பெருசு.
0: So we have completed 3 exams and the interest that you showed in all these 3 exams are really great.
1: இன்னொரு பெரிய எக்ஸாம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
0: So I am organizing another great exam
1: for the whole Bible.
0: It is for the whole Bible.
1: அதுக்கு நல்ல பரிசுகளும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: So I am also planning to give good gifts for that.
1: சீக்கிரமா இதை பற்றிய நல்ல அறிவிப்புகளை கொடுக்கிறேன்.
0: So I will give a good announcement regarding that.
1: கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: May God bless all of us.
1: இந்த எக்ஸாம்ஸ்லயே நிறைய பேர் நீங்க வந்து மனப்பூர்வமாக நீங்க நிறைய காணிக்கலாம் அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்க உற்சாகப்படுத்தி இருக்கீங்க.
0: And many of you also supported us for this exams through your offerings.
1: இந்த டிவோஷன்ஸ்க்குலாம் நீங்க கொடுத்து நீங்க நான் கேட்கல நீங்க கொடுக்குறீங்க கொடுத்து கொடுத்து

மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். இணைந்து சொல்ல

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. த எசன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ற தலைப்பில் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் பேசிய செய்தியில், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் பல்வேறு பிரிவுகள் இருப்பது பாவமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் சொன்னார். அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்தாபனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேருங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. இது ஒரு தவறான முடிவு, பொறுப்பற்ற முடிவு, ஆபத்தான முடிவு. நாம் யாரோடு ஒன்றிணைந்து இருக்கப் போகிறோம் என்பதை வேத வசனமாகிய சத்தியம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருமைப்பாட்டை குறித்து பேசுவதற்கு முன்பு அங்கு சத்தியம்தான் முதலில் இடம் வகிக்க வேண்டும். சரியான சத்தியத்தை முன்னிறுத்தாமல் ஒருமைப்பாட்டை பற்றி மட்டும் பேசுவது ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டை குறித்து பிதாவிடம் ஜெபிப்பதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கும் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை 22:23 வாசிக்கிறோம். உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபிக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இதை மாற்றி பிரசங்கித்தால் நாம் சுவிசேஷத்தை மறுதலிக்கிறோம். ஆகவே கலப்பில்லாத சுத்த சத்தியத்தை போதிக்கின்ற விசுவாசிக்கின்ற கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாராயிருந்தாலும் சரி, நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நாம் சபை ஐக்கியத்தை யாரோடு வைத்திருக்கிறோம்? தீமோத்தேயு என்ற இளம் ஊழியனுக்கு பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு எழுதினார். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அறிவுரை கூறினார். ஆம், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிறவர்களுடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் யாருக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அவர்களுடன் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல நண்பர்களாயிருப்பது யார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பது நல்லது. தேவ பிள்ளைகளோடு அல்லாமல் அந்நியரோடு பிணைக்கப்பட்டிருப்பது நம் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும். ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை விசுவாசிக்கின்ற சபையிலே ஆராதிக்கிறோம் என்பதை கவனித்து பார்ப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிக்கிறவர்களுடனே சேவிப்போம்.

ஒரு பற்றுதலோடு, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதிக்க கடவோம். ஹல்லேலூயா. உன்னதரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்க வார்த்தையில வல்லமை உள்ளது ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய கைகளிலே வேத புத்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,

ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே என்ன இருக்கு? சுகம். அவருடைய வார்த்தையிலே மதுரம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கும், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட வெறுமையா திரும்பவே திரும்பாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தையை நம்மளும் விசுவாசிப்போமே ஆனால், அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க முயற்சி எடுப்போமே ஆனால், நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மளிடத்துல வந்து அது வெறுமையா திரும்பவே திரும்பாது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அமேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளதாயும் இருக்கிறதே சுவாமி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை விட்டு அகல வேண்டிய காரியங்களை அகற்றி நாங்கள் இந்த நேரத்துல விடுதலையோடு கூட துதிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்துல நான் எப்பயோ மூழ்கி போயிருப்பேன் சுவாமி. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எங்களுக்கு இல்லை. நம்ம அவரை நம்பும் போது என்னென்ன காரியம் எந்தெந்த டைம்ல கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு ஆண்டவருக்கு கரெக்டா தெரியும். நம்மளை ஆசாசியா உருவாக்குனது அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு எந்த நேரத்துல எந்த வார்த்தையை கொண்டு யார் மூலியமா எப்போ என்னென்ன செய்ய வேணும்னு அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உங்க வார்த்தையின் மேல நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்று எனக்கு இல்லப்பா. என் தேவைகள் எல்லாம் நீ பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் இந்த நேரத்துல மகிழ்ந்திருப்பேன் என்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிறந்த பாடலை பாடுவோம்.

Yes, Lord. தேவைகள் யாவையும் சந்திக்க போதற்காய் மக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை புதுப்பிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. காற்றும் கடலும் நீர் சொல்ல அடங்கும் ஆண்டவரே. நோய்களும் பேய்களும் பாவமும் சாபமும் உம்முடைய வார்த்தையினாலே நீங்கும் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. போதுமானவர் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.

எஸ்ட்ராவின் புத்தகம் அதிகாரம் 6. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்துக்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவார்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பெஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பட்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவார்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாத படிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்க கடவது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும் படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அதன் நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள்

கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக கடவர் தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளை படியேயும் கோரேஸ் தரியு பெர்சியா ராஜாவாகிய அர்தசஸ்டா என்பவர்களுடைய கட்டளை படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற ஆறாம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறை இருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டு கடாக்களையும் 400 ஆட்டு குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிகளாக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு மோசேயின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின் படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின் படியும் நிறுத்தினார்கள். சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14 தேதியிலே பாஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பாஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சாந்திருக்க பண்ணினார்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் தூர தேசத்திலிருந்து நற்செய்திகளை அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். நீங்கள் எதற்காக விடாய்த்து நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் நற்செய்தியை அனுப்பி உங்களை இன்று தேவன் ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இந்த நகோமியை குறித்து பார்ப்போமானால், தன் வாழ்க்கையில் கணவனை இழந்தவள், தன் 2 குமாரரை இழந்தவள். அதோடு மட்டுமல்லாமல் தன் தேசத்திலே பஞ்சம், வறுமை, என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வழிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த நற்செய்தியை கேள்விப்படுகிறாள், கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்தார் என்று. பிறகுள்ள வசனங்களை பார்ப்போமானால், அவள் புறப்பட்டு போகிறாள், ஆசிர்வதிக்கப்படுகிறாள் போவாஸ் என்கிற ஒரு நீதிமானால். அழுகையோடு புறப்பட்டவள் ஆனந்த களிப்புடன் தன் தேசத்திற்கு திரும்புகிறாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் இழப்புகளோடும் ஏமாற்றத்தோடும் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் சந்திக்க வருகிறார், தூர தேசத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தின் நற்செய்தியோடு. 2வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அறிவித்தார்கள். யோசேப்பு மறித்து விட்டான் என்று யாக்கோபு அவனுக்காக தைத்த பலவர்ண அங்கியை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த நாட்களில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற நற்செய்தியை தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்து அறிவிக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:27 சொல்லுகிறது, யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் ரதங்களையும் செல்வங்களையும் பார்த்தபோது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அடிமையாய் அழைத்து செல்லப்பட்ட யோசேப்பு அதிபதியாய் நிற்கிறான் என்ற சாட்சியின் நற்செய்தி தூரதேசத்திலிருந்து வந்து ஆவியை உயிர்ப்பித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நற்செய்திகளை கேட்க செய்ய போகிறார். 3வதாக லூக்காவின் புஸ்தகம் 2:8-14 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே சொல்லப்பட்டுள்ளது, மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். 10வது சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன் கூறுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தது. மேய்ப்பர்கள் தூதர்கள் அறிவித்த காரியங்களை கண்ணார கண்டு தேவனை துதித்தார்கள் என்றுள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, 1வது ஒரு சந்திப்பின் நற்செய்தி, 2வது சாட்சியின் நற்செய்தி, 3வது சந்தோஷத்தின் நற்செய்தி. இந்த 3மே தூரதேசத்திலிருந்து தான் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 3 விதமான நற்செய்தியை தேவன் இந்த நாளில் அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இம்மட்டும் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் போது, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும்போது இன்னும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், யோசுவா 24:17 பின்பகுதியிலே சொல்வார், நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இந்த வசனம் இன்றைக்கு நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. அநேக அற்புதங்களை நமக்கு செய்து நாம் கடந்து வந்த எல்லா வழியிலும் பாதையிலும் ஜனங்களுக்குள்ளும் சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்ததை அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்தார்கள் பாருங்கள். உபாகமம் 8:15 வாசிக்கிறோம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் விஷ ஜந்துக்கள் இருக்கிற சூழ்நிலையிலே பகலில் மேக ஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களை அற்புதமான விதத்திலே அழைத்து வந்ததை நாம் வாசிக்கிறோம். அதில் இன்னொரு காரியத்தை வாசிக்கும் போது நெகேமியா 9:21 வாசிக்கிறோம், இப்படி 40 வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எவ்வளவு பெரிய மகத்துவமான அற்புதம் பாருங்கள். இந்த அற்புதங்களுக்காக அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறார்கள். யோசுவா அதை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்திருக்கீங்க. கடந்த காலங்களில் கொரோனாவினால் ஏற்பட்ட பாதிப்புகள், பல்வேறு இயற்கை சீற்றங்களால் வந்த பாதிப்புகள், இவைகளின் மத்தியிலே அநேக தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். சில சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் குடும்பத்தில் என் கணவனுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி படிக்க வைப்போம், எப்படி வாழ்வோம் என்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு பயமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினார் பிரதர், அதிசயமாய் நடத்தினார். எங்களை பயங்கரமான அற்புதங்களுக்குள்ளாய் நடத்தி கொண்டு போனார். தெய்வ பிள்ளைகளே, அதே போல இந்த காலை நேரத்திலே நாம் திரும்பி பார்க்கிற போது நம்மையும் அற்புதமான விதத்திலே ஆண்டவர் அழைத்து நடத்தி வந்திருக்கிறார். 116:12-13 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த நாளிலே கர்த்தரை நாம் அதிகமாய் கனப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீதும் கூட சொல்லுவார், 2 Samuel 7:18 தேவ சமூகத்தில் நுழைந்து சொல்வார், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கரவலாடுகளின் பின்பாக திரிந்த சூழ்நிலையை தாவீது நினைத்து பார்க்கிறார். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன். இந்த காலை நேரத்திலே தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், இந்த நாளையும் காண வைத்திருக்கிறார். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் மிகுந்த அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். நம் ஆண்டவருக்கு நன்றியோடு இருப்போம், நன்றி சொல்லுவோம், மகிமைப்படுத்துவோம். இன்னும் அவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம், இன்னும் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கலாம். நிச்சயம் கர்த்தர் நம்மை இன்னும் கைவிடாதபடிக்கு அற்புதங்களுக்குள் நடத்துவார். இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, ஆண்டவர் செய்த அற்புதங்களை இந்த காலை நேரத்திலே திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் மிகுந்த கிருபையாய் அற்புதமாய் அவர்களை காப்பாற்றி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை கடினமான பாதைகளிலும் அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் நடத்தினீர். அவர்கள் வஸ்திரம் கூட குறையாதபடிக்கு, பாதரிச்சைகள் தேய்ந்து போகாதபடிக்கு, ஒரு நன்மையிலும் குறைவில்லாமல் மன்னாவினால் ஆண்டவரை போஷித்து கூடவே இருந்து நடத்தினீங்களே. அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் நடத்தி வர்றீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படி, அற்புதங்களால் நிரப்பும்படி, நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்து நன்மையினால் திருப்தியாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது, தேவன் ஒரு பகுதி, உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை சுட்டி காட்டி பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 11வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த மூன்று நாட்களிலும் சில காரியங்களை காண்பிக்கும்படியாக நான் ஆவிக்குரிய கண்களிலே ஒரு பெரிய ஒளியையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும்படியான வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்க போகிறோம்.
2: அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்கே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது
1: அவர்
2: தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டான். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
1: அவர்கள்
2: போய்
1: வெளியே
2: இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே
1: கட்டியிருந்த
2: அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே
1: நின்றவர்களில்
2: சிலர்
1: நீங்கள்
2: குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள்.
1: அப்பொழுது
2: அவர்களை போகவிட்டார்கள்.
1: என்னை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால வேளையில இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை அடிக்கடி நீங்கள் பிரசங்கங்களிலே கேட்டும் இருக்கலாம். இயேசு இந்த உலகத்திலே வந்து பவனியாக வந்து ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த அந்த காரியத்தை நீங்கள் இங்கே கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். அநேக முறை நான் இந்த பகுதிகளிலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து காண்பித்து கொடுக்கும்படியாக என் ஆவியில் ஏவப்படுகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம், இந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன். இரண்டாவது, இந்த கழுதை குட்டியை உபயோகித்த ஆண்டவராகிய இயேசு. மூன்றாவது, இந்த கழுதை குட்டி என்று மூன்று நாட்களும் நான் உங்கள் மத்தியில் சில சத்தியங்களை நான் கொண்டு வருவதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக the owner, the user, the used one என்று சொல்லி மூன்று பகுதியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கழுதை குட்டிக்கு சொந்த காரணை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அவனை குறித்து இந்த வசனங்களிலே அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிற ரெண்டு மூன்று காரியங்களை வைத்து அதற்கு பின்னணியான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கழுதை குட்டியினுடைய சொந்த காரணை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாக நான் உங்களோடு கூட கேட்கிறேன். இந்த உலகத்தில் நம் கையில் என்ன இருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறதினால்தான் அவர்கள் தாங்களும் உபயோகப்படுத்தாமல் தங்களால் உபயோகப்பட வேண்டியவைகளை கட்டி வைத்திருக்கிற ஒரு பொல்லாத நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அநேகருக்கு இந்த விளக்கங்கள் சரியாக தெரியாதபடினாலே தேவன் அவர்களை நம்பி, அவர்களை உண்டாக்கினவர் அவர்களை நம்பி என்ன தந்திருக்கிறார் கைகளில் என்பதை குறித்த சரியான தெளிவோ அறிவோ இல்லாததினாலே அறியாமை அவர்களை அடக்கி வைத்திருக்கிறதையும், ஆகையினாலே ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடாதவர்களாக தடுக்கப்பட்டு நிற்கிறதையும் இந்த பகுதியில் இந்த மனிதனை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை விளக்கும் வண்ணமாக சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அறியாமையை உடைய மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்வான் என்பதை குறித்து நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும்படியாக, தன் கையிலே இருக்கிறதையோ, தன்னை குறித்து தேவன் நோக்கத்தையோ, தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறவர்களை அறியாமை அடக்கி வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்கமாக கூற விரும்புகிறேன். இக்னரன்ஸ் என்று சொல்ல வேண்டும், அதை இன்னசென்ஸ் என்று சொல்லுவதில்லை, அறியாமையை இக்னரன்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறது போல காணப்பட்டாலும் அந்த அறியாமையை உடையவர்கள் ரொம்பவுமாக பாதிக்கப்படுகிற காரியத்தை நான் முதலாவது காண்பித்து, இந்த மனிதனுக்கும் தன் கையில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்த காலத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அநேகம் பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, முதலாவது அறியாமை என்ன செய்யும் ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை விளங்க காட்டுவதற்கு நான் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுவதற்கு முன்னதாக, பல வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய மாவட்டத்தில், நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய பழைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகிறேன். ஒரு ஏழை குடும்பம், அந்த தாய் தன்னுடைய ஒரே மகனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே கணவன் மரித்து போனார். இந்த தாய் அதிகமாக படிக்காதவர்கள், ஆனால் ஒரே ஒரு ஆண் குழந்தையை விட்டுவிட்டு கணவன் சென்றிருக்கிறார். அந்த அப்பாவுடைய முகத்தை இந்த பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளும் முன்னதாகவே தகப்பனார் இறந்து போனபடியினால், மரித்து போனபடியினாலே இந்த பிள்ளையாய் காயிலும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி படிப்பறியாத அந்த தாய் அநேக வீடுகளிலே போய் வேலை செய்து தான் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் காக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையனை சீராட்டி தாளாட்டி அவர்கள் வளர்த்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்னதாக சோறு கொடுத்து அனுப்புவார்கள். அவன் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பின்பு ஓடோடி சென்று 2 வீட்டில் வேலை செய்துவிட்டு 12 மணிக்கு பிள்ளை வந்து விடுவான், என் கையால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்து விடுவார்கள். பின்பும் பிள்ளை சாப்பிட்டு விட்டு போன உடனே மறுபடியும் போய் இன்னொரு வீட்டிலே வேலை செய்வார்கள். பிள்ளை 3 மணிக்கு வரும்ள்ளதாக மறுபடியும் வந்து விடுவார்கள். பிள்ளையை பிரிந்து இருக்கிறதற்கும் இஷ்டமில்லை, ஆனால் பிள்ளையை வாழ வைப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என்று சொல்லி 3 வீடுகளிலே பலவிதமான வேலைகளை அவர்கள் கொடுக்கிற அந்த சின்ன சம்பளத்துக்கு செய்து தன்னையும் தன்னுடைய பிள்ளையையும் காத்து கொண்டு வந்தார்கள். அந்த தாய் தகப்பனற்றனுடைய பிள்ளையை எப்படியாயிலும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தினாலே பாசத்தை ஊற்றி ஊற்றி ஊற்றி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சகலத்தையும் செய்து நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிந்திருந்ததை தாயினுடைய அன்பை கண்ட அந்த பிள்ளையும் மிகவும் ஒழுக்கமுடையவனாக மிகவும் நேர்த்தியாய் படிக்கக்கூடியவனாக, அந்த நாட்களிலே மின்சாரம் கிடையாது, ஆகையினால தெருவிளக்கை ஏற்றுவதற்கு வருவார்கள். கொஞ்சம் நேரம் அந்த தெருவிளக்கு எரியும், எண்ணெயில் எரியும், அந்த தலையாரி ஏற்றிவிட்டு போவான். அந்த வெளிச்சத்தில் தான் இந்த மகன் இருந்து படித்தான். ஒவ்வொரு நாளும் 3 வீட்டிலே வேலை செய்து என்னுடைய தாயினை படிக்க வைக்கிறார்கள், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், தங்களை காத்துக்கொள்கிறார்கள் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாக அவன் விளக்கு வீட்டிலே விளக்கரிக்கிறதற்கான பணம் கிடையாது, வீட்டிலே மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு பணம் கிடையாது, எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒழுக்கு விளக்கை கொளுத்தி வைப்பதற்கு தெரியாது என்றால் ராத்திரி சமைக்கிறதற்கு ஒரு சின்ன டிபிரி மாத்திரம்தான் வைக்க வைத்திருந்தார்கள். ஆகையினால் தெரு விளக்கில் படித்த அந்த பையன் நன்றாக படித்து தேறி அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மாறினான், பின்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டாக மாறினான். ஆகையினால் அரசாங்கமே அவனை கல்லூரியில் படிக்க வைத்தது. கல்லூரியில் படிக்கும் போது மிகவும் தன்னை தாழ்த்தி அந்த பிள்ளை படிக்கிறதுல மாத்திரம் கவனம் செய்து அது தன்னுடைய தாயை விட்டு தூரமான ஒரு ஹாஸ்டலில் தங்க நேரிட்டதினால அரசாங்கமனுக்கு படிக்கத்தான் பணம் கொடுத்ததே வழி ஹாஸ்டலில் இருக்க இல்லை. அந்த ஹாஸ்டல் பணத்தின் தாய் இன்னமும் வேதனை செய்யோடு கூட இன்னும் மூன்று வீடுகளிலே வேலை செய்து தன்னை உருக்கி நொறுக்கி பிள்ளையை படிக்க வைத்ததை எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும்போது அவன் பார்த்து அவன் ஏக்கம் உண்டது வழக்கம். கல்லூரியிலேயும் முதல் மாணவனாக தெரிந்ததினாலே அவனை வெளிநாட்டுக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு படிக்க அனுப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பும் போகுவதற்கு வேண்டிய விமான செலவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது தாய் கலங்கினவளாக பிள்ளை அனுப்பி வைத்தாள். பிள்ளை போய் 5 ஆண்டுகள் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து உடனடியாக அவன் பரீட்சை எழுதி முடித்த அடுத்த நாளே வேலைக்கு சேரும்படியான ஒரு ஆர்டரையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ 2 வருடம் லீவ் எடுக்காமல் வேலை செய்தால் நீ 2 வருடத்திற்கு பின்பு போக முடியும் என்றால் இப்பொழுதே உனக்கு வேலை தருகிறோம், உன்னுடைய ரிசல்ட் வர முன்னதாகவே நாங்கள் தருகிறோம் என்று அந்த கம்பெனி அவனை வைத்திருந்ததினால பெரும் பணத்தோடு கூட அம்மாவுக்கு கடிதம் எழுதினான். அம்மா, 5 வருடம் ஆயிருந்து உங்களை பார்த்து நான் தேறி கல்லூரியில் மாத்திரமல்ல எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்ததினால இந்த கம்பெனி என்னை தானாக வந்து வாங்கி என்னை 2 வருடம் உங்களை பார்க்க விடவில்லை, ஆனால் பெரிய சம்பளம் இருக்கிறது, நான் 2 வருடத்துக்கு வந்து உங்களை கட்டி தழுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்து எழுதியிருந்தான். தாய் இந்த நேரத்தில் டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டாள். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவள் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவளாக மாறினாள். போதகர் வந்து மாதத்திலே ஒரு முறை வந்து அவருடைய பொருளான நிலைமையை பார்த்துவிட்டு ஜெபித்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த ஊருக்கு ஒரு புதிய போதகர் வந்தபோது இந்த தாயை பழைய போதகர் அடையாளம் காட்டி கொடுத்தார். ஐயா ஒரு நல்ல ஆள், ஆனால் இப்போ வியாதி நிமித்தமாக நடக்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போய்விட்டார் பழைய போதகர். அவருக்கு கொஞ்சம் காரியங்கள் தெரியும், இந்த புதிய போதகருக்கு ஒன்றுமே தெரியாததினால அதிகமான காரியங்கள் தெரியாததினால ஒரு நாள் அந்த தாயிடத்தில் கேட்டாள், அம்மா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது ஜெர்மனுங்கன்னு சொல்கிறீங்களே, வெளிநாட்டில் என்னம்மா செய்து? நம்ம சொன்னாங்க என் பிள்ளை நல்லா படித்ததுனால அரசாங்கமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது, அங்கேயும் போய் நல்லா படித்ததுனால உடனே அவன் பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஒரு கம்பெனியில் 2 வருஷம் லீவு எடுக்காமல் நீ வேலை செய்ய நீ உயர்ந்த இடத்துல வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை அங்கே வேலை செய்து அவனுக்கு சம்பளம் கிடைக்காதாம்மா? ஆமையா, சம்பளம்லாம் கிடைக்கத்தான் செய்யும், சம்பளம் கிடைக்காமல் எப்படி ஐயா வேலை கொடுப்பாங்க? அப்போ உங்கள் பையன் அங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே தரித்திரத்தில் இந்த டிபி வியாதியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலத்தில் போய் பக்கத்து வீட்டு துணியை வாங்கிட்டு வந்து இங்கே தோய்த்து காய போட்டு அந்த பணத்தை வச்சு வயிறை கழுவி கொண்டிருக்க வேணுமா? இதுதான் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து அன்பு காட்டுறது நிலைமை. ஐயோ என் பிள்ளை அப்படி சொல்லாது, என் பிள்ளை என்ன ரொம்ப நேசிக்கிற பிள்ளைன்னு வாயை அடைத்து விட்டார்கள். அந்த போதகர் அன்றைக்கு போய்விட்டார், அடுத்த மாதம் வந்தார். இது உண்மையான நடந்த சம்பவம், நான் சொல்கிறதை கவனியுங்கள். அடுத்த மாதம் வந்தார். வந்து மறுபடியும் அந்த தாயினுடைய இயலாத நிலைமையை பார்த்து கண்ணீரோடு கூட ஒரு கேள்வி கேட்டார், ஏம்மா உங்க பிள்ளைக்கு நான் எழுதுறேன், எனக்கு லெட்டருக்கு அட்ரஸ் கொடுங்கம்மா, அட்ரஸ் கொடுங்க, அந்த பிள்ளை என்ன பிள்ளை, தாய் இப்படி இருக்கும்போது தாய்க்கு உதவி செய்ய? இல்லையா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என் பிள்ளை மாதம் தவறினாலும் எனக்கு அங்கிருந்து 2 கடிதங்கள் எழுதும் போதும் 2 கடிதத்திலையும் ஒரு போட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஐயா போட்டோ அனுப்புறாரா? இவர் கிராமப்புறத்து பாதகர், என்ன ஃபோட்டோ? இங்கிலாந்தில் உள்ள ராணி ஃபோட்டோவா அனுப்பிக்கிட்டு இருக்காயா? ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறாயா? இவருக்கும் பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு, என்ன இவரும் ஒரு கிராமப்புறத்து போதகர் தானே, பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. ஆசை வந்தவர், ஏம்மா நான் பார்க்கட்டுமான்னு சொன்ன உடனே, ஆமாய்யா அந்த கவரில் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கவரில் அந்த பிள்ளையினுடைய அட்ரஸ் இருக்குயா, நீங்கள் அவனுக்கு லெட்டர் எழுதலான்ட்டு அந்த சேர்த்து வைத்திருந்த எல்லா படங்களையும் பார்க்க வேண்டும்ன்னு சொன்னபோது, இந்த நாட்களில் யாரும் போஸ்டல் ஆர்டர் எடுக்கிறதில்ல, அந்த நாட்களில் போஸ்டல் ஆர்டர் இருந்தது. ஒரு போஸ்டல் ஆர்டரில் ராணியினுடைய முத்திரை படத்தை போட்டிருப்பாங்க, அந்த கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அத்தனை பெரிய பணம் மாதம் மாதம் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2000 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறாயும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 8 அந்த போஸ்டல் ஆர்டரை அந்த அம்மா சேர்த்து வச்சுட்டு கையில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஃபோட்டோன்னு நினச்சிக்கிட்டு அதை கையிலே வச்சு அங்கேயே அதை பார்த்து அறியாமையினால் தரித்திரத்தில் இருந்த பார்த்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா உங்கள் பிள்ளை உங்களை நினச்சிருந்துருக்கா அம்மா, உங்கள் பிள்ளை மாதம் மாதம் 70 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபான்னு அன்றைக்கி 20 லட்சம் ரூபா கூட பெறும், அவ்வளோ பணத்தை அனுப்பிச்சு வச்சுருக்கான், நீங்கள் தரித்திரத்தில் வயிற்றை கழுவுறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் துணியை வாங்கி துவச்சி டிவிக்கு மருந்து பார்க்காம இப்படி செத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னபோது அந்த தாய் கிட்டத்தட்ட மூச்சையாகிவிட்டாள் என்று, நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த நடந்த சம்பவத்தை அந்த ஊரில் வேலை பார்த்து தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய தாத்தா எனக்கு சொன்னார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தம்பி தம்பி, ஒரு மனிதனை அறியாமை, அவனுடைய அறியாமை கையில் இருக்கிறதை புரியாத நிலைக்கு தள்ளிவிட்டு அவனை தரித்திரத்திலையும் தேவைகளின் நடுவிலையும் மரணத்துக்கு நேராக வழி நடத்தி

0: இல்லை. ஆகையினால் தான் அவர்கள் தேவனை குறித்து தேடுகிற அளவுக்கு தேட முடியவில்லை என்று என் சத்தியம் வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிந்தவர்களும் அறியாமல் வாழ்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு மூன்று நபர்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் இந்த கூட்டத்தை குறித்து பவுல் அழகாக நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அங்கே அத்தேனே என்கிற பட்டணம், இன்றைக்கு ஏத்தேன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அன்றைக்கு அதற்கு அத்தேனே என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணம் வரைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை அங்கே கொண்டு போய் விட்ட போது, அங்கே அந்த அத்தேனர் இந்த பவுல் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினாலே, பாவ மன்னிப்புக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பும், அதோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருகிறதுனாலே பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையும் தருகிறார் என்று சொல்லி, அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று அவர் உயிரோடு எழுந்ததையும் அவர் திரும்ப வருகிறதையும் குறித்து பிரசங்கம் பண்ணின போது, பவுல் என்ன சொல்லுவா என்று கேட்பதற்கு அந்த அத்தேன பட்டணத்தார் ஒன்று செய்தார்கள். வாசிக்கலாம் சில வசனங்களை. அப்போஸ்தல நடபடிகள் 20வது வசனத்தில் வாசிக்கலாம், 17,
1: நூதனமான காரியங்களை
0: அவர்கள் சொன்னார்கள். நூதனமான காரியங்களை
1: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
0: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
1: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம்,
0: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று
1: சொல்லுகிறதிலும்
0: புதிதான காரியங்களை சொல்லுகிறதிலையும்
1: கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை,
0: வேறொன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்குறதில்லை. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு புதுசா கதை அடிக்கணும், யாராவது ஒரு புதிய காரணம் சொல்லணும், இதை கேட்கறதுல மனதுள்ளவர்களான என்றால், அவனை அழைத்து, பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனை அழைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி எங்களுக்கு சொல், நீ சொல்லுகிற காரியம் எங்களுக்கு நூதனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மரித்தால் அவன் அழிந்து போவானே, நீ சொல்லுகிறாய் மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று, நீ சொல்லுகிறாய் பவுலே எந்த மனிதனும் இதுவரைக்கு மரணத்தை காணாமல் அவன் மரணத்தை கண்டவன் உயிர் தெழுந்ததில்லையே, நீ சொல்லுகிற இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாய் என்று புதிதாய் ஒன்று சொல்லுகிறாய், கூடவே அவர் திரும்ப வரப்போகிறாய் என்று சொல்லுகிறாயே, புதிதாய் இருக்கிறது, எங்களுக்கு இதனுடைய கருத்து தெரிய வேண்டும் என்று அவனை கூட்டி வைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி பேசின போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான் வாசியுங்கள்.
1: அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே,
0: எந்த
1: விஷயத்திலும்,
0: கிட்டத்தட்ட புதிய காரியங்களை கேட்பதற்கு தங்களுடைய மனதை செலுத்தி இருந்த அந்த அத்தேன பட்டணத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனை அறிந்து தேவனை அறிவிக்கிறவனாய பவுல் சொல்கிறான், நீங்கள் எந்த விஷயத்திலையும்,
1: நீங்கள் மிகுந்த
0: தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். போதும், நல்லா கவனிங்க, அங்கே பவுல் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், இந்த அத்தேன பட்டணத்தாருடைய நிலைமையை பாருங்கள், இவர்கள் மிகுந்த தேவதா பக்தி உடையவர்கள், அவருடைய பக்திக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய பண்டிகைகளுக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய திருவிழாக்களுக்கு குறைச்சல் இல்லை, தேவனை தேடுகிறோம் என்கிற முயற்சிக்கு குறைச்சல் இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறோம் என்கிற காரியங்களுக்கு ஏராளமாக பணத்தை செலவழிக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. ஆகையினாலே பவுல் சொல்கிறான், என் அருமையான பட்டணத்தாரே, நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்பதை காண்கிறேன். எப்படி கண்டுபிடித்தேன்? அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
1: எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது,
0: கொஞ்சம் நிறுத்துங்கள், நன்றாய் கவனிங்கள். அந்த பவுல் சொல்கிறான், அப்பா உங்க பட்டணத்தை நான் சுத்தி வந்தேன், நீங்கள் அநேக ஆராதனைகள் திருவிழா

0: பண்டிகைகள் கொண்டாடுகிறதை நான் உற்று பார்த்தேன், நான் உற்று கவனித்த போது
1: அறியப்படாத தேவனுக்கு
0: அங்கே நீங்கள் பண பலிபீடங்களையும் கட்டியிருந்தீர்கள். அதுல ஒரு பலிபீடத்தில் எழுதி வைத்திருந்தீர்கள், அறியப்படாத தேவனுக்கு
1: என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன்.
0: எத்தனை இடத்துல பலிபீடங்கள், எத்தனை இடத்துல தூபம் காட்டுவதற்கு உண்டாக்கப்பட்ட மேடைகள், எத்தனை இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதற்காக உண்டாக்கிவிட்ட கோயில்கள், எத்தனை விதமான பக்தியை செலுத்துவதற்கு ஏராளமான பணத்தை அள்ளி வீசுகிற நீங்கள் ஒரு காரியத்தையும் எழுதி வைத்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவனுக்கு. வாசிக்கலாம்,
1: நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற.
0: ஐயா, நீங்க ஆராதிக்க விரும்புறீங்க, ஆனா அறியாம ஆராதிக்க விரும்புகிற அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, எங்கேயோ இருக்கிறவன். தமிழிலே கடவுள் என்று சொல்கிற வார்த்தையே கடந்து நிற்பவர் என்பதை குறிப்பதான ஒரு வார்த்தை என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் என் சத்திய வேதத்தை ஒழுங்காக வாசித்தால், அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டால், அந்த ஆண்டவரை அனுபவித்தால், எந்த மனிதனும் அவர் கடந்து நிற்கிறவராக அல்ல, கலந்து வாழ்கிறவராக அவரை காண முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் வாழ்க்கையோடு கலந்து வாழ்கிறவர், என்னுடைய பாடுகளை பார்த்து தூரத்தில் கண்மூடி நின்று கொள்ளிவிடுகிறவர் அல்ல. ஐயா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை கடந்து நீ வேதனையிலையும் சோதனையிலையும் பலவிதமான பாவங்களிலையும் கட்டுண்டு சீரழிந்து கடந்து நுழல வேண்டும் என்று விரும்பாதவர். He is our God. அவர்தான் ஐயா நம்ம தேவன். அவரை நாம் அறியாததினாலே நாம் எல்லா விதமான பக்திகளையும் செய்கிறோம், எல்லா விதமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறோம், பணத்தை தாராளமாக செய்கிறோம், இசைகளை முழக்குகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ, என் ஜனம் என்னை அறியவில்லை. ஆனால் அந்த பவுல் அதை ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அறியாமை உள்ள காலங்களை
0: தேவன்
1: காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் அனைவருக்கும் கட்டளையிடுகிறான்.
0: பழைய செய்தியில் இந்த மனுஷனை குறித்து சொல்லியிருக்கேனாலும் ஏதோ என்ன ஏவுகிறதுனால அந்த மனுஷனை குறித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்கிற பீகார் நக்சல் பாரிகளினால அநேக உபாதைகளை அடைகிற ஒரு மாநிலம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நக்சல் பாரிகளின் தலைவர்களையும் துப்பாக்கி என்ன தலை அந்த அவருடைய ஆட்களையும் அநேக முறை என்னுடைய மக்கள் சந்திக்கிறார்கள், நான் சந்திக்கிறேன். அப்படிப்பட்ட சிவானந்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு 36 வயது நிறைந்த ஒரு நக்சலைட்டின் தலைவனை கயாவின் பக்கத்தில் சேர்காட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது, புத்தனுக்கு ஞானம் பிறந்த அந்த கயாவுக்கு பக்கத்தில், அங்கே இருந்து என்னுடைய சகோதரர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அண்ணன், இவன் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பெரிய உடம்பல்ல, ஒரு குள்ளமான ஒரு மனுஷன்தான், மெலிவான மனுஷன்தான். அவருடைய பெயரை நான் பல முறை கேட்டது மாத்திரமல்ல, 26 பேருக்கு 6 அங்கலத்தை குறைக்கிறேன் என்று குரல் வலையை வெட்டின மனிதன். அவனுடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருந்ததினால சிவானந்தன் நீதானா என்று நான் கேட்டேன். அவனை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். என்னோடு கூட ஊழியம் செய்கிற சகோதரர்ல ஒருவருக்கு, பாலேஸ்வர் என்று சொல்கிறவருக்கு, அவர் சொந்தக்காரர் என்கிற அப்படினாலே தன் சொந்தக்காரர் என்கிற காரியத்தின் நிமித்தமாக இந்த பாலேஸ்வரும் பயங்கர அடிதடியாடியக்கூடிய முரட்டாட்டமான மனை இயேசு மாற்றினபடினால இவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்ததினால தன்னுடைய உடன் நண்பராகிய லட்சுமணையும் கூட்டிக் கொண்டு ரெண்டு பேரும் போனார்கள். இப்பொழுது நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். இந்த சேர்காட்டியில் ஒரு குகை இருக்கிறது, இந்த குகை தான் அவனுடைய இருப்பிடம். அவனை சுற்றிலும் 3 ரவுண்ட் துப்பாக்கி ஏந்தினவர்கள் எப்பொழுது நின்று பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் உள்ளே இவர்கள் சொந்தக்காரன் என்கிற முறையிலே கடந்து சென்று அவனை ஆண்டவருக்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்தபோது நான் அவரை பார்த்து கேட்டேன், சிவானந்தன், நீ ஏன் இப்படிப்பட்ட காட்டேரியாய் மாறிவிட்டாய்? எப்படி இந்த இயேசுவிடத்தில் ஏன் வந்தாய் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டேன். பல காரியங்கள் உண்டு. என்னுடைய ஒரு செய்தியிலே முழு சம்பவத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேச வந்த காரியம் அதிகமாக இருக்கிறபடினால நான் இங்கே சொல்ல, அவன் சொன்ன காரியம், ஐயா, என் வாழ்நாளிலேயே முதல் முறையாக என் அக்கிரமத்திற்காக, என் பாவத்துக்காக தன்னுடைய கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்த ஒரு இயேசு அடிக்கப்பட்ட காட்சி உன்னுடைய மக்கள் சொன்னார்கள். அவருடைய காரியத்தை பார்த்தபோது ஆயுதங்களை தாங்கி நிற்கிற தெய்வத்தை அல்ல, ஆயுதத்தினால் அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இயேசுதான் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி சரண்டர் அடைந்தேன். ஐயா, அது என்னை மாற்றிட்டு எனக்குள் இந்த இரத்த காட்டரின் குணத்தையே தூக்கி எறிந்து விட்டது என்று சொன்னபோது என் இருதயமே மகிழ்ந்தது. அவன் மறுபடியும் என் கால்களை தொட்டு கும்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆட்கள் எனக்கு காட்டி கொடுத்த வசனம், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். 26 பேருக்கு உயிருக்கு உலை வைத்த என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் கொலை வரி பிடித்தவனாக, கொன்று குவிக்கிறவனாக, மற்றவர்களையும் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்கும் ஏவினவனாக மிருகமாக வாழ்ந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பு இழுத்து கொண்டது மாத்திரமல்ல என்னை மாற்றிற்று என்று சொன்னபோது பரலோகம் அழிந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற உலகமெங்கிலும் இது போய்கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அல்லது தூரத்தில் இருக்கிறவர்களும் அறியாமையினாலே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து உங்கள் பணத்தை வீணாக்கி நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு ஏதோ ஆராதிக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை ஆண்டவர் தொட்டு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை மறுவப்படுத்துகிறாராக இன்றைக்கு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், 30 வசனத்தை.
1: அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ,
0: ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று பவுல் சொன்னானே, அதே போல நான் சொல்றேன், இப்பொழுதோ
1: மனம் திரும்ப வேண்டும் என்று,
0: நீ மனம் திரும்பி உன் தேவனை அறிந்து கொள் என்று,
1: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்
0: கர்த்தர். கட்டளையிடுகிறார். கட்டளை என்றால் தட்டி விடுவதுக்கு அல்ல, ஏற்றுக்கொள்ளவென்றால் ஏற்றுக்கொள், தள்ளிவிடு என்றால் அல்ல. உன்னை உண்டாக்கின, உனக்கு உதவி செய்ய, உன்னை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனை தந்தவர் கட்டளையிடுகிறார். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அறியாமல் தொழுது கொள்கிறவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பி அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். போன மாதத்தின் ஆரம்பத்தில் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது என்னை தேடி, முன்னதாக நக்சலைட் தலைவனாக இருந்து இன்றைக்கு போலீஸிலே சரணடைவதற்கு காரணமாக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினால் அந்த மனிதனும் என்னை பார்க்க வந்தாக. அவருடைய காரியங்களுக்கு எத்தனையோ கேஸ் நடந்திருக்க வேண்டும். போலீஸ் என்கவுண்டரிலே அவருக்கு தோள்பட்டையிலே குண்டு நுழைந்த குண்டின் காயங்களை தொட்டு பார்த்தவன் நான். அவரை நான் தான் சொன்னேன், நீ போலீஸிலே சரணடைந்து விடுவது நல்லது, அல்லது உன்னை என்கவுண்டர் போட்டு உன்னை அழித்து விடுவார்கள் என்று சொன்னபோது அவர் என்னை பெரிய அண்ணன் என்று சொல்லுவார். பெரிய அண்ணன், உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை அறிந்திருக்கிறதுனால எனக்கு ஆயுள் கால தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைத்தாலும் எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறதுங்கிற நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறபடினாலே நான் சரணடைகிறேன் என்று சொல்லி பணவர் என்னை வந்து பார்க்க வந்தபோது எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், அண்ணன் தெரியுமா, என் மேலே இப்போ ஒரு கேஸும் இல்லை, எப்படி நடந்தது தெரியாது, போலீஸ் அதிகாரிகள் என்னுடைய நடக்கையை பார்த்தார்கள், ஜெயிலுக்குள்ளே நான் போகிறதையும் பேசுகிறதையும் கேட்டார்கள், நீ நல்லா தெரிஞ்சிட்ட, உன் மேலே ஒன்றும் இல்லைப்பா, போ, எஃப்ஐஆரே இல்லைகள்னு கிழிச்சு போட்டு விட்டார்கள். எனக்கு பொக்காராவில் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கவர்மெண்டே தந்திருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலை. ஐயா, இந்த முரட்டாட்ட மாணவர்களை மாற்றுகிற இந்த நல்ல தெய்வத்தை தானையா இன்றைக்கு ஜனம் அறியாமையினால எட்டி உதைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்பு என்று கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த ஜனம்தான் அறியாத தெய்வத்தை அறியாத வழிகளிலே ஆராதனை செய்து அறியாத வழிகளிலே பணத்தை செலவழித்து தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். அறிந்த ஜனத்தின் நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த முதலால் நாள் காலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை யோவான் நமக்கு அழகாக எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
1: வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள்
0: கல்லறையிடத்திற்கு வந்து
1: கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி,
0: நன்றாய் கவனியுங்கள், இயேசு அவளிடத்திலே சொல்லி இருந்தார், சீஷரிடத்திலே சொல்லி இருந்தார், நான் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருந்தார். அறிந்திருந்த அவளுக்கு இப்பொழுது அறியாமை என்கிற ஒரு காரியம் கவ்வி பிடித்ததினால் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். அவளுடைய நிலைமையெல்லாம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறை திறந்து கிடக்கிறது, அவளுக்கு திகில் பிடித்து கொண்டவளாக ஓடுகிறாள். இயேசுவின் சீஷனாய பேதுருவிடத்தில் ஓடுகிறாள், யோவான் இடத்துல வந்து பாருங்கள் என்ன ஆயிட்ட தெரியவில்லை, அவரை காணோம். ஏனென்றால் பின்னதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 9வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்
0: என்கிற வேத வாக்கியத்தை
1: அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
0: அறியாமை சொன்னார், வாக்கு கொள் சொல்லியிருந்தார், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன். மரணத்தை கட்டிவிட்டு மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டு நான் உயிரோடு எழும்புவேன் சொல்லி இருந்தா, ஆனால் ஒன்றும் புரியவில்லை. வேத வாத்தியங்களை சொல்லி இருந்தார், புரியவில்லை. திரும்ப திரும்ப சொல்லி இருந்தார், 3 வருடமாக உபதேசித்திருந்தார், புரியவில்லை. கவனிங்கள், ஓடுகிறாள், பேதுருவை யோவானை இழுத்துக் கொண்டிருக்கிற அவங்களும் ஓடுறாங்க, உள்ள வரைக்கும் போய் பார்க்கறாங்க. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த கல்லறை துணி அங்கே அடுக்கி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். இவள் அழுகிறாள், கரைகிறாள். அந்த அதிகாரத்தை பார்த்தால் 2 தூதர்களை பார்க்கிறாள், தலைமாட்டில் ஒருவன் கால் மாட்டில் ஒருவன் பார்க்கிறாள். இயேசு வைத்திருந்த இடத்துல 2 தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது அவளுக்கு இன்பம் அளிக்கவில்லை, அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. இயேசு வேண்டும். நன்றாக கவனிங்க, என் சத்திய வேதம் சொல்கிறது, இயேசு அவள் பின்னதாக நின்று பெயரை கொடுத்து கொடுக்கிறார். மரியாளே, அவ நினைச்சாளாம், தோட்டக்காரன் நினைச்சாளாம். தெய்வத்தை தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறவள் ஏராளம். எடுபடி வேலை செய்யறதுக்காகத்தான் தெய்வத்தை உபயோகப்படுத்துறவங்க ஏராளம். ஏதோ ஒரு குற்ற இந்த சூனியம் வைக்கிறவன் ஏவி விடுற ஆவி மாதிரி தான் தெய்வத்தையே ஏவி விடுற ஆட்கள் உண்டு. இயேசுவை கூட சில நேரங்களில் அறியாமல் ஏவி விடுகிறவர்கள் உண்டு. கவனியுங்கள், நீ சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாத போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு புரிய வேண்டிய விதமாய் புரியாத போது நீ அலைகிறாய், அழுகிறாய். அவருடைய இடத்திலே தான் ஓடுகிறாள், பேதுரு இடத்துல தான் ஓடினான், நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவங்களும் பாதி வெந்தவங்க தானே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவர்களை குறித்து தான் எழுதியிருக்கு, அவங்களுக்கும் தெரியல, சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. வெறும் அழுகையும் துக்கமும் தீரிடுகிறது. இன்றைக்கு அநேக தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற விசுவாசிகளுடைய நிலைமை இதுதான். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதனைக்கு செல்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், அதில் கேட்கிறோம், இதில் கேட்கும் சொல்லுவாங்க. ஆனா அலமோதுறாங்க, இங்க போவோம், அங்க போவோம், அங்க போனா கிடைக்காது, இங்க போனா சொல்ல மாட்டாங்க, அங்க போனா சொல்ல மாட்டாங்க, என்னமோ குறி சொல்றவங்கிட்ட போற மாதிரி ஒவ்வொரு இடமா போகிற ஒரு அலக்கழிக்கப்படுகிற விசுவாசிகளின் கூட்டத்துக்காக பேசுகிறேன். என்ன அருமை ஜனமே, இந்த மாலை வேளையில் அறியாமை உன்னை பிடித்து கொள்ளுமானால் நீ எத்தனையாய் அலசடிப்படுவாய் என்பதை நீ புரிந்து கொள். யூ மே நோ மெனி திங்ஸ், நீ பார்ப்பாய், கல்லறை திறந்திருக்கிறதை பார்ப்பாய், நீ ஒருவேளை தேவதைகளை கருத்து கூட நீ சொல்ல முடியும், நீ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்க அந்த துணிகளை பேச முடியும், நீ அங்கேயும் இங்கே அலைந்து அலைந்து அலைந்து அலைந்து உன் இயேசுவை அறியக்கூடாமலே நீ அலைந்து தெரிய முடியும். இன்னொரு சம்பவத்தையும் அதே காரியத்தை லூக்கா எழுதியிருந்த பார்க்கலாம். 24வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த 104வது அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வேத வசனத்தை கற்றவர்கள், வேத வாக்கியங்களை முறைப்படி அழிந்தவர்கள், தீர்க்க தரிசன ஆகமங்களை கற்றவர்கள், அவர்களும் கூட மிகுந்த துக்கத்தோடு நடந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வாசிங்கள் 15வது 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை.
1: அன்றைய தினமே
0: அவர்கள் இரண்டு பேர், அவர்களில் இரண்டு பேர்
1: எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவோ என்ற கிராமத்துக்கு போனார்கள்.
0: எருசலேமிலே இருந்தது போதும், எருசலேமிலே இனி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக எம்மாவு என்கிற ஊருக்கு போகிறார்கள்.
1: போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
0: அவர்கள் இயேசுவை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவின் பாடுகளை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவை ஜனங்கள் எப்படியாய் பாடுபடுத்தினார்கள் என்றுதான் பேசுகிறார்கள், இயேசுவின் முகத்தில் துப்பினார் என்பதைத்தான் பேசுகிறார்கள். இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசுகையில்
1: இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு
0: நடந்து போகையில்
1: இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார்.
0: ஆனாலும்
1: அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
0: என்ன கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். இயேசுவை குறித்து தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை தான் பேசுகிறார்கள், ஆனால் அவருடைய கண்கள் இயேசு கூட நிற்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக, அவர்களோடு கூட நடக்கிறதை காணக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமை அவர்களை மாட்டி வைத்திருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நீ துக்க முகத்தோடு உன்னுடைய பாடுகள் உனக்கு பெரிதாக தெரிந்து நீ நடக்கும் பலனின்றி நம்பிக்கை இழந்து உன் சந்தோஷத்தை இழந்து மிகுந்த வேதனையோடு கூட உன்னுடைய காரியத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை இன்றைக்கு அந்த அறியாமையின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த முதல் நாள் கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது நான் கழுதைக்குட்டியை சொந்தக்காரனுக்கு வருகிறேன். கழுதைக்குட்டியுடைய சொந்தக்காரனை குறித்து நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, 2 வழி சந்திலே தாயோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, இதை குறித்து 450 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். வாசிக்கலாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம்.
1: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே
0: கம்பீரி
1: இதோ
0: உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்,
1: அவர் நீதியுள்ளவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: தாழ்மையுள்ளவரும்
0: கழுதையின் மேலும்
1: கழுதைக்குட்டியாகிய
0: மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
1: 450 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்கன் சகரியா தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறது, கம்பீரிப்பாய், மகிழுவாய், நீ ஆர்ப்பரிப்பாய், ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லுவாய், ஆண்டவரே உமக்கு ஓசன்னா என்று சொல்லுவாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கழுதைக்குட்டியின் பெயரை ஆண்டவர் 450 வருடங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய ஆகமத்திலே எழுதி கொடுத்திருந்ததை அறியாத ஒரு எஜமான்.
0: என்னை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு தாலந்துகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு பொருட்களை தந்திருக்கலாம், உங்களுக்கு பதவிகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கலாம். ஆனால் நீ கட்டி வைத்திருக்கிறாயோ அறியாமையினாலே? லிசன், இந்த மனிதனுக்கு தெரியாது தன் கையில் இருப்பது என்னதென்று தெரியாது. நான் சொன்னேனே ஒரு மூதாட்டியை குறித்து, என் தாத்தா எனக்கு காண்பித்துக் கொடுத்த அந்த மூதாட்டியை குறித்து சொன்னேனே, மகன் மாதம் மாதம் பணம் அனுப்பி கொண்டு தான் பெருந்தொகை. அன்றைக்கு ஒரு பவுண்டுக்கு 12 ரூபாய், 12 ரூபாய் இருக்கும்போது அவர் அனுப்பி தந்திருந்தார். இன்றைக்கு அதே பவுண்டுக்கு 110 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மடங்கு ஒவ்வொரு மாதமும் அத்தனை பணத்தை அனுப்பி இருந்தார். அன்றைக்கு என்னுடைய தாத்தா சொல்லுவார்கள், 1 ரூபாய் வைத்தால் நாங்கள் வாட்டு வண்டி எடுத்து கொண்டு போவோம் சாமான் வாங்குவதற்கு. இன்றைக்கு நாம் பையிலே காசு எடுத்துட்டு போய் விட்டு நாம் கையிலே சாமான்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில், பேக்கில் பாஸ் எடுத்துட்டு போனால் தான் கையில் கொஞ்சம் காசு வர, அந்த கை ஏதாவது பொருள் வரணுங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கும். அந்த நாட்களில் அறியாமையினாலே அவள் தர்த்தரப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி கொண்டு அழுது கொண்டு வாழ்கிறாள். இந்த மனிதனை பாருங்கள், இந்த மனிதனை பாருங்கள், அவனை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். தான் ஏறி போய் தன்னை ராஜாவாக, நாளைக்கு அதை குறித்து அதிகமாக பேசுகிறேன், நான் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த மனிதனை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் யாரையும் ஏற விடாதபடி பார்த்து கொண்டது உண்மைதான், ஆனால் கட்டி வைத்திருக்கிறான். அறியாமையினாலே உபயோகப்பட வேண்டிய ஒரு பொருள் அவனிடத்தில் கட்டி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் அவனிடத்தில் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமலே சீஷர்களை அவுக்கிறார்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்கூட்டரை யாராவது எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டேய், என்னடா ஆள் இல்லைன்னு நினச்சா, சொந்தக்காரன் இல்லைன்னு நினச்சியா, உங்கள் மோட்டர் சைக்கிளை யாராவது தூக்குனாங்கன்னா என்ன நினைப்பீங்க? என்னடா யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு தான் கேட்டீங்க. ஆனால் அந்த நேரத்தில் சீஷர்கள் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் போனது இவங்க ரொம்ப எக்ஸைட்டட், ஆண்டவர் சொன்ன மாதிரியே கழுதுக்குட்டி நிற்குத, கரெக்டாக நிற்குத அப்படின்னு போய் மடமடன ஒருத்த உடனே கேட்குறான், எங்கடா எதுக்குடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே, ஆண்டவருக்கு வேண்டும். And he knows the Lord needs it. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அழுவிழ்த்து கொண்டு போகிறான். இந்த சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கிற 4 விதமான மக்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவர்களிலே சிலர் இதுவரை அறியாமையிலே ஆண்டவனை தொழுது கொள்கிறோம் என்று எதையோ செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து, பணத்தை பாழடித்து, மற்றவர்களை வேதனை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்துகிறார். 2வது கூட்டம், அறியாததுனாலே அலசலிப்படுகிறீர்கள், அங்கே ஓடுகிறீர்கள், இங்கே ஓடுகிறீர்கள், முன்னால் நிற்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். 3வதாக, உங்களோடு நடந்து கொண்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி, உங்களுடைய கவலை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாதபடி, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வர்த்தமானங்கள் அடக்கி வைத்திருக்கப்பட்டிருக்கிற அறியாமையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். அல்லது இந்த கழுதைக்குட்டியின் சொந்தக்காரனை போல நீங்கள் உங்களுக்கு நம்பி தேவன் தந்திருக்கிறாரே அந்த காரியத்தை அறியாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஆண்டவருக்கு இது வேண்டும். அது உன் பிள்ளையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உன் தாலந்துகளை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உனக்கு தேவன் தந்த ஒரு காரியத்தை குறித்தாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே அவர்கள் தங்களை பூரணமாக விட்டு கொடுத்து தங்கள் கையிலே பேணி பாதுகாத்திருந்ததை அனுப்பிவிடத்தக்கதாக அவர்கள் வந்தார்கள். அதே நிலைமையிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறார். முதலாவது, நீ ஆண்டவருக்கு வேண்டும், உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தது ஆண்டவருக்கு வேண்டும். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் தெரிந்து கொண்டாராம். வாசிக்கலாம் எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம். ஆண்டவர் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், என் வேதம் சொல்லுகிறது எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். அங்கே 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
1: அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: அவர் உலகம் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே,
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுது தெரியுமா? இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும் முன்னதாக, இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் முன்னதாகவே தேவனுடைய பார்வை என் மேலும் உங்கள் மேலும் விழுந்ததையா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பூமியின் தாழ்விடங்களில என் தாயினுடைய கருவில உருவாகும் முன்னதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவாகும் விதத்தை உன்னுடைய கண்கள் கண்டது. உலகத்துக்கு தெரியவில்லை ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை பூமி உலகம் ஒன்றாக இருக்கும் வைத்ததனால் என்னையும் கண்டீர், என்னை நம்பியும் கொடுத்திருக்கிறீர். நானும் என்னுடையவைகளும் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தம். இதனைத்தான் யோவான் ஸ்நானம் சொல்லும் போது சொல்றான், நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் கைகளிலே அவர் தம்பி தன்னந்திருக்கிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு சின்ன சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். கண்களை மூடலாம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் யாருடைய அருகில் உட்கார்ந்து பேசினாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் மகிழ்ச்சியாய் இருந்ததையோ சிரித்து மகிழ்ந்ததையோ இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அவர் எப்பொழுதுமே கவலையோடு இருப்பார். அவர் அருகில் உட்கார்ந்து பேசும்பொழுது மகிழ்ச்சியோடு பேசுவதும் தவறாகி விடுமோ என்று பலர் அவர் அருகில் வராமல் அவர் தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டார். அவருக்கு 80 வயது ஆனபொழுது யாரும் எதிர்பாராத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அன்று முதல் அவர் குறை சொல்வதை விட்டுவிட்டார். எப்பொழுதும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் காணப்பட்டார். ஊர் முழுவதுமே இவரை குறித்துதான் பேசியது. அந்த ஊரில் தைரியம் உள்ள ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து அவரிடத்தில் போனார்கள். ஐயா, உங்களுக்கு என்ன ஆனது? இதுவரை எப்பொழுதும் குறை பேசிக் கொண்டும் சந்தோஷத்தோடு இருக்கும் மற்றவர்களையும் துக்கப்படுத்திய நீங்கள் இப்பொழுது எப்படி இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 80 வயது வரை சந்தோஷத்தை நான் தேடி அலைந்தேன். சொல்லப்போனால் நான் அதை விரட்டி கொண்டு இருந்தேன். அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன். இப்பொழுது சந்தோஷத்தை தேடுவதை விட்டுவிட்டு அனுதின வாழ்க்கையை அனுபவிக்க தீர்மானம் செய்தேன். எனவேதான் நான் இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று கூறினார். நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. சந்தோஷமாக இருப்போமா?

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

வெளிப்படுத்தல் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கின்றதையும் அப்போஸ்தல் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகின்றதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகின்றதையும் நீ சகித்து கொண்டிருக்கின்றதையும் பொறுமையாயிருக்கின்றதையும் என் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கின்ற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கின்றாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கின்ற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கின்றவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கின்றேன். நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இடத்தில் நீ குடியிருக்கின்றதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கின்றதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கின்றேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகின்றவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகின்றவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கின்றேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகின்றவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகின்றவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகைகளிலும் பின்பு செய்த கிரிகைகள் அதிகமாயிருக்கின்றதையும் அறிந்திருக்கின்றேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும்
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கின்றாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கின்றவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகைகளின் படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கின்ற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகின்றதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வெறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பெரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகின்றவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக

அவர் தன் மனைவியிடம், இன்றைக்குத்தான் நான் முதன் முதலாக ஒரு சிறந்த இசையை கேட்டிருக்கிறேன். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வாசிப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு வா, என்னுடைய பியானோவை துண்டு துண்டாக்கி போட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அவர் பியானோவை சேதப்படுத்தவில்லை என்றாலும் பெடராஸ்கியை போல தனக்கு வாசிக்க முடியவில்லையே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் அவரைப் போல வாழ முடியவில்லையே என்று மிகவும் சோர்ந்து போகிறோம். சில சமயங்களில் அவரை பின்பற்றுவதையே விட்டுவிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்வதால் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கும் அவரைப் போல மாறுவதற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், காரணம் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த மாதிரியாகவும் இருக்கிறார், நமக்குள்ளும் வாழ்கிறார். எனவே நாம் அவரை போல வாழ நமக்கு வல்லமையை தருகிறார். இன்னும் ஒருபடி கூடுதலாக, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மாற அவர் விரும்புகிறார். அவரை போல நாமும் வாழ முடியவில்லையே என்று நாம் ஆதங்கப்பட தேவையில்லை. அதற்கு தேவையான ஆற்றலை நமக்கு தருகிறார். அவர் நமக்குள்ளே வாழ்வதால், நம்மை வழி நடத்துவதால் நாமும் அவரை போல வாழ முடியும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருமணத்தில் திருமுகம், ஃபெலோஷிப் இன் ஃபேமிலி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 பேதுரு 3:13. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறுகளையும் விலைக்கு காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 18:19. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். If two of you agree down here on earth concerning anything you ask, my Father in heaven will do it for you. கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய வாழ்வில் சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று திருமறை கூறுகிறது. எனவே விசுவாசிகள் எக்காரணத்தை இட்டும் அவிசுவாசிகளை மணக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6:14-15 உரக்க கூறினார். உங்கள் அப்பா கடவுள், நீங்கள் மணப்பவரின் அப்பா சாத்தானாயிருந்தால் உங்கள் மாமனாரோடு உங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைதான். உங்களுக்கு பேசப்படும் நபர் விசுவாசியாயிராவிட்டால், வாலிபர்களே, நங்கையர்களே, அதை குறித்து நீங்கள் ஜெபித்து கூட பார்க்க அவசியமில்லை. தூயாவியானவர் ஒரு போதும் திருமறைக்கு மாறாக நடத்த மாட்டார். இருவர் ஒருமனப்பட்டால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதைத்தான் இன்றைய மனன வசனத்திலே வாசித்தோம். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார். தனி ஜபம் தனி தியானம் தவிர்த்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து தியானியுங்கள். ஜெப அறையில் உங்கள் துணைவர் அல்லது துணைவியின் கரம் பிடித்து கடவுளிடம் மன்றாடுவது என்னே அனுபவம். ஊழியத்தில் ஒரு பக்கமும் திரும்ப முடியாத சூழல்களில் என் மனைவியும் நானும் ஒருமனப்பட்டு வேண்டிய போதெல்லாம் ஆண்டவரது அற்புத நடத்துதலை நிறைவாய் கண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் முடிந்து வரும்போது எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டால் நன்றாயிருந்தது எனும் வரட்டு பதில் வேண்டாம். விவரங்களை வரிசையாய் சொல்லுங்கள். அதை மனைவி விரும்புகிறாள். பிரசங்கத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மூடிக்கொள்ளாமல் மனம் திறந்து பேசுங்கள். நாம் ஒளியில் நடக்கும் போதுதான், அதாவது திறந்த மனம் ஒளிவு மறைவு இன்றி நாம் நடக்கும் போதுதான் ஒருவரோடொருவர் சரியான உறவு கொள்ள முடியும். இருவரும், கணவன் மனைவி இருவரும் இசைவாய் வளர முயல வேண்டும். உங்கள் அளவுக்கு உங்கள் துணை வளரவில்லையானால் அவர்களை அசட்டை செய்யாமல் முடிந்த வழிகளிலெல்லாம் அவர்களை ஊக்குவியுங்கள், பாராட்டுங்கள். வளர்ச்சி நிச்சயம். முதிர்ந்த தம்பதிகள் சமுதாயத்திற்கும் சபைக்கும் இளைஞருக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஆன்மீக காரியங்களில் மனமொத்திருந்தால்தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்புரி கயிறு அறுவது கடினம் என்று பிரசங்கி 4:9-12 வாசிக்கிறோம். கணவன்தான் மனைவிக்கும் இல்லத்துக்கும் தலைவனானதால் மனைவி பிள்ளைகள் ஆகிய இரு திறத்தாரின் ஆன்மீக வாழ்வுக்கு அவனே முக்கிய பொறுப்பு. வேதத்திலுள்ள பக்தியுள்ள தம்பதியரின் வாழ்க்கை சரிதைகளை ஆராய்ந்து படியுங்கள். பிள்ளை இல்லாதிருந்தும் மகிழ்வாயிருந்த சகரியா எலிசபெத்து, ஊழியத்தில் உதவிய ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் போன்றோர் நமக்கு சிறந்த மாதிரிகள். கணவன் மனைவி ஊழிய குழுவுக்கு நிகரே கிடையாது. வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் என்னோடு நிற்கும் என் மனைவிக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்று எங்கள் மனநாள். பா தாவீது ஐயர் அவர்கள் டோனாவூரை சேர்ந்தவர். கீர்த்தனையில் இவர் அழகான விண்ணப்ப பாடலை தம்பதியருக்காய் எழுதியிருக்கிறார். உம் தயை பெற்றிவர் ஓங்கி பெருகவும் ஒருவருக்கொருவர் நல்லன்பில் நிலைக்கவும் தாழ்மை பொறுமைகள் நற்குண மேன்மைகள் தந்துமது ஆவியை கொண்டு காத்தாளுமேன். அநேக இல்லங்களிலே வீட்டிற்குள் நுழையும் பொழுது சுவரொட்டி ஒரு வாசகம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ், த அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல், த சைலண்ட் லிசனர் டு எவ்ரி கான்வர்சேஷன். கிறிஸ்துவேயம் இல்லத்தின் தலைவர் எல்லா ஆகார வேளைகளிலும் காணக்கூடாத விருந்தாளி, எங்களுடைய உரையாடல்களை எல்லாம் அமைதியாக கவனித்து கேட்பவர். பிரியமானவர்களே, இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் இல்லறத்திலே எப்பொழுதும் நினைவிலும் நிசமாகவும் இருக்கும் செய்தியாயிருக்கட்டும். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருமணத்தில் திருமுகம், ஆண்டவரே உம்முடைய திருப்பிரசனம் இல்லாத திருமணம் அது வெறும் மனமாக இருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் வாசித்ததுபடி தியானித்ததுபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் கர்த்தாவே நித்திய ஜீவனுடைய கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் உடன் பங்காளிகள் என்கிற நினைவை, இந்த நிச்சயத்தை ஒருபோதும் மறந்துராதிருக்க நீர் உதவி செய்யும். மட்டுமல்ல, வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் ஒரே மனதோடு ஒன்றாய் நின்று அனுபவிக்க, எதிர்த்து வரும் சத்ருவை ஒன்றாய் நின்று எதிர்க்க கர்த்தர் அவர்களுக்கு நடைமுறை ஆலோசனைகளை அவ்வப்பொழுது தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கையர்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே இவர்களுக்காக திருமணத்தின் காரியங்கள் பேசப்படும் பொழுது உம்முடைய சித்தத்தின் மையத்தை விட்டு இவர்கள் யாரும் வழிவிலகி போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே கணவன் மனைவி இருவருமாய் சேர்ந்து பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது நிச்சயம் உண்டாகும். அவர்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற சத்தியத்தை உம்முடைய திருவசனத்திலிருந்து இன்று எங்களுக்கு நீர் நினைப்பூட்டியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இது நடைமுறையிலே அமுலாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சமாதானமற்று சின்னா பின்னமாக உடைந்திருக்கிற குடும்பங்களிலே இந்த நாளிலே தேவா உம்முடைய சமாதான காற்று வீச வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: மத்தேயு 22 35 வசனம்.
1: அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
0: நல்லா கவனிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சோதிக்க இப்படிப்பட்ட நியாய சாஸ்திரிகள் தான் வர முடியும். பெரிய ஞானமானவர், வசனத்திலே கற்று தேர்ந்தவர் வந்து ஒரு அழகா கேள்வி கேட்கிறாரு. அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறு, பிறனிடத்திலும் என்ன செய்ய அன்பு கூறு. இப்ப இந்த ரெண்டு கட்டளைகள் இருக்கு. இந்த ரெண்டு கட்டளைகள்ல எது பிரதானமான கட்டளை? தேவனிடத்தில் அன்பு கூறு ஒண்ணு, ஒரு கட்டளை. இன்னொன்னு, பிறனிடத்திலும் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இப்ப இது ரெண்டு கண் போன்றதுதான். இந்த ரெண்டுல எது பிரதானமான முக்கியமான கட்டளைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? ரெண்டு முக்கியம்தான், ஆனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுதலா? ஆனா அப்படி இல்லை, இது ரெண்டு கட்டளை இல்லை, இது ஒரே கட்டளை தான். என்ன பதில் சொல்றீங்க? அந்த வசனத்தை நன்றாக வாசித்தால் இது ரெண்டு கட்டளையா தெரியாது, ஒரே கட்டளையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொன்னார்னு பாருங்களேன், 37 வசனம் வாசிங்க.
1: இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன?
0: நல்லா கவனிங்க. முதலாம் கற்பனை, முதல் கட்டளைன்னு சொல்லிட்டாரு, அடுத்து இரண்டாம் கட்டளைன்னு சொல்றாரு. சொன்னாலும் பேரு தான் அதுக்கு இரண்டுன்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கு ஒப்பாயிருக்கிறங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அப்படின்னா ஒப்பாயிருக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல். தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும், ஈக்குவலா இருக்கிறது. ஒப்பாயிருக்கிறதுன்னு சொன்னா நமக்கு புரியாது. சமமாயிருக்கிற கட்டளை வேண்டுமானால் முதல் கட்டளை, இரண்டாம் கட்டளை நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் அது நம்பர் ஒன் கட்டளை இல்ல, ரேங்கிங்ல நம்பர் ஒன் இல்ல, இது ரேங்கிங்ல நம்பர் டூ இல்ல. ரெண்டுமே ஈக்குவல், சமம். ஆனால் ஒன்றை நாம் விட்டு விட்டு ஒன்றை நாம் என்ன பண்ண முடியும்? பிடித்து கொள்ள முடியும். எப்படி அது? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதை நாம் செய்துவிட முடிகிறது, ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்துல நம்மால் அன்பா இருக்க முடியவில்லை. ஆகவேதான் யோவான் இப்படியாக எழுதுகிறார், பார்க்கிற மனுஷனை நீ நேசிக்க முடியாவிட்டால் காணாத தேவனை என்ன செய்வாய், எப்படி நேசிக்க முடியும்? இது ஒரு ரெட்டோரிக்கல் க்வெஸ்சன், அது வாய்ப்பே இல்லை என்பதுதான் அதற்கு பதில். அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கறத எதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், சக மனிதனுக்காக உங்கள் இருதயம் ஏதாவது பாடுபட்டால் நிச்சயமாக நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம், தேவனை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பார்க்கக்கூடிய ஒன்றை வைத்து பார்க்காத ஒன்றை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நிச்சயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா இதுல நாம நிறைய பேர் தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவனை மாத்திரம் ஒருவர் நேசித்து விட்டு அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னால் வாய்ப்பில்லை, சம்திங் ராங். அது ஒரு முரணான ஒன்றாக இருக்கிறது, அது தவறு, அதை தேவன் விரும்பவில்லை. ஆகவேதான் நம்ம எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறதை குறித்து போதிக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், ஆனால் இந்த இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது ஒன்றை பிடித்துக் கொள்ளுவோம், ஒன்றை விட்டு விடுவோம். நான் தேவன் மேல் வைக்கிற அன்பை குறித்தும் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பை குறித்தும் இருக்கக்கூடியதைத்தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லா இடத்துலையும் எப்படிங்க நேசிக்க முடியும்? சிலர் பயங்கர ஆபத்தானவர்கள், எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களே. குறைந்தபட்சம் அவர்களுக்கு தீங்கு நினையாமல் இருங்கள், அவர்களுக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் இருங்கள், அவங்க வாழ்க்கையில் அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினையாமல் இருங்கள். தேவனுடைய உன்னதமாக அவங்க மிகப்பெரிய அளவில் நேசிக்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. ஃபஸ்ட்டு அவர்களை குறித்து நம்ம என்ன சொல்றது, தீங்கு நினைக்க வேண்டாம், அவங்க அழிந்து போக வேண்டும் என்று என்ன வேண்டாம், அவங்கள எப்படியாவது ஏதாவது ஒன்றை பண்ணி அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதையாவது ஒன்று, இது எல்லாம் வேண்டாம், நீங்கள் விலகி வந்து விடுங்க, அதை பற்றியே கேட்கவே வேண்டாம். அவங்க என்ன ஆனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே வேண்டாம். நிறைய பேருக்கு எப்பயோ செய்திருப்பார்கள், பிரிந்திருப்பார்கள், ஆனாலும் இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இங்கே மூலமாக அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க நன்றாக வளர்ந்து கொண்டு போனாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஸ்டொமக்கு பேனாக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அங்கே அவங்க என்ன ஆயிட்டாங்க, குறைஞ்சு போயிட்டாங்கன்னா இங்கே இவர் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி ஸ்டமக் என்ன ஆகும், அப்படியே கூலாக இருக்கும். அதுக்கு பேசாமல் நீங்கள் அவர்களை பற்றி கேள்விப்படாமல் இருந்து விடலாம். யாராவது வந்து சொல்கிற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருதய கோளாறு இருக்கும் பட்சத்தில், யாராவது அவரை பற்றி தெரியுமா மல்லிகாவை பற்றி அப்படின்னு ஏதாவது சொல்ல வரும் பொழுது என்ன பண்ணிடுங்க, வேண்டாம், தெரிய வேண்டாம், நான் அதிலே குறைவுள்ளவன், அதை என்னால் என்ன செய்ய முடியாது, எனக்குள்ளாக தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது, நான் இப்பொழுது ஒரு பயிற்சியில இருந்து கொண்டு இருக்கிறேன், அதை பற்றி சொல்ல வேண்டாம்

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அந்த கைப்பைய பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். கைப்பையில என்ன ஆச்சரியம்னு கேக்குறீங்களா? மஞ்சளும் பச்சையும் கலந்த புளூரசன்ட் நிறத்துல அது இருந்துச்சு. அதோட அளவு ரொம்ப சின்னது. ஒரு ஊசியின் காதல அது போயிரும். ஒரு கல் உப்பு அளவை விட சின்னது. இந்த கைப்பைய ஆன்லைன்ல ஏலம் போட்டாங்க. ஒருத்தர் $63,000 கொடுத்து இந்த கைப்பைய வாங்கியிருக்காரு. நம்ம இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 52,30,000 ரூபாய். கண்களுக்கே தெரியாத இப்படிப்பட்ட மினியேச்சர் நாகரிக பொருட்களை வாங்கும் ஆசை மேல்தட்டு மக்களை ஆட்டி படைக்கிறத பார்க்கும்போது வியப்பா தான் இருக்குது. எத்தனையோ மக்கள் வறுமையில வாடுறாங்க. அடிப்படை தேவைகளையே சந்திக்க முடியாம பல சவால்களை எதிர்கொண்டு வாழ்றாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அற்பமான பொருட்களுக்கு அதிகப்படியான பணத்தை ஒரு கூட்ட மக்கள் செலவிட்டுகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது இல்லையா? இதுல உண்மை என்னன்னா, இப்படி அபத்தமான ஆடம்பரமான கைப்பைகளை வாங்குறது இவங்க நோக்கம் இல்லை. யார்கிட்டயுமே இல்லாத தனித்துவமான பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. இவங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அன்பு செலுத்துறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பை மட்டுமே முதலீடா நினைச்சு இப்படி வேண்டாத பொருட்களுக்கு செலவழிக்கும் அதிகப்படியான பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாமே. இரக்கத்துக்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டா விளங்கலாமே. ஒரு மனிதருடைய மதிப்பு அவருடைய செல்வத்தை வச்சு இல்ல, அடுத்தவங்க மேல அவர் காட்டும் அன்புல தாங்க அவருடைய மதிப்பே இருக்குது. தன்னலம் இல்லாம ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறவன ஊரே பாராட்டும், ஏன் இந்த உலகமே பாராட்டி போற்றும். தேவ மனிதராகிய பவுல் சொல்றத கேளுங்க, பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன்.

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல உங்களுடைய இருதயத்தை கிழித்து என்னிடத்துல சேருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஒரு துக்கம் இல்லைனா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வழக்கம் வந்து தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறதற்கு அப்படியே சட்டையை கிழிச்சிருவாங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சு உக்கு ஒரு இடத்துல போய் தனியாக சாம்பலை தூக்கி தலை மேலே போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவாங்க. உடனே எல்லாரும் அப்பதான் நினைப்பாங்க இந்த மாதிரி இவங்க துக்கத்தில் இருக்காங்க. அது ஆண்டவருக்கு அப்படின்னா தங்களுடைய அந்த வருத்தத்தை அவங்க தெரிவிக்கிறதற்கு அடையாளம். அது ஆரம்பித்து பல வருடங்கள் தாண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு என கலாச்சாரம் மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படின்னா எல்லாரும் சட்டை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதை ஃபீல் பண்ணி கிழிக்கிறாங்களோ இல்லையோ, சரி ஒரு துக்கம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து போய் உட்காந்து சட்டையை கிழிச்சிட்டு நானும் துக்கப்படுறேன் எனக்கும் அது துக்கமாக தான் இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி செஞ்சாங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல எதை கிழிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதயத்தை. அப்படின்னா இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம யாருக்காகவும் நம்ம சுத்திகரிக்க முடியாது. யாருக்காகவும் மற்றவங்க பார்க்கறதற்காக நம்ம அழ முடியாது, மற்றவங்க பார்க்கறதற்காக நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அது எல்லாமே வந்து வீண் தான், அது வீண். ஒரே ஊற்றிலிருந்து இரண்டு நீர்கள் வந்து வர்றதில்லை, தித்திப்பும் கசப்பும் வராது.